நேயர்களை, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கோமாரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேயர்களை, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம்

உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரிக்குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டகேரு இசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களுக்கு காலை வணக்கம். நிலையத்தில் நேரும் ஆறு மணி 3 நிமிடம்.

0: அதிகாலை சூரியன் ஆனந்தமாய் எழுந்து வரவும் அதை கண்ட மூடுபனி கனலென கரைந்து விடவும் பறவைகள் அழகாய் பாட்டு சேர்க்கும் இந்த காலை நேரத்தில் பக்தி கீதங்களுடன் உதயமாகிறது.
1: அருள்மணி மாலை.
0: கருணை புரியும் கணபதியிடம் எங்களுக்கு காவல் தருவாய் என வேண்டி பாடுகிற பாடலை இசையமைத்து பாடியுள்ளார் டி எம் சவுந்தரராஜன். பாடலாசிரியர் தமிழ் நம்பி.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து மந்தகாச புன்னகையுடன் நம் மனதை அள்ளும் யதுகுல நந்தனன், யாதவர் போற்றும் விஜய கோபாலன், ஸ்ரீ கிருஷ்ணரை போற்றி பாடுகிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம். வாராஸ்ரீ இயற்றிய பாடலுக்கு இசை சூரிய பிரகாஷ்.

அமைதியோடு உறவாடி கொண்டிருக்கும் இந்த இனிமையான காலை பொழுதில் ஆன்ம ஒளி பெருக மலர்ந்து கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேரம் 6:15. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் டாக்டர் சீர்காழிஜி சிவசிதம்பரம் பாடியது. பூவை செங்குட்டுவன் இயற்றிய பாடல். இசை உபேந்திரகுமார்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து மயிலாக விளையாடும் தேவியுடன் கடலோரம் தவயோகமாய் அமர்ந்திருக்கும் கபாலீஸ்வரரின் புகழை பாடுகிறார் கே வீரமணி. தேவாவின் இசையில் பாடலை இயற்றியவர் உளுந்தூர்பேட்டை சண்முகம்.

அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு என்னுடைய வணக்கம். நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து மந்திராலயநாதன் ராகவேந்திரரிடம் சகல நன்மைகளையும் தர வேண்டி மனமுருகி வேண்டுவோம் என பாடுகிறார் சித்ரா. காதல்மதி இயற்றிய பாடலுக்கு இசை கல்யாண் ஆனந்த்.

கண்கள் பணித்து உள்ளும் உருகும் இசைப்பா மாலைகளை வழங்கி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

எல்லோரும் பணிவுடையவராக இருங்கள். கடவுள் செருக்கு உடையவரை விரும்புவதில்லை என்கிறார் இயேசு கிறிஸ்து. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஹேமா ஜான் பாடிய பாடல் இது. பாடலுக்கு இசை லெவலின் சாமுவேல்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக நாகூர் இ குல் முகமத் பாடிய பாடல் இது. நாகூர் சேத்தன் இயற்றிய பாடல். இசை ஜே கே பாப்ஜன். நீங்கள் செய்யும் தர்மம் ஒருபோதும் உங்கள் செல்வத்தை குறைக்காது என்கிறார் நபிகள் நாயகம்.

நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நம்ம நேயர்கள் எல்லாம் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். நம்மளுடைய அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்காக எங்கள் முரளிதரர் விழுப்புரம் அவங்களும் வந்து இனிய காலை வணக்கம் பக்தி பாட

0: நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நம்ம நேயர்கள் எல்லாம் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் நம்மளுடைய அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்காக. எங்கள் முரளிதரர் விழுப்புரம் அவங்களும் வந்து இன்றைய காலை வணக்கம் பக்தி பாடல்கள் பரவசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் எம்என் அச்சுப்பிள்ளை அவங்களும் வந்து காரைக்கால் நிரவி அவங்களும் குடும்பம் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சிகேஎன் அவங்க வேப்பேரியிலிருந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி அவங்களும் வந்து ஸ்டுடியோ ஆலயத்தில் கட்டப்பட்ட ஆலய பெரிய மணியை நோசியால் எழுப்பி தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் எழுப்பி நிகழ்ச்சியை கேட்க செய்த அறிவிப்பாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அண்ட் புரட்சிவாக்கம் சவுந்தரராஜன் அவங்களும் அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி முகமது மியான் பசரையூர் ஏஎஸ் பாலச்சந்திரன் அவங்களும் அன்பான காலை வணக்கம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வேட்டவளம் குமார் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து, கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் அப்புறம் கமலாவரதன் அவங்களும் வந்து காஞ்சிபுரம்லேருந்து அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் கணபதி பாடல் செவிக்குளர் வழங்கினீர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மணரி பெரியசேக்காடு ஜெயக்குமார் மேலப்பீடு தயாளன் சூளை ரீஜா மனோகர் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கநாள்ளி கோவில் கொட்டாய்த்தி கனகராஜ் ஜெயக்குடி அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. உதயமான காலை பொழுதில் காவல் தருவாய் கணபதியே பாடல் முழங்கியதே நாதஸ்வர இசையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹரிஹரன். அண்ட் பொன்னியம்மன் மிடவண்ணி கணேசன் சோமசுந்தர பிரபு அவங்க பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து நிகழ்ச்சி சிறப்பு காமிய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் பழனி அண்ட் மதுரை சுஷண்முக சுந்தரம் பர்வதவர்த்தினி அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் உழைத்த பக்தி பாடல்கள்லாம் அருமை காலை நேரத்தில் கேட்க ரொம்ப இனிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாந்தி ரமேஷ் முரளி முரளிதரர் விழுப்புரம் ஆஸ் யூஷுவல் ஒரு அழகான போஸ்டர் ஒன்று போட்டிருக்காங்க. அண்ட் மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் புரசேனாம் முத்துக்குமார் அண்ட் வேட்டவளம் குமார் அவங்களும் வந்து பக்தி பாடல்கள் வளம் வந்த கீதை மொழியே உன் வழி பாடல் டாக்டர் சிவசிதம்பரம் அவங்க பாடியது கேட்டு மெய் மறந்து போனேன் வழங்கிய விவித் பாரதிக்கு நன்றிகள் பல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சுளை ரீஜா மனோகர் அவங்களும் வந்து இந்த காலை வேளையில் இது போன்ற மனதை ஒருநிலைப்படுத்தும் பக்தி பாடல்கள் கேட்பதில் அலாதியான தனி சுகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் கடலோரம் தவயோகம் தேவா பாடல் கலைவாணினின் கருணை அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரபாகரன் அவங்களும் வந்து வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைய தினம் அனைவருக்கும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. கண்கள் பணித்து உள்ள மலர நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 6:45 மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகில் யோக கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்கவுள்ள 1வது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் போட்டியில் தாம் காணொலி வாயிலாக கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது உலகில் உள்ள யோகா ஆர்வலர்களை ஒருங்கிணைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். யோகாசனத்திற்கான உலகளாவிய விளையாட்டுப் போட்டியில் இது குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றும் அவர் கூறியுள்ளார். இப்போட்டியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் பங்கேற்பவர்களுக்கும் தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் சீனா, பிரேசில், எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். அத்துடன் பல்வேறு நாடுகளின் தூதுவர்கள், கலாச்சார நிபுணர்கள் உள்ளிட்டோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர்.

0: இக்கூட்டத்திற்கு இடையே சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் வாரணாசியின் உலக புகழ்பெற்ற பொருட்கள் மற்றும் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு பொருட்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்படுகிறது. வாரணாசியின் கைவினை பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையிலான 6 பொருட்கள் இக்கண்காட்சியில் இடம்பெறவுள்ளது. இக்கண்காட்சியின் மூலம் வெளிநாட்டு பிரதிநிதிகள் இப்பொருட்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு மட்டுமின்றி வாரணாசியின் உள்ளூர் கலைஞர்களும் சர்வதேச சந்தையில் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். தென்காசியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றவன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் விரும்பிய மாற்றத்தின் அடிப்படையில் தற்போதைய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார். நாளை முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அதில் சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், குற்றப்பின்னணி கொண்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். விதிகளை மீறி செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு எச்சரித்துள்ளார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யாமல் நீர்நிலைகளில் வெளியேற்றுவதாக புகார்கள் வந்த நிலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர், சாய தொழிற்சாலைகளில் இயங்கி வரும் சுத்திகரிப்பு நிலையங்கள், அவை செயல்படும் முறைகள், கழிவுகளை சேமிக்கும் வழிமுறைகள் குறித்து கேட்டறிந்தார். முறைகேடாக கழிவு நீரை வெளியேற்றி நீர்நிலைகளை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டத்துறை செயலாளராக பணியாற்றி வந்த திரு ஜார்ஜ் அலெக்சாண்டர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதையடுத்து அவர் இப்பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாநில சட்ட ஆணையத்தின் முழுநேர உறுப்பினர் செயலாளராக பணியாற்றி வந்த திருமதி சுமதி சட்டத்துறையின் முதலாவது பெண் செயலாளர் ஆவார் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. பள்ளி திறக்கப்படும் முதல் நாளை பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளான இன்றே 1 முதல் 5 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலின் வைகாசி திருவிழாவையொட்டி பொதுமக்களிடையே இயற்கை உணவுப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் உடலுக்கு நலம் பயக்கும் இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலின் வைகாசி திருவிழா மற்றும் மகா தேரோட்ட கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பொதுமக்களிடையே இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் 2 சிறப்பு இயற்கை பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றன. இக்கண்காட்சியில் உடலுக்கு நலம் பயக்கும் பல்வேறு இயற்கை மற்றும் இயற்கையான விளைபொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டி தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருந்தன. ரசாயன கலப்பற்ற முறையில் இயற்கையாக தயாரிக்கப்பட்ட விசேஷ சோப்பு வகைகள், தினசரி பயன்பாட்டிற்கான பல்வேறு மூலிகை பொருட்கள், உடலுக்கு வலிமை சேர்க்கும் பழந்தமிழர்களின் பாரம்பரிய அரிசி வகைகள், மூலிகை மூலம் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட அரிய மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
0: கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, கோயம்புத்தூர், சேலம், நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய

0: கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை விட மிக விரைவாக அந்நோய் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்ட போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரிடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளில் நியாயவிலைக்கடை பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டம் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். தருமபுரி மாவட்டம் பெரும்பாலை மற்றும் பாப்பாரப்பட்டி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் கோப்புகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டன் ஃபின்பாஸ் ஸ்காட் டன்கோன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகில் யோக கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55.

4/6/2026 வியாழக்கிழமை. நம்ம விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் என்னென்ன நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. இதுல ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி சிறுவர்களுக்கான பன்னாட்டு நாள் பற்றி தகவல்கள் தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டுமல்ல, நமக்காக ஒரு ஃபேஸ்புக் க்வெஸ்டினும் இருக்கு. அதற்கான பதிலை நீங்க ஃபேஸ்புக்லயும் பதிவு செய்யலாம். காலை 8:02 உங்கள் விருப்பம் கடிதங்கள் வாயிலாக நேர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள் இடம்பெறும். காலை 9:02 கலக்கல் அரங்கம் விளையாட்டு நிகழ்ச்சி. 10:02 என் கேள்விக்கு என்ற பதில் தொலைபேசி வழியே நேர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. 11:02 என்றும் இனியவை. 12 மணிக்கு ரெட்

பிற்பகல் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பாரத பிரதமரின் வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளலாம். 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:10 பூந்தென்றல். மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் இடம்பெறும், 6:40 என் விருப்பம். 7:00 வானொலிக்கு 90 ஆகாஷ்வாணி பற்றிய பொதுமக்களின் நினைவலைகள் சிறப்பு நிகழ்ச்சி. 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கச்சி கோ சுவாமிநாதன். 8:05 நீ கூறினால், 9:00 முதல் 9:15 வரை பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு வாட்ஸ்அப் மூலம் பதிவு செய்த நேயர்களின் பாடல்கள் இடம்பெறும். 11:00 மனசு மயங்கும், 12:00 காற்றின் மொழி, 1:00 நீங்காத ரீங்காரம், 2:00 தூங்காத விழிகள், 3:00 இன்னிசை இரவு, அதிகாலை 4:00 திரை இசையில் பக்தி பாடல்கள், 4:10 பொங்கும் மங்களம் நாதஸ்வர இசை, நாளை காலை 5:00 அருள்மணி மாலையில் தெய்வீகராகும், 6:02 அருள்மணி மாலையில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை இன்றும் நாளையும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்த விவரம் கேட்டீர்கள். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் இருக்க இனிமையான பாடல்களை தொடர்ந்து கேட்க எப்பொழுதும் இணைந்திருங்கள் 102.3 MHz அலைவரிசையில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உலகெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் சொல்றது நான் உங்க அஜய் ரேகா ஆனந்த். நிலையத்துல நேரம் 7 மணி. இனி நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி,
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே ஒப்பீடு என்பதே கிடையாது. அவை ஒவ்வொன்றும் அவற்றுக்கான நேரம் வரும்போதுதான் பிரகாசிக்கின்றன. இந்த அட்டகாசமான சிந்தனை வரிகளோட இன்று பிறந்த நாள், திருமண நாள், இன்னும் பல சுப விசேஷங்களை கொண்டாடும் நம் அனைத்து நேயர்களுக்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இன் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வார்த்தை பூக்களால்

0: பிரதீப் குமார் சாஷா திரிபாதி பாடிய பாடல் கேட்டோம். கபிலன் வைரமுத்து எழுதிய பாடல், இசை அனிருத் ரவிச்சந்தர். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் விவேகம். இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரஷன், ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி சிறுவர்களுக்கான பன்னாட்டு நாள் இன்று ஜூன் 4 கடைபிடிக்கப்படுது. அதை பற்றின தகவல்களை நம்மோடு பங்கிருந்துக்கிறாங்க ஆர்ஜே அருள் செல்வி.
1: உலகத்தில் நடக்கிற போர்களில் வாழும்

குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் பல கொடூரங்களை சந்திக்கிறாங்க. அவங்க அவங்களோட வீட்டுல தூங்கறதுக்கோ, வெளியில விளையாடுறதுக்கோ, இல்ல ஸ்கூல்ல போய் படிக்கிறதுக்கோ, மருத்துவமனையில போய் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கோ பாதுகாப்பான சூழல் அவங்களுக்கு அங்க இல்ல. கல்வி, சுகாதாரம், அவங்களுக்கு மிகவும் அவசியமான மனிதாபிமான உதவிகள் மறுக்கப்படுதல் என குழந்தைங்க பல விஷயங்கள்ல பாதிக்கப்படுறாங்க. போர்கள், வன்முறை மற்றும் ஆக்கிரமிப்பால் அவங்களோட உடல், மன மற்றும் உணர்ச்சி ரீதியாக பாதிக்கப்பட்ட உலகத்துல இருக்கிற குழந்தைகளின் வலியை உணர்ந்து அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதே இந்த நாளோட முக்கிய நோக்கமா இருக்கு. இந்த நாள்ல குழந்தைங்க வன்முறையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஐக்கிய நாடுகள் சபை அப்புறம் பிற அமைப்புகளும் நடத்துறாங்க. குழந்தைங்க தான் நம்ம தேசத்தின் எதிர்காலம். அவங்க சின்ன வயசுல வன்முறை எதிர்கொண்டா அது அவங்களோட வாழ்நாள் முழுவதும் தொடரும். அது மட்டும் இல்லாம மனதளவுல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். குழந்தைங்களின் உரிமைகளை பாதுகாப்பதும் மக்களிடையே இந்நாள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் தான் நம்மளுடைய கடமையா இருக்கு. எனவே நாமும் குழந்தைகளின் உரிமையை பாதுகாக்கிறதுக்கு நம்மால் ஆன முடிஞ்ச சின்ன உதவிகளை எப்பவும் செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். நேயர்களே, இதுவரை கேட்டது ஆக்கிரமிப்பு மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட அப்பாவி சிறுவர்களுக்கான சர்வதேச நாள் பற்றிய சிற்றுரை.

93.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிமா, தண்ணிய சீக்கிரமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

சித்தா இந்த திரைப்படத்திலிருந்து தான் ஒரு பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து மாமன் இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க, விவேக் எழுதின பாடல், இசை ஹேஷம் அப்துல் வஹாப்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியூசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகஸுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்பேச்சுகளின் போது எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, சுகாதார நலன், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்த வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அந்நாட்டு வெளியுறவு, பொருளாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு, போக்குவரத்து ஆகிய துறைகளின் அமைச்சர்களும் வருகை தந்துள்ளனர். இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்கள் குறித்து அறியும் வகையில் எரிசக்தி, மருந்து உற்பத்தி, வாகன உற்பத்தி தொழிற்சாலைகளை அவர்கள் பார்வையிட உள்ளனர். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று

0: நடைபெறுகிறது. மத்திய உள்துறை அமைச்சரும் வடகிழக்கு கவுன்சில் தலைவருமான திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்தில் சுற்றுலா, வேளாண்மை, முதலீட்டு ஊக்குவிப்பு, விளையாட்டு மேம்பாடு, கைத்தறி உள்ளிட்ட முக்கிய துறைகளின் வளர்ச்சி குறித்து அமைக்கப்பட்ட குழுக்களின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. ஒடிஷாவில் ராமேஸ்வர் பாரதீப் இடையே புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பீகார், தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு திட்டப் பணிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் நாட்டின் சாலை போக்குவரத்து கட்டமைப்பில் இத்திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் அதிருப்தி குழுவை தனிக்குழுவாக அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவர் அங்கீகரித்ததை அடுத்து அவர் இப்பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ரிதபிரதா பானர்ஜி சுமார் 60 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தற்போது உண்மையான பிரதான எதிர்க்கட்சியாக உள்ளனர் என்று தெரிவித்தார். தமது குழு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும், அரசுக்கு ஆதரவளிக்கும் அதே சூழலில் தங்கள் கொள்கைகளுக்கு முரண்பாடாக இருந்தால் அதனை எதிர்ப்போம் என்றும் திரு ரிதபிரதா பானர்ஜி கூறினார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். முதலமைச்சராக நேற்று பதவியேற்றவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது தமது இந்த முதலாவது அமைச்சரவை முடிவு குறித்து தெரிவித்தார். இதற்கான கட்டணமில்லா பயண அட்டையை பெறுவதற்கு மாணவர்கள் பதிவு செய்யலாம் என்றும் அவர் கூறினார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெங்களூரு நகரின் சாலை கட்டமைப்பை மேம்படுத்த பெங்களூரு பெருநகர ஆணையத்திற்கு 2,000 கோடி ரூபாய் வழங்கப்படுவதாகவும் திரு டி கே சிவகுமார் அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் 18 நகரங்களில் குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ஆக்ரா, அலிகர், அயோத்தி, பரேலி, ஃபெரோசாபாத், மீரட் உள்ளிட்ட நகரங்களில் 1,725 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இவை 12 ஆண்டுகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தனியார் துறையினரின் பங்களிப்புடன் இந்த மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளுக்கு 35 லட்சம் முதல் 40 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்றும் உத்தரப்பிரதேச அரசு கூறியுள்ளது. அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். தமது இந்திய பயணம் குறித்து அமெரிக்காவின் வெளியுறவு குழுவிடம் எடுத்துரைத்த அவர், இருநாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவு செய்யும் தருணம் நெருங்கியுள்ளதாக கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய கூட்டாண்மை நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இது உலகின் மிகப்பெரிய மற்றும் பழமையான ஜனநாயக நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளில் ஏற்பட்டு வரும் உத்வேகத்தை குறிப்பதாகவும் திரு மார்கோ ரூபியோ குறிப்பிட்டார். காங்கோ நாட்டில் எபோலா நோய் மிக விரைவாக பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானம், நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ள நிலையிலும் நோய் தொற்று அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்தார். இந்நோய் தொற்று பெருமளவில் பரவியுள்ள காங்கோ நாட்டின் இட்டூரி மாகாணத்திற்கு சென்ற அவர், நோய் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள சுகாதார பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களை பாராட்டினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார்.

0: இது குறித்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த வார இறுதியில் உரிய முடிவு எட்டப்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே அமெரிக்காவுடனான பேச்சுகளில் உறுதியான முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்ச்சி தெரிவித்துள்ளார். ஈரானின் உரிமைகளை பாதுகாப்பது, லெபனானில் ஏற்பட்டுள்ள மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது ஆகியவற்றை பொறுத்தே முறையான பேச்சுகள் நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் திரு அப்பாஸ் அரக்ச்சி தெரிவித்துள்ளார். கேரளா மற்றும் மாஹேயில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், மேற்கு வங்கம், கர்நாடகா, கோவா, வடகிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகளில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே நாட்டின் கிழக்கு பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 2 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா போனாச்சா, தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 6-2 என செட் கணக்கில் இத்தாலியின் டி பெர்னர்டிஸ் வசாமி இணையை வென்றது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஜப்பானின் தகேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டனின் ஃபின்பாஸ் ஸ்காட் டன்கான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து தென்கொரியாவின் சி யோங் என்னை எதிர்கொள்கிறார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி ஹாங்காங்கின் சேக் யூ லியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியோசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா போனாச்சா, தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நம்ம விவத் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்,
2: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நால ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
3: நேரம் 7:25 ஆகிட்டு இருக்கு. நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக்கில் நம்ம க்வெஸ்டினை போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் நம்ம ஃபேஸ்புக்கில் போயிட்டு பார்க்கலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய போஸ்ட்டுக்கு மேலேயே நம்ம க்வெஸ்டினையும் ஆட் பண்ணியிருக்கோம். என்ன க்வெஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் எத்தனை வயதிற்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வி. ஸோ அதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பதிவிடலாம். மீண்டும் ஒருமுறை கேள்வி, மலேசியாவில் எத்தனை வயதிற்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது? இன்னைக்கு காலையில் நம்ம வணக்கம் தமிழ்நாடில் வந்து ஒரு சிந்தனை வரிகள் பார்த்தோம் இல்லையா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே ஒப்பீடு என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே நம்மக்கிட்ட வந்திருக்கிறது தான். இப்போது எக்ஸாம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, சக மாணவர்களில் வந்து அதிகமாக மார்க் வாங்கும் போதோ, இல்லை படிச்சுட்டு நல்ல வேலை செய்யும் போதோ, இல்லை வசதியாக வாழும் போதோ, இந்த கம்பேர் பண்ணுற குணம் நம்மளுக்கு இயல்பாகவே வந்துடும். அது வந்து நேச்சுரல் தான். ஆனால் அந்த குணமே அளவு கடந்து போகும்போது மன நிம்மதியை இழந்து நாம் தடுக்கணும்.

மறுவோம். அதனால ஒரு விஷயத்தை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். சூரியனும் அழகுதான், சந்திரனும் அழகுதான், ஆனா அந்த ரெண்டுமே அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நேரத்துல தான் அது பிரகாசிக்கும். ஸோ நாம் மற்றவங்களை ஒப்பிட்டு பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. நமக்குன்னு ஒரு நேரம் வரும்போது நம்மளை விட வேறு யாரும் அந்த இடத்துல பிரகாசிக்க முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு மேலே இருக்கிற சக்தி நம்மளை வந்து பயன்படுத்தும். ஸோ நமக்கான நேரம் வரும் வரைக்கும் காத்திருப்போம். பகலில் சூரியன், இரவில் சந்திரன், அந்த நேரத்தில் அதுதான் ஹீரோ, நம்ம நேரத்தில் நாம தான் ஹீரோ. ஸோ கான்ஃபிடென்ட்டோட நாம் தொடர்ந்து முயற்சிக்கலாம்.

நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech போல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் ATM.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வாட்ஸ் ஆஃப் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு ஃபாரின் மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் ADM.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். ஸோ நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு க்வெஸ்சன் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை ஒரு முறை ஞாபகப்படுத்திடலாம். மலேசியாவில் எத்தனை வயதிற்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது? இதுதான் க்வெஸ்டின். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம்? இது வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் அவங்க வந்து இசையமைச்சு பாடியிருக்காங்க, விக்னேஷ் சிவன் வரிகளில்.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஏ நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுல ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
3: உங்கள் விதிட் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
4: ஸோ நேரம் இப்போ 7:40 ஆகிக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய க்வெஸ்சன் இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு அதற்கான பதில் தெரிஞ்சால் நீங்களும் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து பதிவு செய்யலாம். என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தோம்னா, மலேசியாவில் எத்தனை வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது? இந்த க்வெஸ்சனுக்கான பதில் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு பாடலுக்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பராசக்தி அப்படிங்கிற திரைப்படத்திற்காக சியான் ரோல்டன் டி பாடியிருக்காங்க. ஏகாதேசி எழுதின பாடல், இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: சோ இப்போ நம்ம ஃபேஸ்புக் பக்கம் போயிடலாம். நம்ம கேட்ட க்வெஸ்சனுக்கான பதில் யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். மணில பெரியசைக்காடு ஜெயக்குமார் அவங்க வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வழங்கின திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் இதமாக செவிக்கு விருந்து படைத்தது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான நம்ம கேட்ட க்வெஸ்சனுக்கான ஆன்சரையும் சரியாக பதிவிட்டுருக்காங்க. அதே மாதிரி மதுரை சோ சண்முக சுந்தரம் அவங்களும் வந்து எந்த நாடு எந்த வயதிற்குட்பட்டது அதெல்லாம் பதிவிட்டுருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. கீதா ராஜகோபாலன் பட்டாளம் அப்துல் ஜலீல் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அண்ட் நிகழ்ச்சிகள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ஞானாம்பிகா ரஞ்சன். அண்ட் பட்டாளம் அப்துல் ஜலீல் அன்புராணி ராஜலக்ஷ்மி அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் மயிலை பட்டாபி மந்திரமூர்த்தி ஆச்சாரி அவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்தும் சொல்லிட்டு க்வெஸ்சனுக்கான சரியான பதிலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பொன்னியவன் மேடு வண்ணை கணேசன் மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன் சூளை ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து பாடல்கள்லாம் அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆரணி பாப்பான் பாடி ஆண்டாள் தேவமணி சிவன் அருண் மாலினி தேவி அருணாச்சலம் சூளை ரீஜா மனோகர் மேலப்பீடு தயாலன் மீனா திருநெல்வேலியிலிருந்து பிரபாகரன் ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்ல இருந்து அப்புறம் சாமுண்ணி அவங்களும் வந்து குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. அண்ட் ராஜபாளையம்ல இருந்து பிரபு வீரா அவங்களும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி அப்புறம் வியா செந்தில் மீனா திருநெல்வேலி அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அந்தோணி ராஜ் பிரமிளா தமிழ் செல்வன் அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி ஹேமலதா பூவளப்பாளையம் ஆனந்த முருகன் ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தெய்வமணி எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்டு முத்துக்குமரன் வெளிவாக்கம்ல இருந்து அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரபாகரன் அவங்க வந்து ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கான பன்னாட்டு நாள் பற்றின தகவல்கள் வந்து சிறப்பு அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. முத்துக்குமார் பாபு முள்ளக்காடில் இருந்த எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சரை கரெக்டாக சொன்ன எல்லா நேயர்களுக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஸோ என்ன ஆன்சர் அப்படின்ட்டு பார்த்துடலாமா? முதல்ல கேள்வி என்ன அப்படின்னா, மலேசியாவில் எத்தனை வயதிற்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது? அதுதான் கேள்வி. அதற்கான பதில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள். அதாவது சோஷியல் மீடியாஸ் இருக்கு இல்லையா, யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எக்ஸ் இதெல்லாம் வந்து சமூக ஊடகங்கள் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதையெல்லாம் சிறுவர்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இதனால் அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு தடை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா முதல் முதலாக இதை வந்து பேன் பண்ண நாடு வந்து ஆஸ்திரேலியா, இப்போ வந்து மலேசியாலையும் வந்து இதை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நாட்டில் கூட கர்நாடகா மாநிலத்தில் வந்து 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆந்திரப்பிரதேஷில் வந்து 13 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கும் பேன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க.
1: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை
2: அண்ணே ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்களுக்கு விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
2: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
3: ஆமா, காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
2: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
3: இத கேளு.
0: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடித்த பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்கள் பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ போஸ்ட் பண்ணுங்க பாடலை உங்கள் பெயரோட கேட்டு.

0: என்ஜாய் பண்ணுங்க.
1: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸ்க்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
1: அது சரி.
3: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில அடுத்து நாம கேட்க போற பாடல் வித் லவ் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக விஜய் நரேன் மற்றும் சியான் ரோல்டன் பாடியிருக்காங்க. மோகன் ராஜன் எழுதின பாடல், இசை சியான் ரோல்டன்.

வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் தான் இப்போ நாம கேட்க போறோம். ஸோ இந்த பாடலோட நம்ம வணக்கம் தமிழ்நாடு நிறைவு பெறுது. நானும் இதோட வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். மீண்டும் 10:02 என் கேள்விக்கு நம்ம பதில் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நேர்களே. இப்போ நாம கேட்க போற பாடல் ஆரமலி அப்படிங்கிற திரைப்படத்திற்காக வரப்போகுது.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள முதலாவது உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக பங்கேற்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நேரம் பொழுது 8:02:35. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். செவிகளின் வழியே ஊடுருவி மனதின் கவலைகளை போக்கவல்லது இசை. அத்தகைய இசையால் நாம் இணைகிறோம். கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நான் உங்களோட ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். கடிதம் எழுதி காத்திருக்கும் நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல்கள், அதுவும் உங்களுக்கு பிடிச்ச இந்த விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காலையில் இந்த பரபரப்பான நேரத்தில், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்கூல்லாம் திறக்கிறாங்க. ஸோ ரொம்ப பரபரப்பாக உற்சாகமாக காலையில் எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்குறது இன்னும் இரட்டிப்பு சந்தோஷம் இல்லையா? ஒரு உற்சாகம் நம்மளை துத்திக்கும். நம்மள அறியாமலே பாடல்கள் கேட்கும்போது இசைக்கு அந்த மகத்துவம் எப்போதுமே உண்டு. சரி, நிகழ்ச்சியில் யாருடைய விருப்பத்தில் முதல்ல பாட்டு வரப்போகுது அப்படின்னா, பரமக்குடி அலங்காரராஜ் அந்தோனி மெர்சி ஜெர்லின், வேப்பம்பட்டு ரயிலடி மதியழகன் குமாரி சரவணன் சுரேஷ் மீனா நிர்மலா காவேரி அறிவழகன் விஸ்வா மகிழன், திருநின்றவூர் நியூ காந்திநகர் கோட்டீஸ்வரன் இந்துமதி ஸ்ரீமதி தாருண்யா, மயிலாப்பூர் சத்யநாராயணன் வெற்றிச்செல்வி சாதனா, திருவல்லிக்கேணி நாராயணன் மோகனலட்சுமி தமிழரசி அவந்திகா அக்ஷயா, விம்கோ நகர் சூசை ராஜா சிவாஜி ராஜா சிவாஜி குணசேகரன், திருநின்றவூர் நடுக்குத்தகை தீனதயாளன் கலையரசி தேவதர்ஷினி திவ்யதர்ஷினி. இத்தனை நேர்களோட விருப்பத்தில் வரப்போற பாடல் வருஷங்களுக்கு சேஷம். இந்த படத்திலேருந்து ஆர் பி ஸ்ரவன் பாடியிருக்கும் பாடல் இது. ஆர் பி பாலா எழுதின பாடலுக்கு இசை அம்ரித் ராம்நாத். கேட்கலாமா பாட்டு?

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இதில் இணைந்திருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி, அதுவும் உங்களோட இனிமையான பெயர்களோடு கடிதம் வழியாக நீங்கள் விரும்பி கேட்ட கானங்கள் காற்றோடு கலந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. புத்தம் புதிய பாடல்களின் அணிவகுப்பு இது. வழங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் பொழுது 8:10.
1: கண்ணா, நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன படத்திலேருந்து அப்படின்னா, வாரிசு. இந்த படத்திலேருந்து தான் பாட்டு கேட்க போறோம். சங்கர் மகாதேவன், கார்த்திக், தமன், தீபக் ப்ளூ, அரவிந்த் சீனிவாஸ் இவங்களோட குரல்களில் வரப்போகிற பாடல் இது. எந்த நேயர்களுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜு, நம்பி, தெய்வேந்திரன், பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன் பாளையம் எஸ், முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்ல தம்பி, நெல்லை மேலச்சேவல் மாமது மைதீன், ரஹ்மத் பேகம், வாகையூர் ராக்கெட் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா, நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, குரோம்பேட்டை சத்யநாராயணன், பத்மா அனன்யா, ஆத்யா அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, ஆர்த்தி, வருண், அம்பத்தூர் எஸ்வி நகர் MD ரவிச்சந்திரன், இந்த நேயர்களுக்காக வருகிறது இந்த பாடல்.

நேரம் பொழுது 8:16. இந்த நேரத்தில் உங்கள் விருப்பத்தில் அடுத்து வரவிருக்கும் பாடல் திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோவில் சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித்துகதீரன், நாற்றம்பள்ளி, வேப்பம்பட்டு சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி குண்டா, சுஜாதா முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், திருவண்ணாமலை சரவணன், கனிமொழி, மணலூர்பேட்டை வெங்கடேசன், தேன்மொழி, புகழேந்தி, கண்டாச்சிமங்கலம் சரவணன், அமுதா, கார்த்திகா, கஞ்சனூர் குமாரசாமி, மேட்டூர் கலைச்செல்வி, காட்டேரியம்மன் கோயில் கோவிந்தராஜு, காளி, மலர்கொடி, சென்னை சிங்கர் சிவராமன், நாகராஜ், தியாகதுர்கம், குப்புசாமி, கஸ்தூரி, இந்த நேயர்களின் விருப்பத்தில் வரவிருக்கும் இந்த பாடல் பவர் பாண்டி படத்திலிருந்து. ஷான் ரோல்டன் இசையமைத்து பாடியிருக்கிறார். ஸ்வேதா மோகனுடன் செல்வராகவன் எழுதிய பாடல் இது. கேட்கலாமா?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: நேரம் பொழுது 8:21. உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கடிதம் வழி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றோடு கலந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் பாகுபலி. இந்த படத்திலிருந்து ஹரிச்சரன், மோகனா, போகராஜு இவர்களின் குரல்களில் கார்க்கியின் பாடல் மரகதமணியின் இசையமைப்பில் ஒலிப்பது இந்த நேயர்களுக்காக. மதுரை குமரன் காலனி, குமரன், ஸ்ரீதேவி, சூரியநாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சிந்தாமணி, சக்தி, ஜனார்தனன், ராமலிங்கம், சுமதி, ராஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியா, ரமேஷ், பாபு, மணிமாலா, மந்தாகினி, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கரக்குப்பம் பூமொழி கஜேந்திரன், மயிலாப்பூர் பட்டாபி ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், மதுரை மணிநகரம் சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய, மீனாட்சி. இந்த நேயர்களுக்காக வருகிறது இந்த பாடல்.

நேரம் பொழுது 8:25:30. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் புலி என்ற படத்திற்காக. தீநகர் விஜய் பார்த்தன் ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக் ஜெயலட்சுமி பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன் மாலதி ஆதித்யா, வில்லிவாக்கம் குபேந்திரன் ராஜா, ராஜ்குமார் ராமமூர்த்தி ஆறுமுகம், மயிலாப்பூர் வெற்றிச்செல்வி சத்யநாராயணன், ஐயப்பாக்கம் கோட்டீஸ்வரன் இந்துமதி, திருநின்றவூர் தீனதயாளன் கலையரசி, திருவள்ளிக்கேணி நாராயணன் தமிழரசி, பொன்னியமன்மேடு வண்ணை கணேசன், கஸ்தூரி சுகன்யா, பரத் விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ இந்த நேயர்களின் விருப்பத்தில் வருகிறது இந்த பாடல். மனோ பிரியதர்ஷினியின் குரல்களில் வைரமுத்துவின் பாடலுக்கு இசை தேவி ஸ்ரீபிரசாத்.

மண்ணை மீறாமலே விதையும் முளைக்குமா, தடிபடாத நூறு என்ன ஆடையாகுமா? எங்கள் தாய்நாட்டையே பஞ்ச

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
2: நேரப்பொழுது 8:30 30 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பத்தில் இணைந்திருக்கிறோம். இனி ஒலிக்கவிருக்கும் பாடல்

கூலி படத்திற்காக வருகிறது இந்த பாடல். சுபாஷ்னி அனிருத் ரவிச்சந்தர் குரல்களில் அவர்களுடன் இணைந்து அசல் கோலார் பாடியிருக்கிறார் விஷ்ணு எடவன். அவர் எழுதிய பாடல் இது. இசையும் அனிருத் ரவிச்சந்தர். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் திருமழிசை உஷாராணி, ராஜேந்திரன், நீலாங்கரை கோகுல், பாட்ஷா, கண்ணகி நகர் கருப்புசாமி, கண்மணி, அச்சிறுப்பாக்கம் ரமணி, ராஜகோபால், மயிலாப்பூர் நித்யா, லக்ஷ்மி, சுபஸ்ரீ, திருமழிசை பிரேயம்பத்து, கோட்டீஸ்வரன், தர்மா, சென்னை சில்பா ஸ்ரீ ஏகா ராஜா, திருமழிசை பேரூராட்சி குடியிருப்பு வீரராகவன், மங்கம்மாள், ராஜலட்சுமி, மாரி, சூர்யா, கோடம்பாக்கம் ரமாதேவி இவர்களுக்காக

உற்சாக ஊற்றாய் வந்த அந்த பாடலை தொடர்ந்து உங்கள் விருப்பத்தில் வரவிருக்கும் பாடல் இது. வெள்ளைக்காரதுரை இந்த படத்திற்காக புழல் ஓம் பிரகாஷ், மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம் கலங்காணி, ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமழிசை நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயல் அன்பு, ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, அடையாளம் பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுசீலா, இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீது, ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, மதுரை வில்வாபுரம் ராஜேஸ்வரி, சத்யசீலன், சசிகலா, மேரி, தயா, சூர்யா, இந்த நேயர்களின் விருப்பத்தில் வரவிருக்கும் இந்த பாடலுக்கு ஒலிக்கும் குரல் சத்யபிரகாஷ், யுகபாரதியின் பாடல் டி இமான் இசையமைப்பில்.

0: நேரம் பொழுது 8:40.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
2: கலக்கு போவது யாரு? நீதான்.
3: ஹே நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
2: ஆமா உஷா, 9 ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
3: என்னது, கலக்கல் அரங்கமா?
2: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 to 10 வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
3: ஆமா, சொல் விளையாட்டு, திரைப்புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
0: ஸோ வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு கலக்கல் அரங்கத்துல என்ன வரப்போகுது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம திரைப்புதிர் தான் நம்ம விளையாட போறோம். சரி, இப்போ 8:41:35 ஆயிடுச்சு. உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாட்டுக்காக காத்துச்சுக்கீங்க இல்லையா? சீமராஜா இந்த படத்திலேருந்து தான் பாட்டு நாம கேட்க போறோம். டி இமான் இசைமைத்து வந்தனா ஸ்ரீனிவாசனுடன் இணைந்து பாடியிருக்கும் பாடல். யுகபாரதி எழுதியது இந்த பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் யார்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, செந்தில்குமரன், அயப்பாக்கம், அபர்ணா நகர், மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர், பெரியார் நகர், முருகேசன், தேவி, ஆறுமுகம், சுதா, ராமேஸ்வரம், மதீனா, ரம்ஜான், ஆசிக், தௌஃபிக், தாரிக், முகமது, ஹபி, ஷியாத், ஹம்சா, ரணியா, மேகனா, கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி, பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித், இந்த நேர்களுக்காக வருகிறது இந்த பாடல்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: பதிவெல்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு அடுத்த பாட்டுக்கு நம்ம போயிடலாம் சரியா. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க, சூளை ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. 3 மணி நேரம் ஒரே கொண்டாட்டம் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளனும் வாழ்த்தியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்க வந்து மயிலை பட்டாபி, வடபழனி வீரதுரை, காரைக்கால் நச்சுப்பிள்ளை, குடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மந்தவெளி விநாயகம், மேலப்பேடு தயாளன் இவங்க எல்லாம் சேர்ந்து கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு பதிவு போட்டிருக்காங்க. எஸ் பழனி வாழ்த்தியிருக்காங்க. பொன்னிமன்மேடு வனே கணேசன் அவங்களும் வந்து வருக எங்களோட இனிமையான பேர்களோட பாட்டெல்லாம் போட்டுட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்துக்குமாரும் பூங்கொத்தோட, மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் அவங்களோட வாழ்த்துக்களோட, முகமது மியான் அவங்களோட கைத்தட்டலோட, கலீல் அகமது பொன்னேரி அவங்க சூப்பர் எக்ஸலன்ட் குட் ஜாப் அப்படின்னு சொல்லி அவங்களும் வாழ்த்தியிருக்காங்க. சோம சுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வண்ணே கணேசன் ஆரம்ப பாடலே மதுமலரோ அப்படின்னு போட்டீங்க, காலை வேளையில் வந்து மயக்கத்தை தந்துட்டீங்க, இந்த 60 நிமிடம் அயராது கேட்டுட்டே இருப்பேன் நான் அப்படின்னு. அதுக்கும் அப்புறமும் கேளுங்க சார், கலக்கலரங்கம் தான் இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. எம்என்பி நச்சுப்பிள்ளை குடும்பம் அவங்க வந்து காரைக்கால் நிரவி இந்த இடத்துல இருந்து குடும்பத்தோட கேட்டுட்டு இருக்காங்க. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் அவங்க வந்து நேர்களோட பாடல்கள் ஒவ்வொன்றும் இதமா செவிக்கு விருந்தா இருக்கு, நேர்களுக்கும் வழங்கும் சகோதரிக்கும் விபத் பாரதிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நேரம் இப்போ 8:50.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
0: ஓகே, வேகமாக அடுத்த பாட்டுக்கு நம்ம போயிடலாமா? அடுத்த பாட்டு வந்து தக் லைஃப் இந்த படத்துலேருந்து வரப்போது. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், பரணிப்புத்தூர் துறைவேலு, பார்த்திபன், புரிசை தண்டலம், பரந்தாமன், ஆனந்தன், காஞ்சி ஏனாத்தூர் நாகராஜ், செல்வி, மருதம் ஜெயபால், சின்னப்புண்ணு, வேதம், பானாவரம் தேவன் ஜெயந்தி, திருத்தணி கீழந்தூர் ஏகாம்பரம் நளினி, விழுப்புரம் சரவணன், விருகம்பாக்கம் ஜெய பிரகாஷ், இந்த நேர்களுக்காக வரவிருக்கும் இந்த பாடல் சார்லதா மணி அவங்க குரல்ல, கார்த்திக் நேதாவோட பாடல், யா ரஹ்மான் அவங்க இசையமைப்பில் தக் லைஃப் இந்த படத்துல வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

ஸோ கடிதம் எழுதிட்டு பாட்டெல்லாம் இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கோம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இனி உங்கள் கடிதம் பாடல் வரணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டாச்சு. சரி, இப்போது பாட்டெல்லாம் கேட்டுட்டு நீங்கள்

0: வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: நேரம் 8:55, 45 ஆயிடுச்சு. ஸோ உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரப்போற பாடல் பொன்னியின் செல்வன். இந்த படத்துக்காக திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதிவதனி, தூத்துக்குடி, தர்மல் நகர், ஜோசப், ஜெசிந்தா, ஜெனீசா, ஜெயன், எடிடா, திருமழிசை குண்டுமேடு, சுசீலா, நடராஜன், திருமழிசை ஜெகநாதபுரம், அமுதா, செல்வம், மாதவரம், வாவுசி, திரு பத்மாசினி, ஜெயபால், மாங்காடு, வசந்தி, சசிகலா, மைதிலி, அபிதா, லாவண்யா, இந்த நேர்களுக்காக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியிருப்பது. இளங்கோ கிருஷ்ணன் எழுதியிருக்கும் பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நேரம் பொழுது 8:59. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 9 செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். அன்றாட வாழ்க்கையில் யோகா முறையை கடைபிடிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் உகந்ததென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறையினர் வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலம் மிசாபர்பூரில் நேற்றிரவு தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 உயிரிழந்தனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை நிறைவடைந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இம்மாதம் 19 தேதி ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறவுள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர். பங்களாதேஷில் தட்டமை பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேரும் பொழுது 9:02.
6: கலக்கல் அரங்கம்.

ஸோ கலக்கல் அரங்கம் கேட்க ரெடி ஆயிட்டீங்க எல்லாருமே. என்ன பண்ணணும், தொலைபேசி வழியாக வரணும், நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். உங்களுக்காக எண்கள் நான் சொல்லிடுறேன். 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணோட 2952 0853 இது ஒரு எண். இன்னொரு எண் வந்து 2838 9871. இன்னைக்கு திரை புதிரா மலர இருக்கு நம்மளுடைய கலக்கல் அரங்கம். சோ நீங்க தான் வந்து கலக்க போறீங்க. இப்போ பாட்டு கேளுங்க, பாட்டு கேட்டுட்டு அதுலேருந்து உங்களுக்கான கேள்வி ஒளிஞ்சிட்டு இருக்கு, நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கு.

0: ஒரு அருமையான பாட்டு கேட்டாச்சு, இதுல இருந்து என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கங்க, யார் பேசுறீங்க ஐயா? குறுக்குப்பேட்டையில இருந்து அருணாசலம் ஐயா. இந்த ஒரு பாட்டு கேட்டோம் இல்லீங்களா, கேட்டீங்களா? என்ன படங்க அது? சங்கராபரணம். அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, நம்ம கேட்க தேவையில்ல. ஓகே, எந்த வருஷம் இந்த படம் வெளியானது தெரியுங்களா?
1: 1979.
0: ஆமா, சரி, ஓகே. இதனுடைய இயக்குனர் கே விஸ்வநாத். அப்படி மனப்படமா ஒப்பிக்கிறீங்க பாத்தீங்க, எல்லாம் கேட்டு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு விருதுகள்லாம் நிறைய வாங்கியிருக்கு இல்லையா? என்னென்ன விருதுகள் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு?
1: தேசிய விருது வாங்கியிருக்கேன் நினைக்கிறேன்.
0: தேசிய விருது வாங்கியிருக்கு. ஆமா, எத்தனை தேசிய விருது வாங்கியிருக்கு? நன்றி, அடுத்த நேருக்கு போலாம். தேங்க்யூ.
1: நன்றி,
0: நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஆஹா, லைன் அவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, நம்ம அப்படி எடுத்தோடனே கட் ஆயிட்டாங்க. வணக்கம், ஹலோ, பேசலாம். வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா? வனஜாம்மா. சொல்லுங்கம்மா, பாட்டு கேட்டீங்களாம்மா? சரி சொல்லுங்க, என்னென்ன விருதுலாம் வாங்கியிருக்கீங்க இந்த படம்? சங்கராபரணம் படத்துல இருந்து பாட்டு கேட்டோம், நிறைய விருதுகள் வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னோம், தேசிய விருதுலாம் கிடைச்சிருக்குன்னு சொன்னாரு நம்ம முந்தைய நேயர் சொன்னாரு. அதுல ஏதாவது ஒண்ணு ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லலாமா? நாலுதான், நாலுதான். ஏதாவது ஒருத்தர் பேரு சொல்லலாமா நீங்க? யாருக்கெல்லாம் விருது?
2: நடிகருக்கு
0: கிடைச்சு நினைக்கிறீங்களா? நினைக்கலாம் கூடாது, தெரிஞ்சா. கேவி மகாதேவன், அவர் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர், கரெக்ட். மேல் பிளேபேக் சிங்கர் வந்து நம்ம எஸ்பிபி ஐயா அவங்க, ஸ்வர்ண கமலம் அவங்களுக்கு. ஃபீமேல், ஃபீமேல்
2: வந்து
0: சொல்லுங்க சந்திரசேகர், இன்னும் ஒரு விருது சொல்லணும். இல்ல இல்ல இல்லங்க இல்லங்க. நன்றி, நன்றி, உங்களுடைய முயற்சிக்கு நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஏன்னா ஒரு முக்கியமான படம் நம்மளுடைய இந்திய சினிமா வரலாற்றிலே, ஒரு முக்கியமான படம் அந்த சங்கராபரணம். அத பத்தின டீடைல்ஸ் தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். வணக்கம்,
3: கார்த்திக் விஸ்வநாதன்.
0: சொல்லுங்க ஐயா. சங்கராபரணம் படத்துல இருந்து நம்ம பாட்டு கேட்டோம் இல்லையா, ஓம்கார நாதானோ, அதுல இருந்து நம்ம வந்து எஸ்பிபி ஐயாக்கு தேசிய விருது, அப்புறம் அதுல வேற பாட்டு பாடினதுக்காக வாணிஜே ராமம்மாக்கு வந்து ஃபீமேல் பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் தேசிய விருது வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி கே வி மகாதேவன் ஐயா அவங்களுக்கு வந்து பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு கிடைச்சிருக்கு. இன்னும் ஒன்னே ஒண்ணு இருக்குது, சொல்லலாமா நம்மளே? நேஷனல் பிலிம் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது பாதுகாத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல வந்து ஆல் டைம் கிளாசிக் இன் தெலுங்கு அந்த கேட்டகரியில அவங்க வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அந்த படத்தை. நேஷனல் பிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் பாப்புலர் பிலிம் ப்ரொவைடிங் ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட், அதாவது ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் உள்ள ஒரு படம் அப்படிங்கறதுல அதை வந்து தெரிவு பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. வணக்கம், வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
4: நான் சசிகலா பேசுறேன்.
0: சசிகலாமா, அந்த சங்கராபரணம் படம் பாத்திருக்கீங்களாமா?
4: நான் பார்த்தது இல்லை, ஆனா பாட்டு எல்லாம் கேட்டிருக்கேன்.
0: கேட்டிருக்கீங்கல்ல.

0: ஒரு சூப்பரான ஒரு படம்.
1: ஆமா மேடம்.
0: யார் அதுல ஒரு பேபி ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க யாரு?
1: பேபி ஃபேமிலி?
0: இல்ல இல்ல, அவங்க பெருசாய் கூட அப்புறம் நடிச்சாங்க, துளசின்னு சொல்லிட்டு அவங்க பேரு. ஆமா ஆமா.
1: ஓகே ஓகே
0: ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கணும், ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் இப்போ வந்து நமக்கு நிறைய இருக்கு. இதுல வந்து சோமயாஜிலு, மஞ்சு பார்கவி, சந்திரமோகன், ராஜலட்சுமி இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இசை தந்திருந்தாங்க கே வி மகாதேவன். இந்திய பாரம்பரிய இசைக்கும் அந்த வெஸ்டர்ன் பாப் மியூசிக்குமான அந்த ஒரு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும், அதுக்குள்ளார வரக்கூடிய அந்த கான்ட்ரவர்சிஸ், இதெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், வெவ்வேறு தலைமுறைகளை சேர்ந்த அந்த ஜெனரேஷனை சேர்ந்த கேரக்டர்ஸ் அதில் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பிணைப்புல இந்த படம் வந்து படமாக்கப்பட்டது. ஒளிப்பதிவாளர் வந்து பாலு மகேந்திரா. ஃபர்ஸ்ட் வந்து சாதாரணமா யாருமே இல்லாம அந்த மாதிரி ஒரு தியேட்டர்கள்ல போடப்பட்டது இந்த படம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேக வேகமா அப்படி 25 வாரங்களுக்கு மேலாக ஓடிய ஒரு படம் இது. தெலுங்கு மொழியிலே பாத்தீங்கன்னா பெங்களூர்ல 1 இயரை கடந்து ஒரு படம் ஓடி இருக்கு. அதாவது வேற்றுமொழி பேசக்கூடிய ஒரு மாநிலத்துல தெலுங்கு படம் வந்து 1 வருஷம் ஓடி இருக்குன்னா அந்த புரிதல், இசைக்கு மொழி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னா இசை அந்த நடனம் அதை வச்சு அடிப்படையா எடுக்கப்பட்ட படம்ங்கிறதுனால 1 வருஷத்துக்கு மேல ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ் தெலுங்கு இதுலெல்லாம் வந்து மொழி மாற்றம் செய்யப்பட்டது. தமிழ்ல பாத்தீங்கன்னா பாடல்களை எழுதினவர் வந்து ராஜேஷ் மலர்வண்ணன் அப்படிங்கிறவர். மலையாளத்துல டப்பிங் செய்யப்பட்டது 1 இயர் கழிச்சு இந்த படம். அதே மாதிரி பெஸ்ட் பாப்புலர் ஃபியூச்சர் ஃபிலிம் அந்த அவார்டும் வாங்கியிருக்கு. 7 நந்தி அவார்ட்ஸ், ஆந்திரா கவர்மெண்டால கொடுக்கப்படக்கூடிய அந்த விருது, நம்ம தமிழ்நாட்டில் தி மாநில விருது கொடுப்போம்ல அந்த மாதிரி 7 நந்தி அவார்ட்ஸ் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இத்தனை பெருமைக்குரிய ஒரு படம், அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே நம்மளோட எஸ்பிபி ஐயா அவங்களுக்கு, அந்த நேரத்தில் இந்த பாட்டு நம்ம கேட்டது ஒரு விசேஷம். சரி, அடுத்த பாட்டுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி,
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா, அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும், எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணைய.

0: செவியோரம் சுகராகம். இது விவபாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: ஓகே, இப்போ முகநூல்லையும் சில பதிவுகள் இருக்காது அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த பாட்டு அடுத்த கேள்விக்கு போயிடலாம். மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் அவங்க வந்து எல்லா பாடல்களும் நல்லா இருந்தது உங்கள் விருப்பத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜி வேணுகோபால் அப்படிங்கிறவங்க வந்து நான் வந்து நியூஸ் அடிக்கடி கேட்பேன், ஆனால் நியூஸ் வந்து கொஞ்சம் சரியாக கேட்காத மாதிரி இன்றைக்கி எனக்கு தோணுச்சு, ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஓகே சார், அவங்களுடைய இது நாங்கள் சொல்கிறோம். ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சுரேஷ் பாபு அவங்க வந்து ஒரு புது கவிதை, போர்கள் மற்றும் வன்முறைகளால் பாதிக்கப்படும் அப்பாவி சிறுவர்களின் சர்வதேச தினத்தையொட்டி ஒரு புது கவிதை, குருதி சிந்து மழை நிலம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் அவங்களுடைய கவிதை அழகாக எழுதியிருக்காங்க. நீங்கள்

0: வந்து வாய்ப்பு இருந்தால் அதை போய் நீங்கள் படிச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது சார் உங்களுடைய கவிதை, ஆனால் முழுமையாக இந்த நம்ம நிகழ்ச்சியில் வாசிக்க முடியல சரிங்களா. சங்கர் டெய்லர் சேந்தமங்கலம் அவங்க வாழ்த்து, முனிராஜோட வணக்கம். கருப்பண்ணன் ரங்கசாமி அவங்க கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன காணூர் இந்த இடத்துலேருந்து அவங்க ப்ரோக்ராம் கேட்டுட்ருக்காங்க. ஓம் பிரகாஷ், மீரா வெங்கட்ராமன், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க விருப்ப பாடல் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்களோட வாழ்த்துக்களோட அழகாக ஒரு போஸ்டர் அழைச்சி போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே அப்படின்னு சொல்லி எஸ்பிபி அவங்களோட அந்த ஃபோட்டோட போட்டிருக்காங்க. திருமழிசை கஸ்தூரி அருணாசேகரோட வாழ்த்து, சகோதரி பாடல்கள் எல்லாம் அருமை, எக்ஸலன்ட், தூள் அப்படின்னு சொல்லி. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் அவங்களும் வந்து துள்ளல் பாடல்கள்லாம் கேட்டோம் இன்னைக்கு உங்கள் விருப்பத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்களும் வந்து அருமைன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் முத்துக்குமரன் வில்லிவாக்கம் அந்த இடத்துலேருந்து வானொலியில் வளம் வரக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கமலாவரதன் மேடம் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ரீஜா மனோகரன், எங்கள் விருப்பம் திரைப்பட பாடல்கள் வரும்னு சொல்லி காத்துட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு ஏமாற்றம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, எந்த மாதிரியெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது. கண்டிப்பாக உங்களுடைய விருப்ப பாடலும் ஒரு நாளைக்கு பலம் வரும், இணைந்திருங்கள். சாந்தி ரமேஷ் வணக்கம் சொல்லியிருக்காங்க. சூழி ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் கலக்கலரங்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சுப்பிரமணியன், சிவசுப்பிரமணியன், மீரா வெங்கட்ராமன் இவங்க எல்லாமே சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க. நேரம் இப்பொழுது 9:20.
1: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcin.co.in and take the first step toward the blue.
2: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
3: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
0: நேரம் வந்து 9:21:25. இன்னும் சில கமெண்ட்ஸ் தான் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். வீரராகவன் காலை வணக்கம் சொல்லிட்டு, அனுதினமும் அழகு தரும் நிகழ்ச்சி, நுணுக்கமாக அமைந்த கலக்கல் அரங்கம், ரசிக்கக்கூடிய திரை புதிர் சங்கமம், தாராளமாக வரும் இன்னிசை சுரங்கம், சங்கராபரண இசையுடன் ஆரம்பம், சந்தோஷம் தந்த பண்பலை தொடக்கம், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுழி ரீஜா மனோகரன், 4 விருது சங்கராபரணம் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து இசை கச்சேரிக்கே அழைச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி பதிவு. பொன்னியம்மன் மேடு வண்ணே கணேசனும் கலக்கல் அரங்கத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து 4 விருது சங்கராபரணத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாக்கம் மனஜா சுந்தர், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மனஜா, எஸ்பிபி, கேவி மகாதேவன், வாணிஜெயராம் இந்த பதில்கள்லாம் கொடுத்துருக்காங்க. பேபி துளசி அப்படின்னு அவங்க பதிலும் கொடுத்துருக்காங்க. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு சிறகு முளைத்ததுன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த படத்தில் அந்த காட்சியில் அந்த ரஜினியோட சேர்ந்து இவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், குழந்தை நடிகை துளசி அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க. புன்னியம்மன் மேடு வண்ணே கணேசனும் அதே பதில் கொடுத்துருக்காங்க. சூழி ரீஜா மனோகரன், சங்கராபரணம் திரைப்படம் குறித்து பல அரிய தகவல்கள்லாம் அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்க இணைஞ்சிருக்காங்க. இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமையின தியாகராய நகர் ரங்கராஜன் இவங்களோட பதிவோட இப்போ அடுத்த பாட்டு வந்துட்டுருக்கு. அடுத்த பாட்டு கேளுங்க, அதுலேருந்து உங்களுக்காக கேள்வி வரும். இணைந்திருங்கள். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

நாளை இரவு 8:05 வார்த்தைகளால் மனங்களை வென்றவர், வரிகளால் உணர்வுகளை வடித்தவர். பிரபல பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்முகம். அவரது படைப்பு பயணம், சினிமா அனுபவங்கள் மற்றும் பல கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் பாடலாசிரியர்.

0: சுந்தரராஜ் அவர்களுடன் ஒரு மனம் திறந்த சந்திப்பு. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இது மனங்களை இணைக்கும் இனிய அலைவரிசை.
1: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள்.
1: நேரம் பொழுது 9:30.
2: தாத்தா இது என்ன செடி?
3: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யற
2: தாத்தா? வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
3: எதுக்கு?
2: இது SMS ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
3: ஓ, தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இருந்தா உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
4: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் 9:31 30 கலக்கல் அரங்கம். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து திரை புதிரா போயிட்டு இருக்கு நம்மளுடைய இந்த கேம் ஷோ. ஒரு பாட்டு கேட்டோம் இல்லையா, நம்ம வந்து வேதம் அணுவிலும் ஒரு நாதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கொஸ்டின் இப்போ உங்களுக்காக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். காலை வணக்கம்.
1: மேடம் வணக்கம். யாருங்க?
2: ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட பேசி.
1: அப்படியா, சந்தோஷம். வாங்க, இப்ப பாட்டு கேட்டீங்களா?
2: கலங்கை ஒலி 1983 ரிலீஸ் ஆனது. இளையராஜா இசையில ஒரு பிலிம் ஃபேர் அவார்டும் 3 தேசிய அவார்டும் வாங்கின படம்.
1: 3 தேசிய அவார்டா? என்னது 3?
2: தேசிய இந்திய பிலிம் ஃபேர் அவார்டு ஒண்ணு வாங்கிச்சுமா?
1: சரி,
2: அப்புறம் வந்து தேசிய விருது வாங்கிச்சு.
1: தேசிய விருது 2 யாரா இருக்கு
2: அது எனக்கு மறந்துட்டேன் நானு, ஆனா படிச்சு தெரிஞ்சிருக்கிறேன். அது விஸ்வநாதனுக்கா, இயக்குனர் விஸ்வநாதனுக்கா இல்ல
1: தெரியல. சரி சரி, பரவாயில்ல, அது ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: என்ன
1: பேர்ல வந்துச்சு தெலுங்குல? வணக்கம். வணக்கம், பேசலாம்.

0: பாருங்க, லைன்ல வந்துட்டு பேசலன்னா எப்படிங்க, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் தானே.
1: இல்ல இல்ல, நான் இப்பதான் ரேடியோ வச்சுட்டு வச்சுக்கோறேன். நான் திருவான்மையை மீரா.
0: மீராமா சொல்லுங்கம்மா.
1: சங்கமம்,
0: சாகர சங்கமம், வெரி குட். மலையாளத்துல
1: நீங்க கேட்ட உடனே நான் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டேன்.
0: சரி, குட் குட், வெரி குட்,
1: தேங்க் யூ.
0: மலையாளத்துல
1: தெரியலமா,
0: மலையாளத்துலயும் சாகர சங்கமம் தான். விருதுகள் நிறைய வாங்கியிருக்கு இல்லீங்களா, சோ அந்த படத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா?
1: ஓகே,
0: ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமா பண்ணுவோம். ஓகே,
1: தேங்க்யூ,
0: தேங்க்யூ. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்மா,
0: யார் பேசுறீங்கம்மா? வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம், காலை வணக்கம் மேடம். ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன்.
0: யார் யார் பேசுறீங்க?
3: நான் ஸ்ரீராமன் நம்பர் சொல்ல பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
3: மேடம், கமலஹாசன், ஜெயபிரதா, சரத் பாபு,
0: முக்கியமான ஒருத்தவங்கள விட்டுட்டீங்களே.
3: முக்கியமான?
0: ஆமா, கொஞ்சம் யோசிக்கணும். டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்களே, நல்லா சூப்பரா ஆடுவாங்க. குருவா வந்து கமல் அவங்களுக்கு. யோசிக்கணுமா? பாலசுப்ரமணியம் அவங்களோட சிஸ்டர் அவங்க.
3: சங்கராபரணம் போட்டுங்க.
0: ஆமா,
3: சின்ன வயசு ஞாபகம் வந்தது,
0: வந்துருச்சு இல்லீங்களா? அதுதாங்க,
3: நம்ம தெரியாத புரியாத மொழியா இருந்தாலும் அதுல ஒரு ஈர்ப்பு இருக்கு பாத்தீங்களா?
0: கண்டிப்பா, இசைக்கு மொழி கிடையாதுங்க. கண்டிப்பா,
3: பாலமுடி கிருஷ்ணாக்கிள கிளாஸ் எல்லாம் எடுத்து பாடின பாடல்கள்
0: அதெல்லாம்
3: அவ்வளவு அற்புதமான.
0: அதாவது எஸ்பிபி ஐயா வந்து முறையா கர்நாடக சங்கீதம் பயிலனாலும் அதுல எவ்வளவு அழகா அவங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் இல்லையா? அதுல
3: சில கோயில்கள், எங்க ஆலயங்கள்ல கோயில்கள்ல போடும்போது கூட கடைசியில அந்த அதுக்காக ரசிகர் எல்லாம் இருப்பாங்க. அந்த ரெண்டு ஒரு ஏதாவது சக்கர படத்துல ஒரு பாட்டு போட்டு பினிஷிங் பண்ணுவோம்.
0: சூப்பருங்க, தேங்க்யூ,
3: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. இதை பத்தி இன்னும் சில டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேகமா அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். நம்ம சொல்லியிருந்தோம் சாகர சங்கமம் அப்படின்னு சொல்லி தெலுங்குல வந்தது. இயக்குனர் கே விஸ்வநாத் அவங்க இயக்கத்துல 1983 வந்த படம். 2 தேசிய விருதுகள், 3 பிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் சவுத் சைட்ல அவங்களுக்கு கிடைச்சது. நந்தி அவார்ட்ஸ், அதாவது வந்து தெலுங்குல தருவாங்களே அது, பெஸ்ட் ஃபீச்சர் பிலிம் பிரான்ஸ் அவார்டு வந்து கிடைச்சது. ப்ரொடியூசர் எடிட நாகேஸ்வர ராவ் அவங்களுக்கு. இளையராஜாவுக்கு தேசிய விருது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இதை வந்து தமிழ்ல வந்து சலங்கை ஒளி அப்படின்னு சொல்லி டப் பண்ணாங்க. மலையாளத்துல அதே பேர்ல சாகர சங்கமம் தெலுங்குல எடுத்த மாதிரியே. எல்லாத்துலயுமே வந்து கமல் அவங்களோட ஓன் வாய்ஸ்ல பேசியிருப்பாங்க, அது ஒரு ஸ்பெஷலான விஷயம். இதுல தெலுங்கு சாங்ஸ் வந்து வேத்தூரி சுந்தரமூர்த்தி அவங்க எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம இதில் கேட்டோம் இல்லையா, நம்ம சங்கராபரணம், அதுலேயும் அவங்களே தான் பாட்டு எழுதியிருப்பாங்க. தமிழில் வந்து வைரமுத்து பாடல்களில் நம்ம இதுக்கு சலங்கி ஒலிக்கு. தெலுங்குல வந்து ஸ்ரீகுமாரன் தம்பி அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் ராகங்களோட அடிப்படையில் அமைந்த பாடல்களாக இருந்தது. 100 நாட்களுக்கு மேல் ஓடிய படம் இது. ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா இந்த 4 மாநிலங்களையும். அப்புறம் வந்து ரஷ்யன் மொழியில் வந்து இதை டப் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மாஸ்கோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஏஷியா பசிஃபிக் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இது ரெண்டுலேயுமே வந்து அந்த படம் வந்து திரையிடப்பட்டிருக்கு அந்த ரஷ்ய மொழியில். எவ்வளோ ஒரு பெருமை பாருங்கள், நம்மளுடைய ஒரு தமிழ் மொழி, தெலுங்கு மொழி, தென்னிந்திய மொழிகளில் வெளியான ஒரு படம் ரஷ்யன் லாங்குவேஜில் அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாம் திரையிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் 9th இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 1984 எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, டான்ஸ், அந்த செலிப்ரேட்டிங் டான்ஸ் அண்ட் இந்தியன் சினிமா செக்ஷன் கீழே அந்த டான்ஸை கொண்டாடினதுக்காக இந்த படத்துக்கு வந்து அந்த இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் திரையிடப்பட்டிருக்கு. ஸோ இத்தனை விஷயங்கள் இந்த படத்தை பற்றி நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அடுத்த பாட்டுக்கு நம்ம போயிடலாம். இதுக்கு நந்தி அவார்ட்ஸும் வந்து 6 அவார்ட்ஸ் இது வந்து வாங்கியிருக்கு இந்த சலங்கை ஒளிப்படம். ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், சவுத் பெஸ்ட் ஆக்டர் கமல், அப்புறம் வந்து ஜெயபிரதாக்கு ஆக்ட்ரஸ் கொடுத்துருக்காங்க. தெலுங்குல கே விஸ்வநாத் அவங்களுக்கு வந்து இந்த பாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தை

இருக்கு. இந்த ஃபிலிம் இஸ் லிஸ்டட் அமாங் சிஎன்என் ஐபிஎன் லிஸ்ட் ஆஃப் 100 கிரேட்டஸ்ட் இந்தியன் ஃபிலிம்ஸ் ஆஃப் ஆல் டைம். எந்த டைமில் பார்த்தாலும் சலிக்காத ஒரு படம், எல்லா காலத்துக்கும் ஏற்ற படம் அப்படிங்கிற பேசிஸில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அடுத்த பாட்டு வந்துட்டுருக்கு. பாட்டில் இந்த கேள்வி உங்களுக்காக வரும், இணைந்திருங்கள்.

0: கலக்கல் அரங்கத்தில் இன்னைக்கு திரைப்புதிர் ரொம்ப அழகாக நம்மளுடைய நேயர்கள் வந்து கலக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: நான் ஹிந்தியிலேருந்து விஜயா பேசுகிறேன் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, வணக்கம்மா. பாட்டெலாம் கேட்டிங்களா?
1: சலங்கை ஒளியிலேருந்து கேட்டுட்டு இருந்தேன் மேடம்.
0: இப்போ அடுத்ததாக ஒரு பாட்டு போட்டோமே தங்க.

0: பண்பலை பேசலாம். ஹலோ,
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: நான் கிண்டிலேருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, வணக்கம்மா. பாட்டெல்லாம் கேட்டிங்களா?
1: சலங்கை ஒலியிலேருந்து கேட்டுட்டு இருந்தேன் மேடம்.
0: இப்போ அடுத்ததா ஒரு பாட்டு போட்டமே, தங்க தாமரை.
1: தங்க தாமரை மேல மின்சார கனவு படம் பேரு. பிரபுதேவா, கஜோல் அகர்வால், கஜோல் அவங்கெல்லாம் வச்சிருப்பாங்க.
0: அவங்களுக்கு வந்து அறிமுகம் தமிழ்ல இந்த படம்.
1: ஆமா மேடம். அப்புறம் இது எஸ்பிபி சார் வந்து தேசிய விருது வாங்கினார் மேடம்.
0: ஆமா, இந்த பாட்டு அது ஒரு ஒரு பெண்ணோட அன்புக்காக ஏங்குற அந்த ஒரு ஏக்கத்தை ரொம்ப அழகா கொடுத்திருப்பாரு. அந்த ஃபீல் அதுல, அதுக்காக அந்த அவார்டு அவருக்கு.
1: எந்த பாட்டா இருந்தாலும் எஸ்பிபி மாதிரி பாடுறதுக்கு யாராலே
0: முடியாது. ஆமா, சரி, அழகா சொன்னீங்க, நன்றி. வேற வேற விருதுகள் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு?
1: எனக்கு தெரிஞ்சு இதுதான் மேடம்.
0: சரி, ஓகே ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ. வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: டிநகர்ல இருந்து ரமா ரவி.
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: அது வந்து மின்சார கனவு படம்.
0: ஓகே.
2: அப்புறம் வந்து தேசிய விருது வந்து எஸ்பிபி சார், சித்ரா, ஏ ரஹ்மான் சார், பிரபுதேவா, மூணு பேர், நாலு பேர் கிடைச்சிருக்கு.
0: எஸ்பிபி சிங்கர் சித்ரா அம்மாக்கு என்ன பாட்டுக்கு?
2: பாட்டு அந்த இதுவா இருக்கும்,
0: வெண்ணிலவே, அது ரெண்டுக்கும் பிரபுதேவா.
2: தமிழ்நாடு அவார்டு வந்து
0: அதுவும் வாங்கியிருக்கு.
2: சித்ரா அம்மாக்கும் ஏ ஆர் ரஹ்மான் சாருக்கும் கிடைச்சிருக்கு.
0: ஆமா, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். அதாவது ஸ்கிரீன் அவார்டு அப்படின்னு சொல்றாங்க, அது வந்து ஏ ஆர் ரஹ்மான் அவங்களுக்கு அதுல வந்து கிடைச்சது, அது மியூசிக்காக. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வந்து ரஹ்மான் அவங்களுக்கும், மேல் சிங்கர் உன்னி மேனன் அவங்களுக்கு மானா மதுர மாமர கிளையிலே, இன்னொரு சிங்கருக்கும் இதுக்கு வந்து கிடைச்சிருக்கு. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேடம். எந்த தேடி
0: சரி சரி, நிறைய விருதுகள் சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வந்து ஃபீமேல் சிங்கருக்கு ஒருத்தவங்களுக்கு இந்த படத்துக்காக கிடைச்சிருக்கு. யாரும் அவங்க இல்ல, அது வந்து சித்ராவுக்கு வந்து மானா மதுர மாமர கிளையிலே, அது வந்து நேஷனல் அவார்டு. நம்மளுடைய தமிழ்நாடு மாநில விருது வந்து ஃபீமேல் சிங்கர் சுஜாதா மோகன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பூ பூக்கும் ஓசை அந்த பாட்டுக்காக கிடைச்சது. கராளமூர்த்தி அப்படிங்கறவங்க வந்து முகநூல்ல பதிய போட்டிருக்காங்க, மதியம் 12 மணிக்கு ஒலிபரப்பாக கூடிய இந்த ரெட்ரோ நேரம் ரொம்ப அருமையா இருக்கு, இதுக்கு ஏன் ரெட்ரோன் பேர் வச்சிங்கன்னு புரியலையே, கொஞ்சம் தமிழ்ல வச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காங்க, நன்றி சார். கண்ணன் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அனோக்கி லால் அப்படிங்கிறவங்க மறுபடியும் ஹிந்தியில போட்டிருக்கீங்க சார், எங்களுக்கு ஹிந்தி தெரியலையே சார், கொஞ்சம் அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல போட்டீங்கன்னா நம்ம வந்து அழகா படிச்சிடலாம். அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில பாட்டுலாம் அருமையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வனஜா பெரும்பாக்கத்துல இருந்து சாகர சங்கமம் அப்படின்னு அந்த சலங்கை ஒளி தெலுங்கு பேர் போட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் எஸ்பிபி 3 விருதுகள், சாகர சங்கமம், இளையராஜா அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அந்தோனி ராஜ் சலங்கை ஒளி தெலுங்குல சாகர சங்கமம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் கமல்ஹாசன் ஜெயபிரதா எஸ்பி சைலஜா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாலினி தேவி அருணாச்சலமும் அதே சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரனும் அதே பதிவு. அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கமும் அதே பதிவு. வித்யா ரவிசங்கர் எஸ்பி சைலஜா பிளேபேக் சிங்கர் அவங்க நடிச்சிருந்தாங்கிற மாதிரி மீரா வெங்கட்ராமனும் அதே சொல்லியிருக்காங்க. இன்றைய கலக்கல் அரங்கம் இசை கச்சேரியின் சங்கமம், இசை மேதைகளின் திறமை இனிக்க தந்த பண்பலை அருமை, கர்நாடக இசையின் பெருமை, விவரமான தொகுப்பின் இனிமை, ஃபேஸ்புக் வீரராகவன், வீரராகவன் ஒரு போஸ்டரும் அழகா எஸ்பிபிக்காக பண்ணி போட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் தங்க தாமரை மலரே மின்சார கண்ணா இல்லைங்க, அது கனவுங்க. அன்புராணி சலங்கை ஒளி ரஷ்யா வரை சென்ற செய்தி புதிதாக இருந்தது, வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் தங்க தாமரை மின்சார கனவு அது சொல்லியிருக்காங்க. தேசிய விருது 4 அப்படின்னு சொல்லி பெரும்பாக்க மனஜா அவங்களுடைய பதிவு. நூற்றி 175 நாட்களுக்கு மேல ஓடியது இந்த மின்சார கனவு படம். சபரி மனோஜோட வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்ம சங்கராபரணம் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து 60 நாட்கள்ல படமாக்கப்பட்ட ஒரு படம் இந்த சங்கராபரணம். நம்ம இப்போ மின்சார கனவு படத்துலேருந்து பாட்டு கேட்டாலே, அது வந்து தெலுங்கு டப்பிங் வந்து மெருப்பு கலாலா அப்படிங்கிற பேரில் வந்து 14 ஏப்ரல் அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு. ஹிந்தியில் அதே வருஷம் 2 மேல சப்னே அப்படிங்கிற பேரில் வந்து அது ரிலீஸ் ஆச்சு. சரி, இப்போ வேகமாக நம்ம வந்து அடுத்த பாட்டுக்கு நம்ம போயிடலாம். பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களோட நினைவுக்காக

கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

0: ஒரு அருமையான பாட்டு கேட்டாச்சு. இந்த பாட்டு கேட்டோடனே எல்லாருமே வந்து பழைய ஞாபகத்துக்கு அப்படியே போயிருப்பீங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ,
1: அர்ஷிதா அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன், சொல்லுங்க.
0: பேர் என்னங்க?
1: ஹர்ஷிதா.
0: ஹர்ஷிதா,
1: ஹர்ஷிதா.
0: இதுக்கு முன்னே பேசியிருக்குமா நம்ம?
1: இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட்.
0: ஓ, சூப்பர் சூப்பர். வாங்க வாங்க. பாட்டு கேட்டிங்களா? சொல்லுங்க, இந்த என்ன படம் இது?
1: என்ன
0: கேள்வி அப்படின்னா, சாந்தி நிலையம் படத்துல இருந்து நம்ம அந்த பாட்டு கேட்டோம். இதுல வந்து பெஸ்ட் சினிமேட்டோகிராபி, அதுக்கு வந்து ஒருத்தருக்கு நேஷனல் பிலிம்

0: கார்டு கிடைச்சிருக்கு. அவர் பேர் தெரியுமா? நேஷனல் பிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் சினிமட்டோகிராஃபி, ஒளிப்பதிவாளர் விருது இந்த படத்துக்கு. ஏன்னா அவ்வளோ அருமையா இருந்துதான் அந்த படத்துல ஒளிப்பதிவு, அதுக்காக அவருக்கு தேசிய விருது கொடுத்திருக்காங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சென்னை கோசப்பேட்டை உமாசங்கர்.
0: உமாசங்கர் சாருக்கு பதில் தெரிஞ்சதா?
1: எஸ்பி சாருக்கு மேடம்.
0: எஸ்பிபி சாருக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு கிடைச்சது, பெஸ்ட் மேல் பிளேபேக் சிங்கர். ஓகேவா? தமிழ்நாடு மாநில விருது அந்த வருஷத்துல வந்து 1000 நிலவை வா அந்த பாட்டும் அடிமை பெண்ல.
1: அதுதான் மேடம். ரெண்டு படத்துல யார் எது மேடம் அவர் ஃபர்ஸ்ட் பண்ண பாட்டே?
0: ஃபர்ஸ்ட் வந்து சாந்தி நிலையத்துல பாடினாங்க, ஆனா வெளி வந்தது வந்து 1000 நிலவைவான்னு
1: நினைக்கிறேன்.
0: ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு படத்துல பாடி இருக்காரு, அது வந்து கரெக்டா நமக்கு டீடைல் தெரியாம நம்ம சொல்லக்கூடாது, நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: குட் மார்னிங் மேடம்.
0: குட் மார்னிங். யார் பேசுறீங்க சார்?
2: ரங்கராஜன்.
0: சொல்லுங்க சார். இல்லங்க இல்லங்க, வேற ஒரு பேர், ஆங்கில பேர் தான் அவரோடது, நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? ஓகே, நன்றி நன்றி. நம்ம சொன்ன மாதிரி தமிழ்நாடு மாநில விருது வந்து நம்மளுடைய மேல் பிளேபேக் சிங்கர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவங்களுக்கு வந்து இந்த படத்துக்காக கிடைச்சது. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, பேசுங்க. பாருங்க, லைன்ல வந்துட்டு கட் ஆயிட்டாங்க. அவங்க உங்களுக்கான எண்கள் வந்து 2952080853, இன்னொரு எண் வந்து 2838989871. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க ஐயா?
3: பானு ஃப்ரம் மயிலாப்பூர்.
0: ஆ சொல்லுங்கம்மா.
3: என்னோட இது சொல்ல பாத்தீங்கன்னா இவர் அந்த மார்கஸ் அந்த நேம் வரும்.
0: கரெக்ட், மார்கஸ். சொல்லுங்க. மார்கஸ் பேட்லி அப்படிங்கறவங்கருக்காக அந்த ஒளிப்பதிவாளர்
3: லோகநாதன் சம்திங்.
0: இல்ல இல்ல, மார்கஸ் பேட்லி மட்டும்தான், அது மட்டும்தான் அவருடைய பேரு.
3: அப்புறம் ஒன் செகண்ட், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட்.
0: சொல்லுங்கம்மா.
3: அந்த மிஸ்டர் ஸ்ரீராமன்றவரும் அவர் ரிப்பீட்டா நிறைய இதுல வர்றாரு, நல்லா இல்லது
0: என்ன சொல்றது, ஒரு ஆர்வம் தான் இல்லீங்களா? சரி, ஓகே, அவங்க உங்களுக்கா தெரியும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, நோ சாரிஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. நிறைய புதிய நேயர்கள் பாருங்க, நாங்களும் வந்து அப்பப்ப அறிவிப்பு கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்ப அடுத்த கேள்விக்கு என்ன பதில் கூட இருக்குது. ஸோ நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிங்க. உங்களுக்கு அனதர் ஆப்ஷன் இருக்கு, நமக்கு வந்து ஃபேஸ்புக்ல உங்களுடைய பதில்களை நீங்க போட்டா நாம வந்து படிச்சிருவோம். சரிங்களா? ஓகே, முகநூலியும் நிறைய பதில்கள் வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து 10 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்க போனோம். தீட்டாளம் சி ராஜேஷ், டி சி ராஜேஷ் அவங்க வந்து உங்கள் விருப்பம் மற்றும் கலக்கல் அரங்கம் ரெண்டு நிகழ்ச்சியுமே வந்து அனைத்து பாடல்களும் தகவல்களும் அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லி தீட்டாளம் டி ஜி ராஜேஷ் அவங்க அந்தோனிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து விருது பெற்ற படங்களோட தகவல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க, வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. ஏழுக்கிணர் அபுதாகிர் அவங்களும் வந்து வணக்கம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் அவங்களும் வந்து ஒரே நேயர் வேறு வேறு பெயர்களில் இதே நிகழ்ச்சியில் வர்றாங்க, ஆனால் எங்களுக்கு வந்து கிடைக்காம போகுது அப்படின்னு, பிளீஸ் கன்சிடர் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். ஆனாலும் வந்து நம்ம சொன்ன மாதிரி இப்போ அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் அவங்க கண்டிப்பாக பங்கேற்காம கேட்டு ரசிப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். மாலிதேவி அருணாச்சலம் சாந்தி நிலையம் படம் தேசிய திரைப்பட விருது, சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதை மார்க்ஸ் பாட்லி கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது, சிறந்த ஆண் பின்னணி பாடகருக்கான விருதை ஒளிபரப்பிய அந்த எஸ்பிபி அந்த இயற்கையின் நிலைக்கணி அந்த பாட்டுக்காக வென்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி நிலையம் படத்திலேருந்து இயற்கையின் பாடலை கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம் விவித் பாரதிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சூளை ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்தோனி ராஜ் அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. வித்யா ரவிசங்கர் அவங்களும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. பெரும்பாக்கம் மனஜா அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஜெமினி காஞ்சனா இவங்கெல்லாம் நடித்த இந்த படத்தில் வந்து டைரக்டர் சி வி மணி அவங்க இயற்கை நிலைக்கணி பாட்டு கேட்டோம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 100 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்த படம். ஸோ இன்னைக்கு விருதுகள் பல பெற்ற சில திரைப்படங்களை பற்றி நாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டோம். இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜே அனுராதா, விஜயகுமார். மீண்டும் நாம 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி

0: இணையலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் பொழுது 9:59. இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். அன்றாட வாழ்க்கையில் யோகா முறையை கடைபிடிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் உகந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறையினர் வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலம் மிசாஃபர்பூரில் நேற்றிரவு தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை நிறைவடைந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரிடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30ஆம் தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இம்மாதம் 19ஆம் தேதி ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறவுள்ளது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக களக்காடு தலையணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள மழை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாய நிலத்தில் அறுந்து கிடந்த மின்சார கம்பியை மிதித்த பள்ளிச்சிறுவன் ஒருவன் உயிரிழந்தான். பசு ஒன்றும் உயிரிழந்தது. பங்களாதேஷில் தட்டம்மை பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90ஆக அதிகரித்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா போனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதியின் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்வது நான் உங்க ஆர்ஜே ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் இப்போ 10:02. நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். இன்றைய நம் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில எப்பவும் போல நடப்பு நிகழ்வுகள்ல இருந்து கேள்விகள் மற்றும் ஜிகே பொது அறிவு கேள்விகளும். ஸோ நியூஸ் பேப்பர் ரெகுலராக நாங்கள் படிக்கிறோம். எனக்கு நியூஸ்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறவங்க முதல் பாதியில் கலந்துக்கலாம், அடுத்த பாதியில் மற்ற நேயர்கள்லாம் கலந்துக்கலாம். ஸோ எதுக்காக இந்த இது அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டோம்னா, நம்ம கேட்குற க்வெஸ்சனுக்கு சரியான பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நிறைய நேர்கள் வந்து லைனில் வந்துட்டு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா தெரிஞ்ச நேர்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன நம்பரில் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2952-08-53 இது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 2838-9871 முன்னிணைப்பு எண் 044. மீண்டும் ஒரு முறை நம்பர் சொல்லிடுறேன், 2952-08-53 இது ஒரு நம்பர், 2838-9871. ஸோ 044 அப்படிங்கிறத சேர்த்து நீங்கள் கால் பண்ணலாம்.

சரி, இப்போ வந்து நம்ம குவெஸ்டினுக்குள்ள போயிடலாம். ஏன்னா நம்மளுடைய நேர்கள் நிறைய பேர் இணையத்தில் கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ முதல்ல குவெஸ்டின் கேட்டுடலாம், அதுக்கப்புறம் ஒரு பாடல், அதை தொடர்ந்து நேர்கள் கிட்ட நம்ம பேச போறோம். ஸோ இன்றைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,

உலகத்தில் எந்த மாநிலம் முழு கல்வியறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு? நம்ம இந்தியாவில் ஒரு மாநிலம் வந்து முழு கல்வியறிவு பெற்ற மாநிலமாக இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. அது எந்த மாநிலம் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. லைன் கிடைக்கல அப்படிங்கிறவங்க ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் பதிவு பண்ணலாம். சரி, இப்போது நம்ம அந்த பாடல் கேட்டுடலாம். இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பே சிவம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சந்திராயி பட்டாச்சாரியா பாடின பாடல். இது வைரமுத்து இயற்றிய பாடல், இசை வித்யாசாகர்.

0: ஸோ அன்பே சிவம் அப்படின்ற படத்தில் இருந்து ஒரு அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். நம்ம க்வெஸ்சன் கேட்டு வந்தோம் இல்லையா. ஸோ உலகிலேயே இல்லை சமீபத்தில் எந்த மாநிலம் முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. ஸோ நேர்கள்கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சரி, இப்போ நேயர்கள்கிட்ட பேசிடுவோம். வணக்கம். காலை வணக்கம். யார் பேசுறது?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநேரம் சண்முகசுந்தரம்.
0: சண்முகசுந்தரம் சார், நீங்க இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்களா கலக்கலரங்கம்ல? இந்தியால சமீபத்துல முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமா அறிவிக்கப்பட்டிருக்கு. வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? ஒரு ஸ்கீம் மூலமா தான் இந்த முழு மாநிலமும் கல்வி அறிவு பெற்ற மாநிலமா வந்து உருவாகி இருக்கு. என்னது? ஓகே, இல்ல இல்ல, நான் கேக்குற கேள்வி நீங்க புரிஞ்சுக்கல. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ வந்து அந்த ஸ்டேட் ஃபுல்லா எல்லா மக்களுக்கும் கல்வி அறிவு பெற்றுட்டாங்க இல்லையா. ஆனா சில சில சமயம் வந்து அவங்க வந்து சின்ன வயசுல வந்து ஸ்கூலுக்கு போகாம இருந்திருப்பாங்க, இப்போ அவங்களும் வந்து படிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. நம்ம இந்தியா அரசாங்கம் வந்து ஒரு திட்டமும் வந்து அறிவிச்சாங்க. அந்த திட்டம் மூலியமா தான் இந்த முழு கல்வி அறிவு இப்ப கிடைச்சிருக்கு. அந்த திட்டத்தோட பெயர் என்ன அப்படிங்கறது தான் இப்ப கேள்வி. சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம். கோபாலகிருஷ்ணன்.
0: கோபாலகிருஷ்ணன் சார், இதுக்கு முன்னாடி கலக்கல அரங்கத்துல கலந்துகிட்டீங்களா? முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமா அறிவிக்கப்பட்டிருக்கு சரிங்களா. அது வந்து ஒரு திட்டத்தின் மூலமா தான் இந்த வளர்ச்சி வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த அச்சீவ்மெண்ட் அவங்க பண்ணிருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படிங்கறத இப்ப கேள்வி. என்னங்க சார்?
3: எஜுகேஷன்.
0: ஆமா, எஜுகேஷன் தான். அந்த திட்டத்துக்கு ஒரு பெயர் இருக்கு. அந்த பெயர் தான் நான் கேக்குறேன்.
4: அன்பராணி
0: மேம், சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: பெற்ற மாநிலத்துல உள்ள ஒன்னாவது
0: என்னது? மாநிலம் இளம். சரி, அந்த திட்டத்தோட பெயர்
4: சிக்கிம் மாநிலம் சொல்லிட்டாங்க.
0: ஆமா,
4: அதுல உள்ள ஒன் ஆஃப் த கோவா ஸ்டேட்ல இருந்து பேசுறேன்.
0: ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, அந்த 5 மாநில கோவா மாநிலத்தை பத்தி சொல்றீங்க. சரி, ஓகே. சரி, ஓகேங்கம்மா. ஓகே, நன்றி. அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கறனால இந்த கனெக்ஷன் வந்து சரியா இல்ல. ஓகே. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
0: வணக்கம் சார், நம்ம கலக்கல அரங்கத்துல கலந்துக்கல இல்லையா? கலந்துகிட்டீங்களா?
5: இன்னைக்கா மேம் கலக்கல அரங்கத்துல கலந்துகிட்டேன்னு கேக்குறீங்க?
0: ஆமா ஆமா
5: ஒவ்வொரு
0: முறையும் சொல்றோம்.

0: தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன்.
0: பிரமிளாமா, அதுல 9 o'clock ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டீங்களா? ஒரு கிளாப் பண்ணிட்டு திருப்பி உங்ககிட்ட பேசுறேன். சரியான பதில் சொல்லிட்டீங்க. உல்லாஸ் திட்டம் அப்படின்றது மூலமா தான் அந்த மாநிலத்துல இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்து எழுத்தறிவுன்றது கிடைச்சிருக்கு இல்லையா?
1: புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்த திட்டம்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்த க்வெஸ்சன் நான் அடுத்த நேர்கிட்ட கேட்குறேன். நான் உங்ககிட்ட வந்து உல்லாஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்கலாம்னு நினச்சேன். நீங்கள் பரவாயில்ல, இதை சொல்லிட்டீங்க.
1: அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி.
0: ஓகே ஓகே, சூப்பர். வாழ்த்துக்கள்மா. நன்றி.
1: நன்றி.
0: சரி, நிகழ்ச்சியில் வந்து இன்னொரு நேர் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, உல்லாஸ் திட்டம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த உல்லாஸ் அப்படின்ற ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தான் கேட்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க, பிரமிளா தமிழ் செல்வன். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க? முழுவதும் வந்து கல்வி அறிவு பெற்றிருக்காங்க சரிங்களா?
2: நவபாரத் காரியக்ரம் அப்படின்னு போட்டு ஒரு இந்தியில ஒரு ஸ்கீம் இருக்கு, அதுலதான் வந்து அந்த ஸ்கீம்ல வந்து திரிபுரா மாநிலம்.
0: ஆமா, அதாவது நியூ பாரத் லிட்ரஸி ப்ரோக்ராம், அதாவது புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா உல்லாஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: கேரளா ஓவர்டேக் பண்ணிடுச்சு, கோவாவும் ஓவர்டேக் பண்ணிடுச்சு.
0: ஓ சூப்பர் சூப்பர். அப்ப சொல்லுங்க பாப்போம். ஆக்சுவலி வந்து இது 5வது மாநிலம், இந்த மாதிரி புது முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலம்.
2: என்னன்னு? இமாச்சல் பிரதேஷ் ஒன்னு இருக்கு, கேரளா ஒன்னு இருக்கு, கோவா ஒன்னு இருக்கு, இது 4வது, இன்னும் ஒன்னு இருக்கு மேடம்.
0: கேரளா வந்து இப்போ இந்த லிஸ்ட்ல இல்ல. கேரளா அதாவது இந்த ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணி இது வரல. சோ இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணி ஒரு 5 மாநிலங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மிசோரம், அதுக்கப்புறம் கோவா, திரிபுரா, ஹிமாச்சல பிரதேசம், இப்போ வந்து சிக்கிம்.
2: ஓகே,
0: சூப்பர் சார், வாழ்த்துக்கள். நல்லா பதில் சொன்னீங்க. ஸோ வந்து சமீபத்தில் எந்த மாநிலம் முழு கல்வி அறிவு பெற்றது அப்படின்னு கேட்டதுக்கு ஆன்சர் வந்து சிக்கிம் அப்படிங்கிறது தான். இந்த சிக்கிம் ஸ்டேட்டில் வந்து நம்ம இந்தியாவில் முழு கல்வி அறிவு பெற்ற ஒரு மாநிலமாக அங்கீகரிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, இந்த உல்லா ஸ்கீம் வழியாக தான். ஸோ நியூ பாரத் லிட்ரஸி ஸ்கீம் அப்படிங்கிறது தான், புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். இந்த ஸ்கீமில் வந்து 2022 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. 15 வயதிற்கு மேற்பட்ட கல்வி கற்காத பெரியவங்களுக்கு கல்வி வழங்க தான் இந்த உல்லாஸ் திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த மாநிலத்தில் எல்லாருமே கல்வி கற்றிருக்காங்க. ஸோ இந்த உல்லாஸ் அப்படிங்கிறதுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விக்கு போயிடலாம் இல்லையா? ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தின் புதியதாக நியமிக்கப்பட்ட நீதிபதிகளில் தமிழகத்தை சேர்ந்தவர் யார்? இதுதான் கேள்வி. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ நியூஸில் படிச்சிருப்பீங்க, உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் எல்லாம் உடைய எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நீதிபதிகளில் ஒருவர் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க, அவங்க பேர் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கேட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு பதில் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ஃபோன் லைனில் நீங்கள் கால் பண்ணலாம். சப்போஸ் ஃபோன் லைன் கிடைக்கல அப்படின்னாலும் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நீங்கள் பதிவிடலாம். சரி, இங்கே வந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜில் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வித்யா ரவிசங்கர் அவங்க வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. உல்லாஸ் அதோடைய ஃபுல் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்துல் பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்க வந்து மிசோரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த 5 மாநிலங்களில் ஒரு மாநிலம். அண்ட் ஹரிஹரன் சிக்கிம் வந்து கல்வியறிவு பெற்ற மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. வீரராகவன் அவங்களும் வந்து அரிய தகவல்கள் நேர்கள் அறியும் அற்புத நிகழ்ச்சி.

0: அனுதினமும் பண்பலையில் அன்றாடம் அளிப்பது மகிழ்ச்சி சிக்கிம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. அண்டு மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களும் சொல்லியிருக்காங்க, அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம்ல இருந்து, அப்புறம் ராஜா, அப்புறம் சென்னை சிங்க சிவராம சிவராம் நாகராஜன், கமலா வரதன் என் கேள்விக்கு என்ன நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் சூளை ரீஜா மனோகர் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்டு தீட்டாளம் சி டிசி ராஜேஷ் அண்ட் சிவன் அருண் மீரா வெங்கட்ராமன் மேலப்பேடு தயாளன் அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து கல்வி முதலும் கேரளம்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க சார், ஆக்சுவலி வந்து இந்த கேள்விக்கான பதில் வந்து சிக்கிம் அப்படிங்கிறது. காரணம் என்ன அப்படின்னா அந்த உல்லாஸ் திட்டம் மூலமாக வந்து கல்வி அறிவு பெற்றது அப்படின்ட்டு. அடுத்தது வந்து பாபு முள்ளக்காடிலிருந்து சிவன் அருண், அப்புறம் எல்லா நேயர்களுமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க பாபு முள்ளக்காடிலிருந்து. ஸோ எல்லா நேயர்களுக்குமே நம்ம வாழ்த்து சொல்லிடலாம். நம்மளுடைய செகண்ட் க்வெஸ்டின் அப்படிங்கிறது, உச்ச நீதிமன்றத்துக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட நீதிபதிகளில் தமிழகத்தை சேர்ந்தவர் யார் அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒரு பாடல் கேட்டுடலாம், அதை தொடர்ந்து நேயர்கள்கிட்ட பேசுவோம். ஸோ பாடலை கேட்பதற்கு முன்
1: शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते, वैक्यूम इवेपोरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता
2: है. ऐसा बोलो ना,
1: वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
3: क्यों छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण.
0: நிகழ்ச்சி அடுத்து நம்ம கேட்க போற பாடல் நல தமயந்தி திரைப்படத்திற்காக ரமேஷ் விநாயகம் சின்மயி பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசை ரமேஷ் விநாயகம்.

0: ஸோ நம்மளுடைய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் அடுத்த குவஸ்டினுக்கான பதில் நம்ம நேயர்கள் சொல்ல போகிறாங்க, கேட்டுடுவோம். வணக்கம் வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சோலைமேட்ல இருந்து நூர் முகமது பேசுறேன் மேடம்.
0: நூர் முகமது சார், சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: சிவசுப்ரமணியம் சார் அவர்கள்.
0: இல்ல இல்ல இல்ல, இப்போ நம்ம ஒரு இப்போ வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு அஞ்சு பேரை வந்து நியமிச்சிருக்காங்க. அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தங்க நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க.
1: சரி மேடம், ஓகே மேடம்,
0: சரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம்
2: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
0: சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: வி மோகனா.
0: வி மோகனா அப்படிங்கிற சரியான பதில். வாழ்த்துக்கள் மா.
2: கோயம்புத்தூர் லா காலேஜில் படிச்சவங்க.
0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். வணக்கம்
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சேஷாத்ரி சார், சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: மேடம் மோகனா டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டா இருக்காங்க.
0: ஆமா, சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
3: யூஸ்வலா கீழ்கோர்ட்லாம் இங்க ஹைகோர்ட் பதவி வந்தாதான் அங்க கொடுப்பாங்க. இவங்களும் இவருடைய சீனியர் ஒருத்தரும் அது போல அது போல டைரக்டா ரெப்ரெட் ஆயிருக்காங்க.
0: ஓகேங்க சார், சரிங்க சார், நன்றி நன்றி
3: நன்றி.
0: வணக்கம்.
4: வணக்கம், பழையவனார்பட்டிலிருந்து ஹரி.
0: ஹரி சார், சரி ஓகே, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வந்து வி மோகனா அவங்க தான் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க, சரிங்களா? ஆக்சுவலாக உச்ச நீதிமன்றத்தில் மொத்தம் எத்தனை நீதிபதிகள் இருந்தாங்க, இப்போ எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க?
4: 32
0: நீதிபதிகள் இருந்தாங்க, அதாவது ஒரு தலைமை நீதிபதி அண்டு வந்து பிளஸ் மீதி வந்து 33 நீதிபதிகள். சோ மொத்தம் டோட்டலா 34 நீதிபதிகள் இருந்தாங்க. இப்போ இந்த 33 அப்படின்ற நீதிபதிகள்ல தான் அஞ்சு பேரை வந்து சேர்த்து இப்ப மொத்தம் 38 நீதிபதிகளா இப்ப வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஓகேங்க சார், நன்றி.
4: அடுத்த

0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: பாபு சார், இப்போ இவங்க மோகனா அப்படிங்கிறவங்க இப்போ நீதிபதியா நியமிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? அவங்க சுப்ரீம் கோர்ட்ல எத்தனாவது பெண் நீதிபதி?
1: 63 நினைக்கிறேன் மேடம்.
0: இல்ல இல்ல இல்ல, பெண் நீதிபதிகள்ல கேக்குறேன். இவங்க வந்து 12வது பெண் நீதிபதியா நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ வந்து நான் இன்னொரு கேள்வி உங்களுக்காக, இப்ப நீதிபதிகள் எல்லாம் யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சூப்பர் சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி நன்றி.
0: சோ இவங்களை வந்து குடியரசுத் தலைவர் அவங்க தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பதவி பிரமாணமும் குடியரசுத் தலைவர் வந்து செஞ்சு வைப்பாங்க. சோ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா இந்த இதை பார்த்துடலாம். சோ உச்ச நீதிமன்றத்துல வந்து ஒரு தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாங்க, பிளஸ் 33 நீதிபதிகள் இருப்பாங்க. சோ மொத்தமா வந்து 34 நீதிபதிகள். இந்த 33 நீதிபதிகள்னு சொன்னோம் இல்லையா, அதுல தான் இப்போ 5 பேரை வந்து சேர்த்துட்டு மொத்தம் 38 நீதிபதிகளா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தமிழகத்தை சேர்ந்த, கோவை மாவட்டத்தை சேர்ந்த வி மோகனா அவங்கள தான் இப்போ வந்து தமிழ் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நியமிக்கப்பட்ட 12வது பெண் நீதிபதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தேர்வாகிற 2வது பெண் அப்படின்ற பெருமையும் இருக்குது. இவங்களுக்கு முன்னாடி ஆர் பானுமதி அப்படிங்கிறவங்க தான் நீதிபதியாக பதவி வகிச்சாங்க.
2: நாளை இரவு 8:05 வார்த்தைகளால் மனங்களை வென்றவர், வரிகளால் உணர்வுகளை வடித்தவர். பிரபல பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்முகம். அவரது படைப்பு பயணம், சினிமா அனுபவங்கள் மற்றும் பல கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் பாடலாசிரியர். மோகன்ராஜ் அவர்களுடன் ஒரு மனம் திறந்த சந்திப்பு. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இது மனங்களை இணைக்கும் இனிய அலைவரிசை.
3: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களா இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாம, சத்தம் இல்லாம, அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களா இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமா இருக்குங்கிறதுனால நான் எப்பவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
0: ஸோ நம்ம ஃபேஸ்புக்லேயும் நம்முடைய நேயர்கள்லாம் வந்து சரியான பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. கமலா வரதன், சுழி ரீஜா மனோகரன் அவங்க, மேலப்பீடு தயாளன், சாந்தி ரமேஷ், அப்புறம் வந்து ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்களும் வந்து தமிழத்தை சேர்ந்து பெண் வழக்கறிஞரவங்க. ஓகே, அப்புறம் வந்து சாந்தி ரமேஷ் அவங்க வந்து என் கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியில் பல்வேறு பயனுள்ள கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த சுழி ரீஜா மனோகர் அவங்களும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ புருஷிவாக்கம், சவுந்தரராஜன், முருகேசன், கதிரேசன் அவங்களும் வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. தீட்டாலம் டிசி ராஜேஷ் அவங்க வந்து என் கேள்விக்கான பதில் உண்மையிலேயே பொது அறிவு வளர்க்கும், நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ளும் பேருதவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே வந்து தோப்பு ஸ்ரீனிவாசன் அவங்க, விக்னேஷ், விக்கி எல்லாருமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஜிகேக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல், அந்த பாடலை தொடர்ந்து நம்ம வந்து பொது அறிவு கேள்விகளுக்குள்ளே தான் போக போகிறோம். இப்போ என்ன பாடல் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, மதுரை இந்த திரைப்படத்திலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். மது பாலகிருஷ்ணன் சாதனா சர்கம் பாடியிருக்காங்க. யுகபாரதி எழுதின பாடல், இசை வித்யாசாகர்.

வணக்கம். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வந்து இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க எத்தனாவது பெண் நீதிபதி அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி.

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில நாம இப்ப கேட்டுட்டு இருக்கிறோம். என் கேள்விக்கு என்ன பதில் நிலையத்துல நேரம் இப்போ 10:39:25 ஆயிட்டு இருக்கு. ஸோ நேர்கள் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க. இப்போ நாம கேட்க போறது

0: ஜிகே க்வெஸ்டின், அதாவது பொது அறிவு கேள்விகள் தான். என்ன மாதிரி க்வெஸ்டின் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குமே, கேட்கலாமே. வணக்கம், லைனில் வந்துட்டே இருந்தாங்க, அட்டன் பண்ணும்போது கட் ஆயிடுதே, ஏன்? சரி, என்ன க்வெஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இல்லை, இந்த க்வெஸ்டின் வந்து நேர்கள் ஒருத்தர் வந்த பிறகு அவங்க கிட்ட கேட்டால் தான் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருக்கும். பார்க்கலாம் நேர்கள் யாராக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வந்தாச்சு, வணக்கம். ஏன் இந்த லைனில் ஏதாவது ப்ராப்ளமா? வரீங்க, அட்டன் பண்ணுறேன் பட் கட் ஆகுது. வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அம்மா வணக்கம், நான் மதுரை விஸ்வநாதன் ரமேஷ், சென்னையிலேருந்து பேசுகிறேம்மா.
0: ஓகே, சென்னையிலேருந்து ரமேஷ் சார். ஓகேங்க சார். சார், ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த நதிகள் ஆறுகள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து என்னவா வந்து உவமைப்படுத்தி பேசுவாங்க? தாய், அதாவது ஒரு பெண்ணா வந்து அவங்க பேசுவாங்க இல்லையா? ஸோ எல்லா ஆறு எல்லா நதிகள்லையுமே அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு ஆண் நதி இருக்கு, அது என்ன நதி தெரியுமா? அடடா, எப்படி சார் கலக்குறீங்க? சூப்பர் சார், சூப்பர். எப்படி அது ஆண் நதி அப்படின்னு சொல்றீங்க?
1: இல்ல இல்ல, அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பொது விஷயங்களை நிறைய வந்து நம்ம வந்து கேதர் சேகரிக்கிறோம், அதை கொஞ்சம் மண்டையில ஏற்றிக்கிறோம். இந்த மாதிரி கேள்விகள் வந்து ஸ்பார்க் ஆகுது, அதுதான் விஷயம்.
0: ஓகே ஓகே, சோ ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, நீங்க கேட்டோனே டக்குன்னு உங்களுக்கு வந்துடுச்சு.
1: ஆமாமா ஆமாமா ஆமாமா.
0: ஓகேங்க சார், சூப்பர் சார்.
1: 100% சரியா இருக்கும்ன்ற நம்பிக்கை இருந்தாலும் ஒரு 10% வந்து ஒரு டவுட் தான் இருந்தாலும், ரொம்ப அருமையான நிகழ்ச்சி, ரொம்ப கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி, நன்றிங்க சார். வணக்கம்
2: வணக்கம்,
0: எம்பெருமாள் சார் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா ஆண் நதி எது அப்படின்னு?
2: பிரம்மபுத்திரா தான் மேடம், பிரம்மபுத்திரன்னு வருது.
0: அதுதான் கேட்க வந்தேன், எப்படி அப்படின்னு கேட்க
2: வந்து. அது வந்து என்ன விளக்கம் கொடுத்துருந்தாங்க, அதாவது இவர் தான் பிரம்மனோட புத்திர
0: இயற்கையாவே அந்த நதி வந்து நல்ல ஆக்ரோஷம் மிகுந்ததா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க.
2: ஒரு பெரிய கடலோட பயங்கரமாக இருந்துவாங்க.
0: ஓகே ஓகே, சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார்.
2: நன்றி.
0: வணக்கம், என்னாச்சு? ஸோ நம்மளுடைய நேருக்கு அடுத்த க்வெஸ்சன் ஒன்று இருக்கு, இதே க்வெஸ்சன்லயே வந்து ஒரு சப் க்வெஸ்சன் ஒன்று இருக்கு. வணக்கம், சொல்லிட்டாங்க, உங்களுக்கு தெரியுமாமா? ஆமா, ஏன் அதுக்கு வந்து ஆண் நதின்னு சொல்றாங்க சொல்லுங்க பாப்போம். இல்லம்மா, ஆக்சுவலி அந்த பேர்லயே இருக்கு பாருங்க, பிரம்ம புத்திரான்னு இருக்கு இல்லையா. சோ பிரம்மனுடைய புத்திரன்னா வந்து மகன் அர்த்தம். சோ அதனால அது வந்து ஆண் நதி அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க, சரிங்களா? ஓகே ஓகே ஓகேம்மா, நன்றி நன்றி. வணக்கம்,
3: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? யாருங்க? கமலாவரதன் மேம். சரி ஓகே, உங்களுக்கான கேள்வி இதே க்வெஸ்சனை பத்தி தான். இது வந்து எங்க தொடங்குது, எங்க பாயுது, எங்க முடியுது அப்படின்னு தெரியுமா? பிரம்மபுத்திரா நதி
3: எங்க பாயுதுன்னு கேக்குறீங்களா?
0: ஆமா, எந்த இடத்துல முதல்ல தொடங்குது, எந்த நாட்டுல?
3: தமிழ்நாட்டிலேயே?
0: இல்ல இல்ல இல்ல, ஐயோ அது இந்த பக்கம் கிடையாது, அந்த பக்கம் ஆச்சு. சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஓகேங்க, நன்றி. ஆக்சுவலாக இந்த பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது திபெத்தில் தொடங்கி இமயமலை வழியாக 2900 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து அப்புறம் அசாம் வழியாக இந்தியாவில் நுழைஞ்சு வங்கதேசம் போய் அங்கே தான் வங்காள விரிகுடாவை வந்து அடையுது. ஸோ இதுதான் நம்ம க்வெஸ்சனோட அந்த ஃபுல் டீட்டெயில். ஓகே சரி, இப்போ வந்து நம்ம அடுத்த ஒரு பாடலுக்குள்ளே போயிடலாமா? சரி, இன்னொரு நேர் வந்திருக்காங்க, ஸோ அவங்ககிட்டையும் பேசிடலாம். வணக்கம்,
4: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
4: ராஜலட்சுமி தெய்வசிகாமணி மேடம்.
0: ராஜலட்சுமி தெய்வசிகாமணி எங்க?

0: பேசுறீங்கம்மா?
1: அண்ணாநகர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சூப்பர், அப்படியே குரல்லயே ஒரு எனர்ஜி தெரியுதே. பிரம்மபுத்திரா நதி எங்க பாயுது, எந்த இடத்துல தொடங்கிச்சு, எங்க பாயுது, எங்க கலக்குது?
1: அது வந்து திபெத்ல இருந்து வந்து அசாம் வழியா வங்காள விரிகுடால போய் லாஸ்ட்ல இங்க கலக்குது.
0: ஓகே, இப்ப நான் சொன்னதை நீங்க கேட்டீங்க தானே? கொஞ்சம் கேட்டீங்க, அது உங்களுக்கும் தெரியும். சரி, ஓகேங்கம்மா, வாழ்த்துக்கள், சரியான பதில்.
1: ஓகே,
0: சரி, நம்ம வந்து அடுத்த ஒரு பாடல் கேட்டலாம். அதை தொடர்ந்து அடுத்த கேள்விக்கான என்ன கேள்வி அப்படிங்கறத அந்த டைம்ல சொல்றேன். ஏன்னா இப்பயே சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, மன

0: திபெத்ல இருந்து வந்து அஸ்ஸாம் வழியா வங்காள விரிகுடால போய் லாஸ்ட்ல இங்க கலக்குது.
1: ஓகே, இப்ப நான் சொன்னதை நீங்க கேட்டீங்க தானே, கொஞ்சம் கொஞ்சம் கேட்டீங்க, அது உங்களுக்கும் தெரியும். சரி, ஓகேங்கம்மா, வாழ்த்துக்கள், சரியான பதில்.
0: ஓகே,
1: சரி, நம்ம வந்து அடுத்த ஒரு பாடல் கேட்டலாம், அதை தொடர்ந்து அடுத்த கேள்விக்கான என்ன கேள்வி அப்படிங்கிறத அந்த டைமில் சொல்கிறேன். ஏன்னா இப்போயே சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, மனசெல்லாம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாசன் அண்ட் சாதனா சர்கம் பாடின பாடல், வாலி இயற்றிய பாடல், இசை இளையராஜா.

நேரம் 10:50. 15 நொடி. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் ஆர்வமாக கலந்துக்க நேர்கள் வந்திருக்காங்க, கேட்டுடுவோம். வணக்கம். வணக்கம். என்னாச்சு, சைலண்டாக இருக்கீங்க?

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும் பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால்தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயனும் கேட்கன்னு சொன்னார். இப்ப எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுறேன்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: உலகத்திலேயே அதிக எரிமலைகள் கொண்ட நாடு எது?
2: அதிக எரிமலைகள் கொண்ட நாடா? ஐரோப்பா நினைக்கிறேன். ஐரோப்பால
1: நாடு நாடு சொல்லுங்க, கான்டினென்ட் வேண்டாம்.
2: ஐரோப்பா தானே இருக்குது.
1: உங்களுக்கு எரிமலை ஒண்ணு டக்கு ஞாபகத்துக்கு வர நாடு எது?
2: ஜெர்மனி.
1: ஜெர்மனி தான் ஞாபகத்துக்கு வருதுங்களா? சரி, ஓகே, நம்ம அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம், அடுத்த நேர் சொல்றாங்களான்னு பாப்போம். சரிங்களா?
2: நன்றி.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: சாத்தூர் முத்து வீராசாமி.
1: சொல்லுங்க முத்து வீராசாமி சார், எரிமலை அப்படின்னோட உங்களுக்கு எந்த நாடு ஞாபகத்துக்கு வருது?
3: ஜப்பான் தான்.
1: ஜப்பான் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா வந்து நம்ம க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அது கிடையாது. உலகத்திலேயே அதிக எரிமலை கொண்ட நாடு எதுன்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். சோ அது என்னவா இருக்கும்?
3: அது ஜப்பான். தெலுங்கு அர்த்தல் பேசலாம்.
1: சரி, ஓகேங்க, நன்றி. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம். எம்டி ரவிச்சந்திரன், ஸ்ரீநகர், அம்பத்தூர் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
4: நலமா இருக்கீங்களா மேடம்?
1: நலம், நலம் சார்.
4: மேடம், ஃபியூஜியாமான் எரிமலை இருக்கு.
1: எங்க?
4: உலகத்திலே பெரிய எரிமலை ஃபியூஜியாமான் ஜப்பான்ல இருக்கு.
1: ஓகே, நான் வந்து பெரிய எரிமலை கேக்கல.
4: ஜப்பான் தான் சொல்லுவாங்க மேடம்.
1: ஜப்பான் தான் சொல்லுவாங்க. ஆனா நான் கேக்குறது வந்து
4: புக்ல வருது, அது 8th புக்ல வரும். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 50 வருஷம் ஆயிடுச்சு.
1: சரி, நான் கேக்குறது நீங்க கேட்டாதான் நீங்க பதில் சொல்றது எனக்கு புரியும். நீங்களே பேசிட்டு இருந்தா நான் எப்படி பதில் கேக்குறது? நான் வந்து அதிக எண்ணிக்கையிலான எரிமலைகள் எங்க இருக்குன்னு
4: கேக்குறேன். பிரேசில்.
1: இல்லீங்களே சார்.
4: ரொம்ப நன்றி மேடம்.
1: சரி, ஓகேங்க சார், நன்றி நன்றி. நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
5: ஹலோ.
1: ஹலோ.
5: வணக்கம் மேடம். இந்தோனேஷியா.
1: இந்தோனேஷியா, யார் இது பேசுறீங்க? கலா ஸ்ரீராமா. இந்தோனேஷியா அப்படிங்கறது ஒரு வகையில சரியான பதில் தான், பட் நம்மளுக்கு எக்ஸாக்ட் பதில் வேணும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இருந்தும் உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துறேன். சோ இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலா மேம் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் யாரு சரியான பதில் கொடுக்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம்.
6: சென்னை
1: நூம்பல்ல இருந்து ஹேமா. சொல்லுங்க, உலகத்திலேயே அதிக எரிமலைகளை கொண்ட நாடு எது?
6: அமெரிக்கா மேடம்.
1: அமெரிக்கா அப்படிங்கறது சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஓகே, சோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான பதில். வாழ்த்துக்கள்மா. வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: மணிமாலா.
1: அமெரிக்கா தான் இருக்கு அதிக எண்ணிக்கையில வந்து எரிமலை. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால தான். வாழ்த்துக்கள்மா. ஸோ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் வந்து அதிக எண்ணிக்கையிலான எரிமலை இருக்குது. ஆனால் நான் இவங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்தோனேஷியா அப்படின்னு நான் சொன்னது கரெக்டுன்னு. அது என்ன ரீசன் அப்படின்னு

ஆக்டிவ் வல்கனோஸ், அதாவது செயல்பாடில் இருக்கிற எரிமலைகள் வந்து இந்தோனேஷியாவில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் ஃபஸ்ட் பிளேஸ். ஆனால் அமெரிக்காவில் வந்து செயல்படுறது செயல்படாதது எல்லாமே சேர்த்து மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தா அங்கே அதிக எண்ணிக்கையில் உள்ளது. ஸோ நேர்கள்லாம் ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இங்கேயும் வந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வந்து நம்மளுடைய நேர்கள் வந்து அதற்கான பதிலை வந்து ரொம்ப அழகாக பதில் சொல்லிக்கிட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இவங்க ரங்கராஜன் அவங்க வந்து நிகழ்ச்சி அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்ட க்வெஸ்சனுக்கான பதிலெல்லாம் வந்து வரிசையாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முத்துகிருஷ்ணன், மீரா வெங்கட்ராமன், ரங்கராஜன், அப்புறம் வந்து தீட்டாளம் டிசி ராஜேஷ், ஞானாம்பிகாரஞ்சன் எல்லாருமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. மேலப்பேடு தயாளன் அருமையான பாடல்னு கொடுத்துருக்காங்க. அண்டு பி புஷ்பா அவங்களும் வந்து காலை நிகழ்ச்சி நிகழ்ச்சி வந்து அருமையாக இருக்குது அப்படின்னு காமராஜபுரம் பம்மல் காமராஜபுரம் புஷ்பா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து அடுத்து வந்து ஒரு இந்நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஸோ நிகழ்ச்சியின் நிறைவாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்களால் கைது செய் இந்த திரைப்படத்திற்காக உன்னிமேனன் சின்மையை பாடின பாடல் தான் இப்போ கேட்க போகிறோம். பா விஜய் இயற்றியது, இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சிவில் விமான போக்குவரத்து துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கல்குவாரிகளில் ட்ரோன் உதவியுடன் ஆய்வு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தவேக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச் செயல்களை தடுக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டி இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: கூறும் நல்லுறவுகளுக்கு வணக்கம் சொல்றது நான் உங்க ஆர்ஜே ரேகா ஆனந்த். நிலையத்துல நேரம் இப்போ 11:02:35. நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி
3: என்றும் இனியவை.
2: என்றும் இனியவை. ஆமா, அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி இந்த பாடல்கள்லாம் என்னைக்குமே வந்து ஒரு இனிமையான பாடல்கள் தான் இல்லையா? எப்ப கேட்டாலுமே சரி, நம்மளுடைய அந்த பழைய நினைவுகள் எல்லாம் கூட நம்மளுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அந்த இனிமையான நாட்களையும் நமக்கு வந்து நினைவுபடுத்துது. இந்த என்றும் இனியவை நிகழ்ச்சியில வந்து இன்று வந்து 1960களில் வெளிவந்த பாடல்கள்லாம் தான் கேட்டு ரசிக்க போறோம். அதுல முதல் பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியிருந்த கோயில். இந்த திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கலாம். TM சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது. ரோஷனா பேகம் அவங்க வந்து பாடலை எழுதியிருக்காங்க. MS விஸ்வநாதன் இசையில்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம வந்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். இது வந்து எதிரிகள் ஜாக்கிரதை திரைப்படத்திற்காக. இல்லை வந்து ஆர் எஸ் மனோகர், எல் விஜயலட்சுமி இவங்கெல்லாம் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த பாடலை வந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா அவங்க பாடியிருக்காங்க. கண்ணதாசன் எழுதின பாடல், இசை வேதா.

0: La la la la la la la la la.
1: ஹலோ, ஆமா ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு இருக்கமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்.
2: பாதுகாப்பான
1: பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.
3: என்றும் இனியவை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்து எங்க வீட்டு பிள்ளை இந்த திரைப்படத்துல இருந்துதான் பாடல் கேட்க போறோம். ஒரே மாதிரியா இருக்கிற ரெண்டு நபர்களோட ஆள்மாறாட்டம் தான் இந்த அடிப்படையா வச்சுதான் இந்த படம் வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கே தெரியும், ஒருத்தர் வந்து கொஞ்சம் அசடான ஒரு ஹீரோவா இருப்பார், ஒருத்தர் வந்து நல்ல தெளிவான ஹீரோவா இருப்பார். ஸோ ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து அவங்க அவங்க இந்த பிளேஸ்க்கு அவரும் அந்த பிளேஸ்க்கு அவரும் வந்து அந்த படத்தையே வந்து ரொம்ப கலகலப்பா கொண்டு போவாங்க. அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து தங்க வேலு நாகேஷ் அந்த காமெடி ஜோடி கூட இந்த படத்துல ரொம்பவே நல்லா இருக்கும். சரி, இந்த படத்துல இருந்து தான் இப்ப நம்ம பாடல் கேட்க போறோம். டிஎம் சவுந்தர் ராஜன் பி சுசீலா பாடின பாடல் இது. வாலி இயற்றிய பாடல், இசை எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடையே. சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடையே. நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே. கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடையே. நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.

0: மருமகளே,
1: என்னம்மா?
0: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு.
1: அதாவது
0: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
1: அப்ப கொடுக்கல் வாங்க.
0: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
1: ஓ,
0: அதாவது யூபிஐ ல இருந்து.
1: அப்படியா?
0: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
1: அது என்னம்மா?
0: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
1: நீங்க வேற அம்மா.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
1: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: ஜின்கே பாஸ் கோய் கேரண்டி நஹி ஹை, சர்க்கார் குத் உன்கி கேரண்டர் பன் ரஹி ஹை.
4: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
5: நேரம் 11:21 ஆகிட்டு இருக்கு. நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம்.
6: என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
5: இந்த இதுக்கு முன்னாடி நாம கேட்டது வந்து எங்க வீட்டு பிள்ளை. எம்ஜிஆர் வந்து டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ நம்ம கேட்குற படம் வந்து இதய கமலம். இதில் வந்து கேஆர் விஜயா இவங்க வந்து டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்து கேவி மகாதேவனோட இசை எல்லா பாடல்களும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ அந்த பாடல்லேருந்து இப்போ நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படிங்கிறது சஸ்பென்ஸ். இருங்க, யார் பாடுறாங்கன்னு சொல்லிடுறேன். பி சுசீலா அவங்க தான் பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல், இசை கேவி மகாதேவன். என்ன பாடல் இதோ இப்போ கேட்கலாம்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அட்டகாசமான பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து நாம் கேட்க போகிற பாடல் இது வந்து இருவருள்ளம். இந்த திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல், இசை கே வி மகாதேவன்.

நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க போகிற பாடல் வந்து காவல்காரன் அப்படிங்கிற திரைப்படத்துலேருந்து. பெரும்பாலும் வந்து இந்த ஹாலிவுட் ஸ்பை ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. இந்த அரசு உளவாளிகள், அப்புறம் வந்து எதிரிகளோட சதி திட்டங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி அழிக்கிறது, அது மாதிரி குற்றம் செஞ்சவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஸ்பை ஆக்ஷன்ஸ் படம்லாம் வந்து ஹாலிவுட்டில் வந்து ரொம்பவே வரவேற்பட்டிருக்கும். ஹாலிவுட்டில் மட்டும் கிடையாது, உலகெங்கும் அதுக்கு வந்து ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ 60க்கு பின் வந்து அந்த ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்ல கூட இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி தான் தமிழில் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு ஒரு ஸ்பை ஆக்ஷன் படம் அப்படின்ட்டு சொன்னால் இந்த காவல்காரன் திரைப்படத்தை சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் இருந்து தான் இப்போ நாம் ஒரு பாடல் கேட்க போகிறோம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடின பாடல் இது. வாலி இயற்றிய பாடல், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: ஏமா உங்களைத்தான், எங்க பாக்குறீங்க? அட உங்களைத்தான்.
1: என்னையா கூப்பிடுறீங்க?
0: ஆமா உங்களையே தான். பார்க்குக்கு வந்தீங்க சரி, குழந்தைக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்தீங்க அதுவும் சரி. அவன்தான் குழந்தை, அவனுக்கு தெரியாது, தெரியாம கீழே குப்பைய போடுறான். நீங்க அத குப்பை தொட்டியில எடுத்து போட வேண்டாமா?
1: குப்பை தொட்டி இங்க இல்லையே, பார்க்குக்கு வெளியே தானே இருக்குங்க.

0: நீங்க தான் கையில பை வச்சிருக்கீங்கல்ல, அதுல போட்டுட்டு அப்புறம் குப்பை தொட்டியில போடலாம் இல்லமா?
1: ஆமா இல்ல?
0: ஆமாவா இல்லையா?
1: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
0: உங்க வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிறீங்கல்ல, ஆனா பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பண்றீங்களே. வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா போறாது, நம்ம நாட்டையும் சுத்தமா வச்சுக்கிறது நமது கடமை இல்லையா? கொஞ்சம் யோசிங்க.
1: செஞ்சுட்டா போச்சு. நாம எல்லோரும் இப்படி சிந்திச்சா நமது பாரதம் தூய்மையான பாரதம்.
2: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேரம் 11:36 ஆகிட்டு இருக்க நிகழ்ச்சியில அடுத்து நீயா நானா இந்த திரைப்படத்துல இருந்துதான் பாடல் கேட்க போறோம். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல் இது.

0: பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAD 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcad.edcil.co.in and take the first step toward the blue.
2: நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் நம்ம நேர்கள்லாம் என்றும் இனிய நிகழ்ச்சிக்கு என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சூரியமூர்த்தி கோவூர் அவங்களும் வந்து, நதி எங்கே போகிறது, பண்பலியில் இசை எனும் நதியாய் கடல் போல் நேயர்களை தேடி சேர்கிறது, மெல்லப்போ பாடலும் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம்ல இருந்து, அவங்களும் மனதை விட்டு நீங்காத பாடல்கள் என்றும் இனியவை நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அவ்வப்போது ஒழிக்கும் பிஜிஎம் செவிகளுக்கும் இனிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோலை ரீஜா மனோகர் அவங்களும் வந்து, ஒவ்வொரு திரைப்பட பாடலும் மனதை குளிர் செய்கிறது, அடிக்கிற வெயிலுக்கு இதமான பாடல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து, நதி எங்கே போகிறது பாடல் சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பழனி கவிதா பாப்பாரப்பட்டியில் இருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி அருமைன்னு கொடுத்துருக்காங்க. முரளிதரர் விழுப்புரம் பர்வத வர்தினி அவங்களும் வந்து, அருமையான பாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கமலா வரதன், என்னால் பதிவு செய்ய முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா, பாடல்கள்லாம் சூப்பர், கேட்டு ரசிங்க. அண்ட் கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்களும் வந்து, என்றும் இனியவையில் உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உண்மைதான். விவித் பாரதி வழங்கும் வானொலி பெட்டியை காலையில் எழுந்தவுடன் உன்னை காணவில்லை என்றால் என் கண்ணும் கண்ணல்ல என என்ன தோன்றுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. அண்ட் பி புஷ்பா அவங்க, அப்புறம் மல்லிநகர் மிஸ் மகாதேவன், சரவணன் ராமலிங்கம், அடையாளம்பட்ட ஆசிர்வாதம், ஓகே. அண்ட் எல்லோருமே வந்து நிகழ்ச்சியில் வந்து பதிவுகள் போட்டிருக்காங்க. இங்கே லோகேஸ்வரி தினேஷ், அம்மணியின் அழகான வர்ணனையுடன் மங்களகரமாக துவங்கிய நிகழ்வில் குடியிருக்க வந்தோம், வாடகை ஏதும் இல்லாமல் என்றும் இளமையாக என்றும் இனிமையாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அன்புராணி, அப்பா பக்கம் வந்தால் உள்ளம் கொள்ளை கொள்ளும் ஓகே, அப்பா பக்கம் வந்தால் உள்ளம் கொள்ளை கொள்ளும் இனிய இசை சங்கமம், என்றும் இனியவில் அருமை அப்படின்னு சொல்லி நன்றி மேடம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் சில பதிவுகள் இருக்குது, அது படிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இது வந்து முத்து மண்டபம் அப்படின்ற திரைப்படத்தில் இருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல் இது. கண்ணதாசன் இயற்றிய பாடல், இசை கே வி மகாதேவன்.

ஃபேஸ்புக்கில் வேறு யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கவுந்தம்பாடி சென்னியப்பன் அவங்களும் வந்து இனிமையான அருமையான பாடல்கள்னு கொடுத்துருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் வந்து குமரிப்பெண்ணின் உள்ளத்திலே பாடல் அருமைன்னு கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம் இளங்கோ அவங்களும் வந்து பாடல் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்வத வர்த்தினி அவங்க, அப்புறம் வீரராகவன் என்றும் இனியவை எல்லா பாடல்களும் பல்சுவை, குறிப்பாக குங்குமப்பட்டில் மங்களம், குதூகலம், மனதில் சங்கமம் என்னை கவர்ந்த பாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வீரராகவன் மாதபுரம்லேருந்து. ஆர் சுந்தரம் இயக்கத்தில் ஆர் எஸ் மனோகர் மற்றும் ரவிச்சந்திரன் நடிப்பில் வெளியான ஒரு தமிழ் ஸ்பை த்ரில்லர் திரைப்படம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, தீட்டாலம் டி சி ராஜேஷ் அவங்க, அண்ட் கருப்பண்ணன் ரங்கசாமி அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம், அப்புறம் மந்தவெளி விநாயகம் அவங்களும் என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அன்சூளை ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து ரோசனா பேகம் கற்பனையில் உழுந்த குங்குமப்பொட்டில் மங்களம் பாடல் மனதை மயக்கியது, ஆரம்ப பாடலை மங்களகரமாக ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன், அப்புறம் மேலப்பிடு தயாளன், நம்மளுடைய நிகழ்ச்சி எல்லாமே வந்து அருமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நாம் என்ன பாடல் கேட்க போகிறோம்? இது வந்து களத்தூர் கண்ணம்மா, இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு அட்டகாசமான பாடல் இது. ஓகே, எம் ராஜா பி சுசீலா அவங்களுடைய பாடல், குமா பாலசுப்ரமணியம் எழுதியிருக்காங்க, ஆர் சுதர்சனம் இசையில் பாடியிருக்காங்க. எம் ராஜா பி சுசீலா.

இனிய ராகங்களின் சங்கமம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் வந்து மனிதனும் முருகனும் அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து ஏஎம் ராஜா எம்எல் வசந்தகுமாரி பாடியிருக்காங்க. சுந்தரம் அவங்க எழுதின பாடல், இசை கோவிந்தா ராஜுலு நாயுடு. கேட்கலாம் அந்த பாடலை.

நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஸோ நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே வந்து கவித்துளி சக்தீஸ்வரன் அவங்க போட்டிருக்காங்க, அன்பு அறிவிப்பாளர் அவங்களுக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம், கொளுத்தும் வெயிலில் என்றும் இணைவை பாடல்கள் குளிர்ச்சியாக பல ரசமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நாமகிரிப்பேட்டை கவித்துளி சக்தீஸ்வரன் கேஸ் ஹேமாவதி திருவேற்காடிலிருந்து கமலாவரதன் எனக்கு பிடித்த பாடல் சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தீட்டாம்டிசி ராஜேஷ் ஆடாத மனமும் ஆடுதே பாடலை கேட்டு மெய் மறந்து ஆட தூண்டியது, பாடலை கேட்டவுடன் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தை அனுபவிக்க தூண்டியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மீரா வெங்கட்ராமன், மேலப்பேடு தயாளன், கமலா வரதன், சூளை ரிஜா மனோகர், ரவி, அப்புறம் வந்து ரங்கராஜ், சூரியமூர்த்தி, அந்தோணிராஜ் எல்லாருமே வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க, பாராட்டியும் இருக்காங்க. ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் என்னன்னு பார்த்துடலாமா?

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜே ரேகா ஆனந்த்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 12:35. இனி நாம் கேட்கலாம்.
2: ரெட்ரோ நேரம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியோட குரல்கள்ல வைரமுத்தோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல அந்த ஒரு நிமிடம் படத்திலேருந்து அந்த பாட்டை கேட்டு முடிச்ச நேரம் 12:07. பாட்டு கேட்டிங்களா? இப்போது எஸ்பிபி அவங்க பாட்டு கேட்கும்போதெல்லாம் கூர்ந்து கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து தன்னுடைய பாடல்களில் கொண்டு வரக்கூடிய அந்த பல்வேறுபட்ட உணர்ச்சிகள், அதை வந்து ஒரு உணர்வு பூர்வமாக பாடக்கூடிய அந்த ஒரு பக்குவம் அவருக்கு வந்து இயல்பிலேயே அமைஞ்சது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் பார்த்திங்கன்னா ராகங்களையும் சொற்களையும் அதனோட அர்த்தங்களையும் சிதைக்காமல் அப்படியே இயல்பாக வெளிப்படுத்துறதுல ஒரு தனி குணம் உண்டவருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவர் சிறப்பான ஒரு இயல்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த சிரிப்பு, அந்த ஒரே ஒரு உணர்ச்சியில் அவர் வெளிப்படுத்தும் பன்முகத்தன்மையை கண்டு கேட்டு நம்ம எல்லாருமே ரசிச்சிருக்கோம். அந்த சிரிப்பு, அந்த ஒரே ஒரு அந்த ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பில் என்னெல்லாம் அந்த உணர்வுகள் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டாதான் நமக்கு புரியும். இப்போ கேட்டோம் இல்லையா அந்த பாட்டில் லாஸ்ட் ஸ்டான்ஸால ஒரு சிரிப்பு சிரிப்பார். அந்த சிரிப்பு கேட்கும் போதே அந்த சிரிப்பு நமக்குமே அப்படியே தொத்திக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான பாடல்கள் தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில் கேட்க போறோம். நீங்கள் கூட யோசிச்சு பாருங்கள், ஒரு ஒரு சின்னதாக ஒரு கெஞ்சல், ஒரு ஒரு கொஞ்சல், அப்புறம் வந்து ஒரு ஏக்கத்துடன் கூடிய ஒரு சிரிப்பு, சோகத்துடன் கூடிய சிரிப்பு, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அவருடைய இதில் நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம். அந்த மாதிரி பாடல்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் போடலாம். நம்மளும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவரோட சிரிப்பு இருக்கு பட்சத்தில் அந்த பாடல்களை நாம் ஒளிபரப்பலாம். சரியா?
1: நாளை இரவு 8:05 வார்த்தைகளால் மனங்களை வென்றவர், வரிகளால் உணர்வுகளை வடித்தவர். பிரபல பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்முகம், அவரது படைப்பு பயணம், சினிமா அனுபவங்கள் மற்றும் பல கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் பாடலாசிரியர். அவர்களுடன் ஒரு மனம் திறந்த சந்திப்பு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இது மனங்களை இணைக்கும் இனிய அலைவரிசை.
0: ஓகே, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களோட குரலில் வந்த பாடல்கள், அதில் வந்து ஒரு சின்ன சிரிப்பு இடம்பெற்றிருக்கும், அந்த மாதிரியான பாடல்கள் இன்னைக்கு கொஞ்சம் அப்படி செலக்ட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம், நம்ம கேட்கலாம். ஓகே, அடுத்த பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை, இதில் வந்து ஒரு செய்தி குறிப்பு, அதை பற்றின ஒரு அறிவிப்பு கேட்டுட்டு நம்ம வந்து பாட்டுக்கு போகலாம். 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை, அதாவது பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் மற்றும் பிடெக் இந்த படிப்புகளுக்கான ஒரு அறிவிப்பு இது. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு பிவிஎஸ்சி மற்றும் உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால் வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் adm.tnau.ac.in இது மூலமாக June 17-06-2026 5:00 வரை வரவேற்கப்படுகின்றன இந்த சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள். அயல்நாடு வாழ் இந்தியர் என்ஆர்ஐஎஸ்

மொழி அவங்க. அப்புறம் அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வாட்ஸ் ஆஃப் என்ஆர்ஐஎஸ், இவங்களுக்கு அயல்நாடு வாழ் இந்தியரின் நீதி ஆதரவு பெற்றோர், நிதி ஆதரவு பெற்றோர் என்ஆர்ஐ ஸ்பான்சர்டு இவங்களுக்கும், மற்றும் அயல்நாடு ஃபாரின் நேஷனல் இந்த மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tnauvas.ac.in மற்றும் adm.tanvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். ஓகே, ரெட்ரோ நேரத்தில் அடுத்து வரப்போற பாடல் என்ன படத்துலேருந்து அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கீங்க இல்லையா? அடுத்து வரப்போற பாடல் நெஞ்சில் ஒரு ராகம், இந்த படத்துலேருந்து டி ராஜேந்தர் அவங்க எழுதி இசையமைத்த பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட குரல்களில்.

0: நாங்க சுபா பேசுறோம்.
1: நாங்க சுபா பேசுறோம்.
0: 102.3 விகித பாரதி தமிழ் பண்பலையில
1: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசிங்க.
2: ஓகே, ரெண்டு பாடல்கள் கேட்டுட்டு வந்தாச்சு. அப்படியே குரல்லையே மாயாஜாலம் பண்ணக்கூடிய, மாய வித்தை பண்ணக்கூடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சில பாடல்களை நம்ம வந்து செலக்டிவாக இன்றைக்கி கேட்டுட்ருக்கோம். நெஞ்சம் பாடும் புதிய ராகம், அதில் பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மாவும் இவரும் சேர்ந்து அப்படியே ரகலை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இந்த வித்தை காட்டியிருப்பாங்க குரலில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய பாடல் வந்து ஆதித்யனோட இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல், ரோஜாமலரே படத்துலேருந்து. இதில் எங்கே சிரிப்பு வருது, எப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாமா நம்ம?

0: வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: ஓகே, 12:24 40 ரெட்ரோ நேரத்தில் பாட்டெலாம் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நாம் சொன்ன மாதிரி குரல் வித்தை காட்டக்கூடிய கலைஞர் பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் குரலில் ஒரு சிரிப்பு, ஒரு சின்னதாக ஒரு சிங்கிள் அந்த மாதிரி வரும் மாதிரியான பாடல்கள் நம்ம வந்து செலக்ட் பண்ணி இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம். 3 பாடல்கள் கேட்டாச்சு. அந்த ஒரு நிமிடம் சிறிய பறவை சிறுகை விரித்த அந்த பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக்கல் டச்சும் இருக்கும், ஒரு வெஸ்டர்ன் இருக்கும், இஜிப்டியன் டச் இருக்கும். அது கூட ஜானகி அம்மாவோட அந்த சிரிப்பு, அந்த அதே மாதிரி எஸ்பிபி ஐயா அவங்களோட சிரிப்பு எல்லாமே கலந்தபடி வந்துச்சு அந்த பாட்டு. நெஞ்சம் பாடும் புதியராகும் அதே மாதிரி தான் டி ராஜேந்திரா அவங்களோட அந்த மேஜிக்கல் மியூசிக்கில் ரொம்ப அழகாக ரெண்டு பேரும் பாடியிருப்பாங்க. அதுலேயும் ஒரு சிரிப்பு சின்னங்கள் எல்லாமே இருக்கும். ரோஜா மலரே வந்து ஆதித்யன் அவங்க இசையமைப்பில் வந்த பாட்டு. அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டாக ஒரு தொக்கா ஒரு சிரிப்பு சிரிப்பார், அவ்வளோ அழகாக இருக்கும் அது கேட்கறதுக்கு. இப்போ அந்த வரிசையில் அடுத்ததை நம்ம கேட்க போகிற பாட்டு வந்து இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கிண்டல் கேலி அந்த மாதிரியான ஒரு சிரிப்பு. எஸ்பிபி அவங்களும் மலேசியா வாசுதேவன் அவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப அழகாக கலக்கியிருப்பாங்க வைரமுத்துவோட பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் மிஸ்டர் பாரத் படத்துலேருந்து அந்த பாட்டு நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பதிவுகள் அப்படி ஒரு பார்வை பார்த்துடலாமா? மீனா திருநெல்வேலி, ஓம் பிரகாஷ், ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தேவமணி இவங்க எல்லாமே வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் இளங்கோ அவங்களும் வந்து வாழ்த்து, சூப்பர் அருமைன்னு சொல்லியிருக்காங்க அந்த சிறிய பறவை. சேவூர் பாபு, அந்த ஒரு நிமிடம் முதல் பாடல் பாடல் தந்த சகோதரிக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, வண்ணம் கொண்ட வெண்ணிலவை வானம் விட்டு வாராயோ, அதே போன்று நான் அடிமையில்லை படத்துல ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் அந்த பாட்டுல எனக்கு நினைவுக்குறது அப்படின்னு சொல்றாங்க. சின்ன கானூர்

0: பண்ணன் ரங்கசாமி கோயம்புத்தூர்லேருந்து அவங்களும் கேட்டுட்ருக்காங்க, வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கேம்காடன் எஞ்சி செல்வகுமார் அவங்க வந்து வாழ்த்தோட, சிறிய பறவை சிறுகை விரித்து ஆம் ரெட்ரோ ஒழுங்கும் பாடல்களை கேட்டு நான் வானத்தில் சிறுகை விரித்து பறக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி ஆரம்ப பாடலே அசத்தல் சூப்பர்னு சொல்கிறாங்க. பாலு கிருஷ்ணன் சீர்காழி இந்த இடத்துலேருந்து மத்தியான வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் சிறிய பறவை நெஞ்சம் பாடும் அழகோவியம் பாடல்கள் அருமை நன்றி விவத் பாரதிக்குன்னு பெரம்பலூர் அந்த இடத்துல இருந்து அவங்க பதிவு. சரவணன் ராமலிங்கம் அவங்க கண்ணாச்சி மங்கலம் கிராமத்தில் கள்ளக்குறிச்சியிலேருந்து அமுதா கார்த்திகா ராஜசேகர் ஜோதிகா வேல்முருகன் இவங்க எல்லாமே சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க. ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தெய்வமணி வந்து காக்கி சட்டை படம் பட்டுக்கண்ணம் தொட்டுக்கள் அந்த பாட்டு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் இனிக்கு இனிக்க ரெட்ரோ மணக்க மணக்க இசைக்கு ஓர்வை கேட்க கேட்க மனதில் இனிய பார்வை ரசிக்க ரசிக்க அனுராதா மேம் தொகுப்பு ரம்யமாகும் பண்பலை வனப்பு அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு ரைமிங்காக ஒரு கவிதை மாதிரி. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் சேவூர் கா பாபு அவங்க எல்லாமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சுவையான சுகராகம் தலைப்பில் எஸ்பிபி அவர்களின் குரலில் இனிமையாக வருவதை மகிழ்வோடு கேட்டு ரசிச்சிருக்கேன்னு கோயம்புத்தூர்லேருந்து பிரேம் நாட் பிரேம். சரி, தொடர்ந்து உங்களுடைய அந்த பதிவுகள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டு என்னம்மா கண்ணு சௌக்கியமானவங்க கேட்கிறாங்க, கேட்கலாமா?
1: என்னம்மா கண்ணு

0: பாத்தியாடு யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு ஃபேண்டாஸ்டிக்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் FM 102.3 நிகழ்ச்சியில உங்க கூட RJ அனுராதா.

ஒரு நக்கலான சிரிப்போட அந்த மிஸ்டர் பாரத் படம் பாட்டு நம்ம கேட்டாச்சு. அந்தோனிராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு நாளோட சிறப்போட அருமையான தொகுப்பு எஸ்பிபி அவங்களோட சிரிப்போட வரக்கூடிய அந்த குரு பறந்தாலும் விட மாட்டேன் அந்த பாட்டு, அப்புறம் நூல்வேலி நானா பாடுவது நானா, இந்த ரெண்டு பாட்டும் என்னோட நினைவுக்கு வந்ததுன்னு சொல்றாங்க. சென்னை பழையவண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கு, சிறுகை விரிக்க துடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா இருக்கு நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. பி புஷ்பா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெட்ரோ நேர பாடல்கள் எல்லாம் அருமையா இருக்கு. இரு நிலவுகள் படத்துல தொடவரவோ தொந்தரவோ அந்த பாட்டு, அந்த உன்னதுடமே சம்மதமோ அந்த பாட்டு போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. சேவூர்கா பாபு ஒரு அழகா போஸ்டர் போட்டிருக்காரு. காஞ்சிபுரம் இளங்கோ எஸ்பிபி பிறந்தநாள் பரிசு பாடல்கள் சூப்பரா இருக்கு, அருமையா இருக்குன்னு சொல்றாங்க. சிரிப்பு பாடலா சூப்பருங்க மீரா வெங்கட்ராமன். போரூர் பொன்ராஜ் அவங்க வந்து அருமையான செலக்ஷன் பாடல், அது எஸ்பிபி அவங்களோட அந்த புன்னகையை சொல்லக்கூடிய அந்த சிரிப்பொலியை தேர்ந்தெடுத்தது ஒரு வித்தியாசமான தொகுப்பு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இது உங்களுக்கு தோன்றினது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்தவெளி விநாயகம் அவங்களும் வந்து ரெண்டுக்கும் ரெட்ரோ நேரத்துக்கும் பாடலுங்கள் சாய்ஸ்க்கும் வாழ்த்து சொல்லிட்டு சாப்பாடு அழகாக கொடுத்துருக்காங்க. சாந்தி ரமேஷ், நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே இனிமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன், எஸ்பிபி அவங்களோட சிரிப்புடன் கூடிய பாடல்களின் தொகுப்பு அருமையாக இருக்குது, அழகோவியம் உயிரானது பாடல் ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தி பார்த்திபன், என்னவென்று சொல்வதம்மா அந்த பாட்டு எப்போது வரும், ஊரப்பாக்கத்துலேருந்து பார்த்திபன், அதில் வந்து ஒரு நாணத்துடன் கூடிய ஒரு சிரிப்பு, அந்த பெண்மைக்கு நாணம் இருக்கும் ஆனால் ஆண்மையும் நாணத்தோட அந்த தனக்கு வரப்போகிற அந்த வைஃப் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு நாணத்தோட சொல்வார், அதுவும் நல்லா இருக்கும். முரளிதரன் விழுப்புரம் அழகாக ஒரு போஸ்டர் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து கேட்க போகிற பாட்டு வந்து, இது ஒரு குழந்தைகளுடன் சேர்ந்து குழந்தையா மாறி சிரிக்கக்கூடிய சிரிப்பு. சிங்காரவேலன் படத்துல இந்த எஸ்பி பாலசுப்ரமணியம், யுவன் சங்கர், ஹரிகிருஷ்ணன், புத்திராணி, சத்யா இவங்களோட குரல்கள்ல வாலியோட பாடல் இளையராஜாவோட இசையமைப்புல.

0: Cha bum bum ba bum chicka bum chicka bum cha bum.
1: Bum chicka bum chicka bum cha bum bum ba bum chicka bum chicka bum cha bum.
0: Bum chicka bum chicka bum cha bum bum bum bum chicka bum chicka bum cha bum.
1: Bum chicka bum chicka bum cha bum bum bum bum chicka bum chicka bum cha bum.
0: Ka ka ka ki ki ku ku ka ka ke ku ku ku ku ke ke. Ka ka ka ki ki ku ku ka ka ke ku ku ku ku ke ke. Ka ka ka ki ki ku ku. வெரி குட். கக்கா கிக்கி கூக்கு கக்கா கே குக்கு குக்கு கே கே. பாடுங்க.

0: அறிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் மழத்தவள காலம் என்னோட காலம் நேரம்
1: நேரம் 12:39 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 12:40 தமிழ் செய்திகள். மீண்டும் ரெட்ரோ நேரம் ஒலிக்கும் 12:50.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பீகார், ஒடிஷா, தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக அந்த மாநிலங்களில் போக்குவரத்து வசதி மேம்படும் என்றும், விவசாயிகள், மாணவர்கள்

பெண்கள் மற்றும் இளையோர் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் செல்வி டெல்சி ரோட்ரிகஸை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். வெனிசுலா அதிபரின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலில் இயங்கும் இருசக்கர வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் கச்சா எண்ணெய் இறக்குமதியை வெகுவாக குறைக்க உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை பைசல் செய்வதற்கான கால வரம்பினை நிர்ணயம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திருமதி வி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இனி பார் போற்றும் 12 ஆண்டுகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஏழை, விவசாயிகள், மகளிர் மற்றும் இளையோர் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. துறை வாரியாக அரசின் சாதனைகளை விளக்கும் தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தொழில்துறை வளர்ச்சி.
1: தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதன் காரணமாக தொழில் புரிவது எளிதாக்கப்பட்டதோடு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் பெற்றுள்ளது. உலக அளவில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றால் அது மிக இல்ல. புத்தொழில்களை ஊக்குவிப்பதற்காக கடந்த 2016 தொடங்கப்பட்ட திட்டத்தின் மூலம் அந்த நிறுவனங்களின் எண்ணிக்கை 223,000 அதிகரித்துள்ளது. வருமான வரியை இணையதளம் வாயிலாக செலுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எளிதாக்கப்பட்டன. 2017 சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தொடர்பான சீர்திருத்தங்களும் கடந்த செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டது. இந்த சீர்திருத்த நடவடிக்கை வரி செலுத்தும் நடைமுறையை எளிதாக்கியுள்ளதோடு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக கூறுகிறார் சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி.
2: GST ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே வரி, அது ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல மறைமுக வரிகளை மாற்றி இன்னைக்கு ஒருங்கிணைந்த ஒரே ஒரு வரி முறையை உருவாக்கினதுதான் இந்த GST. இப்ப நம்ம நாடு முழுசும் வந்து ஒரே மாதிரியான நடைமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதனால வந்து பிசினஸ் பண்றது நம்ம கண்ட்ரில வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கிற ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கு. GST 2.0 செப்டம்பர் 2025 கொண்டு வந்த ஒரு ரிஃபார்ம். இந்த ரிஃபார்ம்ல நாட்டு மக்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அத்தியாவசிய தேவையான பொருட்கள் எல்லாத்துக்குமான வரிகளை வந்து இந்த ரிஃபார்ம்ல வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கான்செப்ட்ல நமக்கு 4 வகையான வரிகள் இருந்தது, அதை வந்து இன்னைக்கு 2 வரிகளை வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. இந்த 2.0 ரிஃபார்ம்ல முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணது தொழில்நுட்பம் மற்றும் டிரான்ஸ்பரன்சி. அப்போ நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற அந்த ஏரால டிஜிட்டல் டெக்னாலஜி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத அந்த 2.0ல நம்ம பார்க்கலாம். அதே சமயம் இந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து கொண்டு வந்ததுனால இந்த டாக்ஸ் அவாய்டன்ஸ், வரி ஏய்ப்பு அப்படிங்கறதும் அதிக அளவுல வந்து குறைஞ்சிருக்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்.
1: சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தியது. இதற்கான இணையதளத்தில் 800,000 மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். அரசின் கொள்முதல் நடவடிக்கைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதன் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டது. தொழில்நுட்பம், சீர்திருத்தம், நம்பிக்கை அடிப்படையிலான நிர்வாகம் போன்றவற்றின் மூலம் தொழில்துறை வளர்ச்சியில் வீறு நடை போடுகிறது.
0: தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பில் 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் LNT நிறுவனத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜயை அந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் திரு SN சுப்பிரமணியன் சந்தித்து பேசிய பின்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8,200 வேலைவாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில்

திரு விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மேற்கொள்ளப்படும் முதலாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இதனை தாக்கல் செய்து பேசுகையில், கேரளாவின் கடன் சுமை 5,07,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று கூறினார். நிதி நிலைமையை சீர் செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு பினராயி விஜயன், இந்த ஆவணம் அரசியல் ஆவணமாக உள்ளது என்றும் நிதித்துறை தயாரித்த ஆவணமாக இல்லை என்றும் குறை கூறினார். இதனை மறுத்த முதலமைச்சர், வெள்ளை அறிக்கையை முழுமையாக ஆய்வு செய்யாமல் எதிர்க்கட்சித் தலைவர் இக்கருத்தை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றார். முதலில் வெள்ளை அறிக்கையை படித்துவிட்டு கருத்து தெரிவிக்குமாறும் திரு வி டி சதீசன் கூறினார். பீகார் மாநிலத்தில் தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்பூர் மாவட்டத்தில்

0: சீர் செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு பினராயி விஜயன், இந்த ஆவணம் அரசியல் ஆவணமாக உள்ளது என்றும் நிதித்துறை தயாரித்த ஆவணமாக இல்லை என்றும் குறை கூறினார். இதனை மறுத்த முதலமைச்சர், வெள்ளை அறிக்கையை முழுமையாக ஆய்வு செய்யாமல் எதிர்க்கட்சித் தலைவர் இக்கருத்தை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றார். முதலில் வெள்ளை அறிக்கையை படித்துவிட்டு கருத்து தெரிவிக்குமாறும் திரு வி டி சதீசன் கூறினார். பீகார் மாநிலத்தில் தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த மருத்துவமனையில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பீகார் அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே உள்ள காப்பகத்தில் தீ விபத்து நேரிட்ட போது 72 பேர் அதில் இருந்ததாகவும், இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மிசோரம் மாநிலத்தின் 9 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மியான்மரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். புகையிலை பொருட்களை கடத்துவது தொடர்பான புகாரின் அடிப்படையில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியது. கேரளத்தில் வழக்கமாக ஜூன் 1 தேதி தொடங்கும் இந்த பருவமழை 3 நாட்கள் தாமதமாக தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. முதல் முறையாக நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா, அமெரிக்கா, கானா, கென்யா, மலேசியா, இலங்கை, உஸ்பெகிஸ்தான் உள்பட 60 நாடுகளைச் சேர்ந்த 400 மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் ஷெராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 8-5 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் ஆட்கொனேசன் செரன்பட்சேகை வென்றார். 87 கிலோ எடைப்பிரிவில் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் காயம் காரணமாக விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதலாவது ஆட்டம் வரும் 13 தேதி தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ளது. கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் உயர்நிலை குழு கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிக்கான கேப்டனை தேர்ந்தெடுப்பது குறித்து இதில் விவாதிக்கப்படவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் பொழுது 12:50:35. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மைதிலி வெஸ்மாம்பலத்திலேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க, எஸ்பிபி அவங்களோட பாடல்களாக போட்டு கலக்குறீங்க, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு. அழகோவியம் அந்த மோனாலிசா பாட்டு ரொம்ப அழகாக பாடுறாங்க. அவங்க பாடின பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி 100 மார்க்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐ எம் சோ கிரேட்ஃபுல் ஃபார் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தெய்வமடி, எஸ்பிபியின் சிரிப்பு பாடல் அருமை அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்காங்க. கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார், எஸ்பிபி எஸ் ஜானகி, ரெண்டு பேருமே வந்து தன்னோட இனிய குரலில் பல்வேறு கோணங்களில் மக்களாக சிரிக்கிறது, நையாண்டியாக சிரிக்கிறதுக்கு ஹம்மிங் ஆலாபனை, இவைகள் கலந்த பாடல்களை கேட்கறதே ஒரு தனி சுகம்தான், பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே அது கைவந்த கலை தான் இல்லைங்களா. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்களும் வந்து விவித் பாரதி தமிழகம் 102.3 வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லி அழகாக ஒரு போஸ்டும் அமைச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம், இனிய வணக்கம், நெஞ்சம் பாட

இந்த பாட்டை நின்று கேட்டால் நெஞ்சம் ஆறும், உட்கார்ந்து கேட்டால் உள்ள மகிழும் அருமை அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம். கருணாகரன் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. புது பெருங்கலத்தூர்லேருந்து அவங்களுடைய பதிவு. மேட்டுப்பட்டி கண்ணன், வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. தேனி சிலமலை வீசி பிச்சை மணி, அவங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் சிரிப்பில் உண்டாகும் பல வகையான பாடல்களை ஒலிபரப்பி விவத் பாரதியின் தமிழ் பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பிச்சைமணி புஷ்பம் அவங்க எல்லாமே சேர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஜி வேணுகோபால், அனுராதா மேடம், மிஸ்டர் பாரத் படத்தில் நீங்க போட்ட பாடல் எழுதியவர் வாலி மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, செக் பண்ணிக்கலாம் சார். தீநகர் ரங்கராஜன், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, A1 ரெட்ரோ நேரம் நேர்களுக்கு சுவையான நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெங்கடேசன் டால்ஃபின் அயப்பாக்கம்லேருந்து அவங்களுடைய பதிவு, ரெட்ரோ நேரம் பாடல்கள்லாம் அருமையாக இருக்க, SPB ஐயாவோட பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்காங்க. முத்துகிருஷ்ணன், அவங்களும் வந்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. போரூர் பொன்ராஜ், அழகாக ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அழகோவியம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், அருமை சூப்பர்னு சொல்கிறாங்க. பி புஷ்பா, இன்னைக்கு SP பாலசுப்ரமணியம் அவங்களோட அந்த முக்கியமான நாளில் ஞாபகார்த்தமாக இன்னைக்கு பாடல்கள்லாம் ரெட்ரோ நேரத்தில் போட்டுட்ருக்கீங்க, சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலீல் அகமது, பொன்னேரி சாங் 6 அப்படின்னு போட்டிருக்காரு. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர், ரெட்ரோ பாடல்கள் செம அட்டகாசம், சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இளைய நிலா பொழிகிறது அந்த பாட்டு பயணங்கள் முடிவதில்லை பார்த்தீங்கன்னா, முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ, தொலைந்ததனால் அழுதிடுமோ அது மழையோ அப்படின்னு சொல்லி ஒரு மென்மையாக ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. அது அவ்வளோ அருமையாக இருக்கும் கேட்குறதுக்கு அந்த பாட்டு. பூர்ணிமா ரசிக்கிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே உட்காந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். மோகன் வந்து கிட்டார் வச்சுட்டு அழகாக பாடிட்டுருப்பாங்க, அந்த பாட்டு கேட்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி அபூர்வ சகோதரர்கள், இந்த படத்தில் ஒன்று நினைச்சேன் பாட்டு படித்தேன், என்ன நினைச்சேன் நான் தோன்றக்கூடிய அவங்களாவே நம்ம மாறிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி, அரவிந்த் சாமி ஆகட்டும் இல்ல அபூர்வ சகோதரர்ல கமல் வர அந்த காட்சி ஆகட்டும், அந்த அந்த குரல் வந்து இவங்களால அந்த பாட்டு உயிர் பெறுதா இல்ல SPB உயிர் பெறுதா இல்ல இசையா எது ஒண்ணுமே தெரியாம நமக்கு அவ்வளவு ஒரு அது கூடிய நம்ம ஐக்கியமாகற மாதிரியான ஒரு நமக்கு அந்த உணர்வு தோன்றும். அதே மாதிரி காதலின் தீபம் ஒன்று, அதில் வந்து அந்த மென்மையாக ஒரு காதல் கலந்த ஒரு அழகான ஒரு சிரிப்பு, அந்த பாட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்படி சொல்லிகிட்டே போகலாங்க நம்ம நிறைய பாடல்கள். சிங்காரவேலன் கேட்டாச்சு, மிஸ்டர் பாரத், நெஞ்சில் ஒரு ராகம், ரோஜா மலரே, சிறிய பறவை, என்னவென்று சொல்வதம்மா, இப்படி நிறைய பாட்டு நம்ம நேயர்கள் கூட நிறைய பாடல்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ நிகழ்ச்சி நிறைவாக நாம் கேட்க போகிறது வந்து இந்த அந்த அப்பு கேரக்டர் உள்வாங்கிக்கிட்டு கமல்ஹாசன் எவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருப்பாரோ அந்த நடிப்பை, அதுக்கு இணையாக இந்த பாட்டில் அந்த உணர்வுகள் சோகம் கலந்த அந்த சுகமான ஒரு சிரிப்பு, SP பாலசுப்ரமணியம் குரல்ல வாலியோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து நாம கேட்க போறோம், கேட்கலாம்.

எந்த ஒரு சூழல்லையும் ஒரு சிரிப்பு அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிரிப்பு வந்து நம்மளுடைய உரையாடலுக்கு ஒரு நகைச்சுவை வந்து உப்பு போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பாடல்கள்லையும் அந்த சிரிப்பு என்ன சொல்கிறது மேஜிக்குன்னு சொன்னாலே அந்த மாதிரி அந்த ஹம்மிங் ஆகட்டும் இல்லை அந்த சேஷ்டைகள் பண்ணுறதாகட்டும் அவ்வளோ அழகூட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நேர்த்தியாக ஒரு பாட்டு நமக்கு அழகாக வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதை நாம் இன்னைக்கு கேட்டு ரசித்தோம். நாம் இது வரைக்கும் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 1:35.
0: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ். ஒரு மதிய நேரம், சாப்பிடக்கூடிய நேரம். இந்த நேரத்துல உற்சாகமான பாடல்கள், இல்ல உங்களுக்கு எந்த மாதிரியான பாடல்கள், எந்த காலகட்டத்தைய பாடல்கள் பிடிச்சிருந்தாலும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். இன்ஸ்டன்டா காற்றலைகள்ல என்ன செய்யணும், டயல் பண்ணணும் 044 அப்படிங்கிற கோட் நம்பரோட 2952 0853 அண்ட் 2838 9871. ரெண்டு நம்பர்ஸ் உங்களுக்காக இருக்கு. நீங்க வரலாம், இன்ஸ்டன்டா அப்படியே காற்றலைகள்ல உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்டு ரசிக்கலாம். இப்ப முதல் நேர் யாரு ரெடியா இருக்காங்க பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் அனுராதா மேடம்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க ஐயா?
2: மதுவெளியில இருந்து விநாயகர் பேசுறேன் மேடம். எப்படி மேடம் இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார்.
2: சாப்பிட்டீங்களா மேடம்?
1: சாப்பிட்ட மாதிரி தான். நீங்க கேட்டது

0: சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு.
1: சூப்பர் மேடம், சரி மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு பிடிச்ச பாடம் இது, எனக்கு தீனா படத்துல இருந்து வத்தி குச்சி பத்தி காது அந்த பாடம் போடுங்க மேடம்.
0: அடி ஃபயரா பாட்டு ஆரம்பிக்கிறீங்க.
1: ஆமா, எஸ்பி சார் பாடி பாருங்களா, அந்த கம்பீர குரல் வச்சு பாடுவாரு, சூப்பரா இருக்கும்.
0: சூப்பரா இருக்கும், கேக்கலாங்களா? எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்க குரல்ல வாலியோட பாடல், யுவன் சங்கர் ராஜா அவங்க இசையமைப்புல தீனா படத்துல இருந்து பாட்டு வந்திருக்கு. நம்ம நேயரோட தெரிவில நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம்.

0: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார்.

0: நேரம் போ 1:07:20. வணக்கம், பாடலுங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் அனுராதா விஜயகுமார் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க பொன்ராஜ் சார்.
1: எனக்கு வந்து படம் வந்து தோடி ராகம்.
0: ஓகே.
1: இதுல வந்து குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க ஒரு யதார்த்த வார்த்தை எல்லாமே அந்த பாட்டுல.
0: ஓகே ஓகே.
1: ஒட்டாம்பட்டி ரோட்டில குட்டி போற சோக்குல நான் ரொட்டியே தான் திங்கனா இல்ல குட்டியே தான் பாப்பனாங்கிற ஒரு பாட்டு.
0: பாரதியோட பெட்டகத்துல இருக்குன்னு தெரிஞ்சு கேக்குறாங்க பாருங்க. குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைத்து பாடியிருக்கும் பாடல் இது. தோடி ராகம் படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.

0: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்கறீங்க?
2: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில் வரணும், பிடித்த பாடலோட உங்கள் பெயர்களும் விவித் பாரதியில் வாசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.
0: நேரம் போ 1:14 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாடலுங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. கொட்டாம்பட்டி ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீலை கொடுத்துச்சு நம்ம போன பாட்டு. இப்போ அடுத்த நேரம் என்ன பாட்டு? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் மேடம. வணக்கம். திருமலை
0: நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க சார், என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
4: நன்றி.
0: போன பாட்டும் ஒரு கிராமத்துக்கு அழிச்சிட்டு போச்சு, இந்த பாட்டும் அப்படித்தான் போல. TM சவுந்தரராஜன் குரல்ல காமு ஷெரீஃப் அவங்க எழுதின பாடல். கே.வி. மகாதேவன் இசையமைப்புல முதலாளி படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
3: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
4: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம். திருவள்ளூர்ல காமராஜ்.
4: காமராஜ் ஐயா, என்ன பாட்டுங்க ஐயா இன்னைக்கு?
5: மௌன யுத்தம் படத்து பேரு. அதுல அழைத்தால் வருவாள், கேட்டால் வருவாள். இது வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயாவும் வாணிஜரமாவும் அழகா பாடியிருப்பாங்க.
4: ஆமா,
5: இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்.
4: அதாவது ஒரு ரேர் சாங் கேட்டிருக்கீங்க நீங்க இல்லையா?
5: ஆமா, அதிகமா ஒளிபரப்பாகாத பாடல்.
4: ஆமா ஆமா ஆமா, கேட்கலாமா இன்னைக்கு?
5: நன்றி மேடம்.
4: தேங்க்யூ தேங்க்யூ. எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜராம் இணைந்து பாடியிருக்கும் பாடல், கண்ணதாசன் எழுதியது, கே வி மகாதேவன் இசையமைப்பில் மௌன யுத்தம். இந்த படம் வந்து 1980 வெளியான திரைப்படம். அந்த படத்திலேருந்து பாட்டு. இப்போ 2026 உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: நாளை இரவு 8:05 வார்த்தைகளால் மனங்களை வென்றவர், வரிகளால் உணர்வுகளை வடித்தவர். பிரபல பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்முகம். அவரது படைப்பு பயணம், சினிமா அனுபவங்கள் மற்றும் பல கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் பாடலாசிரியர். அவர்களுடன் ஒரு மனம் திறந்த சந்திப்பு. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இது மனங்களை இணைக்கும் இனிய அலைவரிசை.
1: ஒரு மணி 24:35 நொடியில வணக்கம். பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க சார்?
2: வானகரத்துல இருந்து சுப்பிரமணியம் பேசுறேன் மேடம்.
1: வானகரம் சுப்பிரமணியம் சார், சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
2: நீங்க கவரிமான்ல இருந்து பூ போலே புன்னகையை பொன் உலகினை கண்டேனம்மா, அந்த பாடல் போடுங்க. ரொம்ப அருமையா இருக்கும் மேடம்.
1: என்ன ஸ்பெஷல் அந்த பாட்டு?
2: அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு தான். கேட்கலாமா? ஓகே, தேங்க்யூ. ஒரு புன்னகையோடவே கேட்போம் அந்த பாட்டை. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல பஞ்ச அருணாச்சலம் அவங்க எழுதின பாடல். இளையராஜாவோட இசையமைப்புல கவரிமான் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு.

பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் ரெட்ரோ பாடல்கள் செம அட்டகாசம் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கமலாவர்தன் கந்தன்வள்ளி இவங்கெல்லாம் வந்து நிகழ்ச்சி அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தாம்பரம் சுகுணாதேவி வணக்கம் வாழ்த்துக்கள், எஸ்பிபி சார் சாங்ஸ் எல்லாமே ரசனையோடு ரசித்து தான் பாடியிருப்பாங்க, அதில் சந்தேகமே இல்லை. பாடல்கள் மீது அதீத காதல் கொண்டு இனிமை சேர்த்து சுவைத்து பாடுவதில் அவருக்கு நிகர் அவரே. 70 காலகட்டங்களில் அவரோட குரல் மிக மிக இனிமை நிறைந்திருந்தது. அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்து அவர் பாடிய பாடல்களை ரசிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. பாபு முள்ளக்காடு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நேர்களோட விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கேன் அப்படின்னு பதிவு போட்டிருக்காங்க. ஆமாங்க, கேட்டு ரசிக்கிறதும் ஒரு சுகம் தான் இல்லையா? நம்மளுடைய நண்பர்கள் தான் எல்லாமே, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விட்டு கொடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும். செவியோரம் சுகராகம், இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் பொழுது 1:30.

0: शिक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1454 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். பலவிதமான ரசனைகள் ஒரு சேர அரங்கேறிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க ஐயா?
2: ஜானகியோட
1: குரல்கள் முத்துலிங்கம் எழுதின பாடல் இளையராஜாவோட இசையமைப்புல முந்தானை முடிச்சு படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு.

0: கேட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சியில உங்க கூட ஆர்ஜே அனுராதா.
1: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: ஹலோ மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: தண்டையார்பேட்டையில இருந்து பி எம் பாலாஜி பேசுறேன்.
1: தண்டையார்பேட்டையா?
2: ஆமா மேடம்,
1: சொல்லுங்க. சொல்லுங்க சார்.
2: நேற்று நாளை படத்துல இருந்து பாடும் போது நான் தெண்டல் காட்டு பாடுவேன்.
1: அந்த பாட்டு வேணுங்களா?
2: ஆமா மேடம். ஆமா,
1: ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்குங்களா?
2: எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு,
1: அதனாலயா? சரி,
2: ஆமா மேடம்,
1: கேக்கலாமா?
2: ஆ சரி.

0: மேடம்.
1: ஓகே, தேங்க்யூ. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல புலமைப்பித்தனோட பாடல் எம் சுசநாதன் உங்க இசையமைப்புல நேற்று இன்று நாளை படத்திலேருந்து இன்னைக்கு இப்போ வந்துட்டு இருக்கு பாட்டு உங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க. நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: जिनके पास कोई गारंटी नहीं है सरकार खुद उनकी गारंटर बन रही है.
2: கடந்த 6 வருஷத்தில் PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள் உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
3: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி.

0: 1:42 ஆயிடுச்சு. வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க யார் பேசுறீங்க?
1: குட்டம் ரவி, செங்கல்பட்டு பேசுறேன் மேடம்.
0: குட்டமா?
1: குட்டம் ரவி, செங்கல்பட்டு.
0: ஓகே, சொல்லுங்க சார்.
1: எனக்கு நம்ம சூப்பர் ஸ்டாரோட தனிக்காட்டு ராஜாவில இருந்து நான் தான் டாப்பு அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: என்ன ஒரு வித்தியாசமான பாட்டு கேக்குறீங்க? குழுவினரோட பாடியிருக்காங்க இந்த பாட்டு. வாலி எழுதின பாடலுக்கு இசை இளையராஜா. தனிக்காட்டு ராஜா படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு பாட்டு.

நேரம் போ 1:47 பத்து நொடி ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாடல் உங்கள் சாஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. பொன்னேரி கலீல் அகமது விநாயகம் கேட்ட பாட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதாங்க நம்மளுடைய நண்பர்கள் கேட்க நம்ம எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம். ஏன்னா இது எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு ரேடியோ தான் இல்லைங்களா? ஸோ அதனால ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா ஒரு வாரம் ஒரு கேப் விட்டு நீங்களே உங்களுக்குள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க இல்லையா. அதனால சீதாபதி குலசேகரன் அவங்க வந்து கைத்தட்டலோட தசரதன்

முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க விஸ்வாம்பலத்துலேருந்து. இல்லைம்மா இப்போ நீங்கள் வந்து லைனில் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு விருப்பமான பாட்டு நம்ம கொடுக்க முடியும் சரிங்களா. ஜெனிஃபர் குட் ஆஃப்டர்நூன் மேம், ஆல் செக்மெண்ட்ஸ் மெசேஜஸ் அண்ட் சாங் சிம்ப்ளி சூப்பர், கீப் ராக்கிங், தேங்க்யூ ஸோ மச். பட் மை ஒன்லி ஒன் ரெக்வஸ்ட் இஸ் ஹியர், ஹியர் ஆஃப்டர் டெல் டு லிஸ்னர்ஸ் ஃபார் 1:00 to 2:00 செக்மெண்ட் ஷுட் அலவ் தோஸ் நாட் கெட் டில் டே தட் பீப்புள் கேன் ட்ரை ஃபார் திஸ் செக்மெண்ட். பாருங்கள் ஃபுல்லாக படிக்கிறேன், எவ்வளோ ஒரு வருத்தொருந்தா அவங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதே தான் சொல்கிறாரு தீட்டாலும் டிசி ராஜேஷ், ஏதாவது ஒரு தொலைபேசி ரிங் போனாலும் எடுக்கிறது இல்லையே நீங்க, எப்படிங்க எங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு பெறதுன்னு. பாருங்க சார், ஒரு லைன் மாத்தி இன்னொரு லைன், ரெண்டு லைனும் நாங்க வந்து மாத்தி மாத்தி தான் எடுத்துட்டு இருக்கோம், உங்களுடைய விருப்ப பாடல்களை கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னா பாட்டு முடிய முடிய நீங்க அப்படி கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைன் கிடைச்சிரும், இதுதான் சீக்ரெட், வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஓகே, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, பாருங்க லைன்ல இருக்கீங்க, பேசுங்க பாருங்க. எவ்வளவு பேர் லைன் கிடைக்கலன்னு வருத்தப்படுறாங்க, நீங்க லைன்ல வந்துட்டு பேச மாட்டீங்க பாத்தீங்களா. சரி, நம்ம இப்ப ஒரு பாட்டு கேட்கலாம். காதலுக்கு மரியாதை படத்துல இருந்து இளையராஜாவோட இசையமைப்புல பழனி பாரதியோட பாடல், ஹரிஹரன் பவதாரணியோட குரல்கள்ல.

0: ஏமாற்றம் தருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். முருகையன் சுப்பையா அப்படிங்கிறவர் திருநின்றவர் இந்த பகுதியிலேருந்து. பாடல் உங்கள் சாய்ஸ் பங்கு பெற எப்பொழுது ஃபோன் செய்து பதிவு செய்ய வேண்டும்? பதிவுலாம் இல்லைங்க, அப்படியே நீங்கள் லைனில் வந்தீங்கன்னா அப்படியே எடுத்து அப்படியே பாட்டு போடுவோம், அவ்வளோதாங்க. அனைவரும் பங்கேற்கும் வகையில் எளிய நடைமுறை இருந்தால் நல்லது. 1 முதல் 2 மணி வரை எத்தனை முறை முயற்சி செய்தாலும் லைன் கிடைக்கவில்லை, அதனால் தான் பதிவு அப்படின்னு சொல்லி. நிறைய நேயர்கள் இந்த மாதிரி வந்து எங்களுக்கும் கிடைக்கலையே, எங்களுக்கும் ஆசையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம். ஏன்னா ஒரு வாரம் அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு நீங்கள் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான். சரியா, இப்போது 1:54:40 நிகழ்ச்சி நிறைவு செய்ய போகிற நேயர், வணக்கம், பாடலுங்கள் சாய்ஸ்.
1: சைதாப்பேட்டையில் ஆனந்த் மேடம்.
0: சைதாப்பேட்டை ஆனந்த் சார், சொல்லுங்க ஆனந்த் சார், என்ன பாட்டு?
1: காஷ்மீர் காவலி படத்துல இருந்து சங்கீதமே தேவியுமே.
0: அப்பாடி, எப்படி ஒரு பாட்டு இல்ல, நல்ல ஒரு ரேர தேடி தேடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரேர் சாங்ஸ் கேட்டீங்க, எல்லாருக்குமே நன்றி, உங்களுக்கும் நன்றி. சரியா,
1: தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ. பி ஜெயச்சந்திரன், பி சுசீலாவோட குரல்கள், ஜி கே வெங்கடேஷ் அவங்க இசையமைப்புல இந்த பாட்டு, காஷ்மீர் காதலி படத்திலேருந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரப்போற பாடல். இதோட நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் அனுராதா விஜயகுமார்.

0: தி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:15, 20:00. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பறை. அனைவருக்கும் மகிழ்ச்சியான மதிய நேர வணக்கம். மனங்களிலே என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இவ்வேளையில் உங்களோடு உங்களின் அன்பு அறிவிப்பாளர் மோகன சுந்தரி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: இப்பொழுது கேட்கலாம் எங்கள் ஸ்டைல். என்ன நேர்களை, இன்னைக்கு என்னென்ன பாடல்கள் எல்லாம் மரமர இருக்கிறது அப்படின்ற மாரத்தோட ஆவலாக காத்துட்டு இருப்பீங்க இல்லையா? அதாவது இன்னைக்கு மலர்கள், அந்த மலர்கள் அப்படின்னாவே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா? பூக்கள், மலர்கள், அந்த வாசம், அந்த மலர்களை பார்க்கும்போதே அதை தான் நமக்கு தோணும் இல்லையா? அதாவது அழகான அதனோட அழகு, அந்த வசீகரம், அதன் அழகு, அதன் நறுமணம், அதன் தன்மை, இதெல்லாம் பார்க்கும்போது அதை தொட்டு பார்க்கணும்னு தோணும், அதை முகர்ந்து பார்க்கணும்னு தோணும் இல்லையா? அந்த வாசத்தை வந்து அப்படி நறுமணத்தை வந்து அப்படியே அது பக்கத்துலேயே நிற்கணும் போல இருக்கும். அந்த தென்றல் அதை தொட்டு போகும்போது அந்த வாசம் வந்து நம்ம அப்படியே எங்கேயோ கொண்டு வச்சிடலாம் இல்லையா? அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து அப்படி அனுபவிப்போம் அந்த மலர்களை பார்க்கும்போது. அத்தனை அழகானது மலர்கள் இல்லையா? அப்படிப்பட்ட மலர்களை கொண்டு கவிஞர்கள் பல பல கற்பனையோட அந்த அழகையும் சேர்த்து வடித்து இனிமையான வரிகளில் நமக்கு பாடல்களை கொடுத்துருக்காங்க. நிறைய பாடல்களை கேட்டு அது மாதிரி ரசிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட பாடல்களில் சிலவற்றை தான் இப்போ நாம் கேட்டு ரசிக்க போகிறோம். என்னென்ன பாடல்கள்லாம் இன்றைக்கி வரம் வர இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்ருப்பீங்க. இதோ நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் என்னவாக இருக்கும்? இதோ உங்களுக்கான பாடல்.
4: காமாட்சி, இங்கே இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாகவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாமல் மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: இளைஞர்களே, இளைய பூவின் அழகினையும் அன்பினையும் கண்டு இந்த கவிஞன் இனிய கவிதையை வடிக்க பாடலாக ஒரு விடத்து உங்கள் இல்லந்தோறும் வலம் வந்தது. இதுவரை நாம் கேட்ட சித்தம் இல்லையா நேயர்களே? இப்படி அந்த பூக்களை வைத்து கவிஞர்கள் வடித்துள்ள பாடல்கள் எத்தனை எத்தனை, அத்தனையும் அற்புதம் இல்லையா? அப்படித்தான் இப்பொழுது ஒரு பாடலை கேட்டோம். இந்த பாடல் கோழி கூவுது இந்த திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் குழுவினர் பாடியது. அடுத்து மலரும் பாடல்தான் என்ன கேட்போம் நேயர்களே. அதற்கு
1: முன்னதாக
2: क्यों छोटे साहब, वैक्यूम एवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ।

0: ஜெகத் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இது எங்கள் ஸ்டைல்.

அழகிய பூமேடையில் பொன் வீணையின் சங்கீதத்தோடு இளங்குயில்கள் இனிமையாய் கவிதைகளை பேசிக்கொள்ள இதமானது ஒரு பாடல் இவ்வேளையில் உலாவர கேட்டு ரசித்தோம். நேர்களை, ஆயிரம் பூக்கள் மலரட்டும் இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் அது. உலாவர நாம் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல். அடுத்து மலரும் பாடல் என்ன, இது உங்களுக்காக.

இவர்களின் அன்பினைக் கண்டு பூவினங்கள் மாநாடு போட்டு இனிய கதை பேசிக் கொள்ள இதமானது ஒரு பாடலை இவ்வேளையில் உலாவரக்கிற்று சித்தோம் இல்லையானீர்களே. அருமையான பாடல் காதல் ஓவியம் இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தார். நாம் கேட்டு சித்த அந்த பாடலை பூக்கள், இந்த பூக்களோடு அழகாய் ஒப்பிட்டு ஒவ்வொரு பாடல்களையும் கேட்டு அதை லயிக்கும் பொழுது எத்தனை எத்தனை இனிமை இல்லையா? அப்படித்தான் பூக்களையும் பெண்களையும் ஒப்பிட்டு பாடுவது என்பது தமிழ் இலக்கியத்தின் மிகச்சிறந்த மரபாக இருந்து வந்தது. பாரதியார் தொடங்கி இன்றைய கவிஞர்கள் வரை பெண்களின் மலர்களோடு ஒப்பிட்டு அதன் அழகையும் மென்மையும் உணர்வுகளையும் அழகாக ஒப்பிட்டு பல பாடல்களை எழுதியிருக்காங்க. அதில் சில சில பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சுட்டே வந்துட்டுருக்கோம் இல்லையா? சரி, அந்த வகையில் அடுத்து மலரும் பாடல் தான் என்ன? இதோ உங்களுக்கான பாடல்.

0: தன் தோழிகளான பூவினத்தோடு இந்த பூவையும் அழகாய் உரையாடி மகிழ இனியதொரு பாடலை இவ்வேளையில் கேட்டு ரசித்தோம் இல்லையானீர்களே. நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது தனியாத தாகம். இந்த திரைப்படத்திற்காக வலம் வர கேட்டோம். நேரம் 2:40. நேர்களே, அடுத்த பாடல் தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
1: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
2: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் ஒவ்வொரு நாளும் காலையில் பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சிகள். காலை 5:00 முதல் 5:30 வரை
2: இல்லறம் தோறும் இன்னிசை பரவ கேட்கலாம் மங்களநாதம்.
3: காலை 5:30 முதல் 6:00 வரை
2: பாங்குடனே பக்தி மனம் கமழ காற்றில் கலந்து ஒலித்திடும் தெய்வீக ராகம்.
4: நமோ நமஃ ஸ்ரீ குரு பாதுகாப்யாம்.
3: காலை 6:00 முதல் 6:45 வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

தெய்வீகமான காலை பொழுதில் ஆன்ம ஒளி நம் நெஞ்சங்களில் நிறைய. தினமும் கேளுங்கள் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

பூக்களால் செய்த வீட்டில் பூ வாசத்தோடு இணைந்திருக்கும் அன்பில்கள் அழகாய் நமக்காக கொண்டு வந்த அந்த பாடல் தீபன் சக்கரவர்த்தி உமார் அமரன் பாடியது. இனிமையான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மெல்ல பேசுங்கள். இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேர்களெல்லாம் வந்து நிறைய அருமையான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இனிமையான பதிவுகளையும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த பதிவுகளையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். கனகராஜ் அவர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து துடுக்கநாள்ளி கோவில் கொட்டாய் கனகராஜ் வந்து ஜெயக்கொடி இவங்க எழுதியிருக்காங்க.

சென்னை வித் பாரதி தமிழ் வானொலி 2:15 முதல் 3 மணி வரை எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியை வழங்க வந்துள்ள அறிவிப்பாளர்களுக்கு மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்பை கொடுத்துருக்காங்க. அது அது அதே போல் கனகராஜ் அவரும் வந்து மணிகண்டன் பட்டாபிராமிலிருந்தும், அடுத்து தூத்துக்குடி சிஸ் பாலசுப்ரமணியம் அவர்களும், பர்வதவர்தினி, பிரபாகரன், சரவணா ராமலிங்கம் இவங்கள்லாம் கண்டாச்சி மங்கலத்திலிருந்து இவங்கள்லாம் வந்து வரவேற்பையும் வாழ்த்துகளும் கொடுத்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதோட பழனி

வாழ்த்துக்கள் சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. பி புஷ்பா வணக்கம், அன்பரு பாடல் மோகனசுந்தரி மடத்திற்கு இனிய மதிய வணக்கம். இது உங்கள் ஸ்டைல் பாடல், ஆரம்ப பாடலே சூப்பர். இந்த பாடல் கேட்டு ரொம்ப நாளாச்சு. பூவே இளைய பூவே, அருமையான பாடல் மேடம், வாழ்த்துக்கள். நான் பம்மல் காமராஜபுரம், புஷ்பா பதிவு பண்ணியிருக்காங்க. கேஎம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார், பிரபாகரன் இவங்க எங்களோட பூமேடையோ பொன்வீனையோ பகல் நேரத்தில் இனிமையான பாடல்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பரதோதனை அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடல் கோழி கோவிது படத்தில் ஒழித்த பூவே இளைய பூவே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏழுக்குனர் அபுதாகீர் இவரும் வந்து கிரீட்டிங்ஸோடு வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. வனிதா, அப்புறம் வந்து பர்வதவர்தினி, அந்தோனி ராஜ், கேஎம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், அடுத்து வந்து வீரராகவன், சாந்தி ரமேஷ் இவங்கெல்லாம் கூட இன்றைய எங்க ஸ்டைல் இனிமையான பாடல்கள் வரிசையில் இதை மன ரகங்கள் கலவையில் இதயம் வருடைய கீதங்கள் இன்று பகலில் அளிக்கும் பண்பலை பண்பலை நன்றி அப்படின்னு சொல்லி வீரராகவன் போய் அவங்க மாதவரத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து சாந்தி ரமேஷும் வந்து நிகழ்ச்சி முதல் பாடலை இனிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பரதவர்தன் வந்து காதல் ஓவியம் படத்தில் ஒழித்த பாடல் பூவியில் வண்டு தூவும் கண்கள் மிகவும் அருமையான பாடல்கள் நன்றி அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து ஈட்டாளம் டி சி ராஜேஷ் இன்றைய நிகழ்ச்சியில் அர்ஜே ஸ்டைல் சூப்பர் சூப்பர். ஒவ்வொரு மலரின் நிறமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட உணர்வை வெளிப்படுத்துகிறது. சிவப்பு, மஞ்சள், இளஞ்சிவப்பு, ஆரஞ்சு, உற்சாகம், இந்த மாதிரி பூக்களோட அந்த நிறங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அழகாக இது போன்ற ஒரு இயற்கைக்கு ஒரு அருமையான ஆற்றலை இறைவன் படுத்துள்ளான். இதனை ஒட்டிய கவிஞர்கள் தங்கள் கற்பனைகளால் பூக்களை பயன்படுத்தி அருமையான பாடல்கள் எழுதியுள்ளார்கள். அந்த வரிசையில் இன்று ஆர்ஜே அவர்கள் பூக்களை பற்றிய தேடல் மெனக்கெட்டு பாடல் பாராட்டத்திற்குரியது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லியிருக்காங்க. மேலப்படு தயாளன், அப்புறம் பிரபாகரன் இவங்களாம் பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய் இந்த பாடலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து சிவராம் நாகராஜன், ராஜேஷ் பெரியார் நகரில் இருந்தவர், அப்புறம் தீட்டாளம் டி சி ராஜேஷ், அடுத்து கனகராஜ் அவரும் நமது பண்புக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அறிவிப்பாளர்களுக்கு நன்றி மாலை வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்களை பற்றியெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி நிறைய நேயர்கள் இந்த பாடல்களின் அழகாக கேட்டு ரசித்து வர்ணித்து அதை அழகாக அவங்க பதிவு போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இணைந்தவர்கள் நேர்களை விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு அடுத்து நாம் கேட்டு ரசிக்கிற்கும் பாடல் என்பதாக இருக்கும். இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்

0: இளைஞர்களே, பூவில் மலர்ந்து வந்த அனைத்து பாடல்களும் இனிமையை சேர்த்திருக்கும் என்று நம்புகிறோம். இதுவரை உலவர நாம் கேட்டது எங்கள் ஸ்டைல். நேரம் 2:55. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்பது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கவும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தவும் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஒரு புதிய திட்டமாகும். இதன் மூலம் 3.5 கோடிக்கும் அதிகமான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. உற்பத்தி துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து துறைகளிலும் புதிய வேலைகளை உருவாக்குவது, முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்கள் மற்றும் புதிய தொழிலாளர்களை பணியமர்த்தும் நிறுவனங்கள் இதன் மூலம் பயனடைவர். பகுதி ஏ அதாவது பணியாளர்களுக்கானது. முதல் முறை பணியில் சேர்பவர்கள், முதல் முறையாக வேலைக்கு செல்லும் இளைஞர்களுக்கு 15,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இந்த தொகை 2 தவணைகளில் வழங்கப்படும். 6 மாத சேவைக்கு பிறகு 1 தவணையும், 12 மாதங்களுக்கு பிறகு நிதி கல்வியறிவு பயிற்சியை முடித்தவுடன் அடுத்த தவணையும் வழங்கப்படும். மாத சம்பளம் 1,00,000 ரூபாய் வரை உள்ள ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகைக்கு தகுதியுடையவர்கள். ஊக்கத்தொகையின் ஒரு பகுதி சேவிங்ஸ் காம்பனன்ட் அதாவது சேமிப்பு அமைப்புகளில் முதலீடு செய்யப்படும். பகுதி பி அதாவது நிறுவனங்களுக்கானது. புதிய ஊழியர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு ஒரு புதிய பணியாளருக்கு மாதம் 3,000 வரை ஊக்கத்தொகை அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மட்டுமே இதில் பயன்பெற முடியும். இதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஒருமுறை பதிவு செய்து கொண்டு செயல்முறைகளை முடிக்கலாம். வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பெறுதலுக்கான பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. இவை விஷன் 2047 2047 என்ற தொலைநோக்கின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பணியாளர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்குவது, மேலும் புதியவர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதுடன் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கவும் இந்த திட்டம் வழி செய்கிறது. இந்த திட்டமானது மேலும் தேசிய தயாரிப்பு திட்டத்திற்கு இணைப்பு திட்டமாக செயல்படுகிறது. அதாவது அதிக தொழிலாளர் தேவை இருக்கும் தொழிற்சாலைகளை கொண்டிருக்கும் நிறுவனங்களுக்கு புதிய தொழிற்சாலைகளை நிறுவவும் இருப்பதை விரிவுபடுத்தவும் ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் வாயிலாக இந்த பிரதம மந்திரி வளர்ச்சியடைந்த பாரத வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன்படி புதிதாக பணியில் அமர்த்தப்பட்டுள்ள இளைஞர்களுக்கு 2 தவணைகளில் 15,000 ரூபாயும், புதிய வேலைகளை உருவாக்கி தந்துள்ள நிறுவனங்களுக்கு ஒரு புதிய பணியாளருக்கு என்ற வீதம் 3,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இதற்கு பணி வழங்கும் நிறுவனங்கள் PMVBRY

epfindia.gov.in அல்லது pmvbry.labor.gov.in என்ற தளத்தில் ஒருமுறை பதிவு செய்து கொள்ளலாம். இணையதள முகவரிகள் மீண்டும் pmvbry.epfindia.gov.in அல்லது pmvbry.labor.gov.in என்ற தளங்களில் பதிவு செய்து கொள்ளலாம். உமங் செயலி வாயிலாகவும் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் தொழில்நுட்ப உதவியுடன் யுனிவர்சல் அக்கவுண்ட் எண்ணை பெற்றுக்கொண்டு இந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

நேர்களே, நாம் இதுவரை கேட்டது பாரத பிரதம மந்திரியின் நலத்திட்டங்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இப்பொழுது கேட்கலாம்.
2: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: இனிமையான காணங்களை அள்ளிக்கொண்டு வரம் வர இருப்பது வர்ணஜாலம். என்ன நேர்களே, முதல் பாடல் இனமாக இருக்கும் இது உங்களுக்கான பாடல்.

0: இளநிலை, இனிமையான இவ்வேளையில் உங்கள் இல்லந்தோறும் வாசல் கதவை தட்டி இதமான பாடல் வந்ததா? ஒன் கிருஷ்ணன் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடிய பாடல் அது. ரிதம் திரைப்படத்திற்காக வலம் வர கேட்டு ரசித்தோம் நீர்களே. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பறை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். வர்ணஜாலம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
1: நாளை இரவு 8:05 வார்த்தைகளால் மனங்களை வென்றவர், வரிகளால் உணர்வுகளை வடித்தவர். பிரபல பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்முகம். அவரது படைப்பு பயணம், சினிமா அனுபவங்கள் மற்றும் பல கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் பாடலாசிரியர்.

நண்பன் ராஜ் அவர்களுடன் ஒரு மனம் திறந்த சந்திப்பு. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இது மனங்களை இணைக்கும் இனிய அலைவரிசை.

0: துள்ளலிசையோடு இங்கு மயில்களும் துள்ளி விளையாட. இனிதொரு கானம் இவ்வேளையில் உலாவர கேட்ட சித்தோம் நேர்களை. தேனாலி திரைப்படத்திற்காக கமல்ஹாசன், சித்ரா, கிளின்டன் ஜோமினிக் பாடிய பாடல் அது. நேரம் 3:15:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
1: எல்லாருக்கும் வணக்கம். நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
2: நம்ம விவித் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட், கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நால ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம். வணக்கம் தமிழ்நாடு.
0: இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மலர்ந்து கொண்டிருப்பது வர்ண ஜாலம்.

தன் கண்ணனை எதிர்பார்த்த இங்கு ராதைவள் இனிய கானம் தன இசைக்க இதமானதொரு பாடல் வலம் வர கேட்டு ரசித்தோம் நேர்களே. தீபாவளி இந்த திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் அது. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 3:20 50 நொடி. இது வர்ண ஜாலம். அடுத்து மலரும் பாடல்

0: இரநிலை
1: வார்த்தைகளை தேடிக்கொண்டே தூரிகைகளை கொண்டு வடித்து வைத்த அழகான கற்பனை. இனி இதொரு பாடல் உருவெடுத்து இவ்வேளையில் வலம் பெற கேட்டு ரசித்தோம். இளையானியர்களே, என்மனவானில் இந்த திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் அது. நேரம் 3:26:20. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம் நேயர்களே. அதற்கு முன்னதாக
2: நாளை இரவு 8:05 வார்த்தைகளால் மனங்களை வென்றவர், வரிகளால் உணர்வுகளை வடித்தவர். பிரபல பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்முகம். அவரது படைப்பு பயணம், சினிமா அனுபவங்கள் மற்றும் பல கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் பாடலாசிரியர். அவர்களுடன் ஒரு மனம் திறந்த சந்திப்பு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இது மனங்களை இணைக்கும் இனிய அலைவரிசை.
1: உலவந்து கொண்டிருப்பது பர்ணன் ஜாலம். அடுத்து மலரும் பாடல்

இளைஞர்களே, வெண்மேகம் அது இவர் மனதை தொட்டு செல்ல இனிதொரு கவிதை இதமாய் இவ்வேளையில் பாடலாக உருவெடுத்து பலம் பெற கேட்ட ரசித்தோம். நேர்களே, யாரடி நீ மோகினி என்ற திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடலது. நேரம் 3:32:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது வர்ணஜாலம்.

அழகு என்பது எங்கெல்லாம் ஒளிந்திருக்கிறது. அதை அழகாய் கவிநயத்தோடு சொல்லி சென்றது நாம் கேட்டு ரசித்தந்த பாடல் அங்காடி தெரு. இந்த திரைப்படத்திலிருந்து ரஞ்சித், வெனிஸ் ஸ்ரீனிவாஸ், ஜானகி ஐயர் பாடிய பாடலை கேட்டோம். உலவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து வளரும் பாடல்

இளைஞர்களே, இதமான பாடலை அள்ளிக்கொண்டு இனிமையான தென்றில் கைவீசிக்கொண்டு உங்கள் இளந்தோறும் நடந்து வந்ததா? இனிமையான பாடலை கேட்டு ரசித்தோம் இல்லையா நேர்களே? மனோ மின்மினி பாடியது தென்றல் வரும் தெரு இந்த திரைப்படத்திற்காக வரும்முறை கேட்டு ரசித்தோம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் இருந்திருக்கிறோம் நேர்களே. வரம் வந்து கொண்டிருப்பது வர்ண ஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

ஆதவனும் அழகிய மலரும் பேசிக்கொண்டால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கற்பனையோடு மலர்ந்து வந்தது நாம் கேட்ட சித்த அந்த பாடல், என்னருகே நீ இருந்தால். இந்த திரைப்படத்திலிருந்து மனு உமாரமணன் பாடியது. இது வர்ணச்சாலமளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

என்னுடைய வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பாடலும் ஒன்றன் பின் ஒன்றாக கேட்க கேட்க இனிமை கேட்டுக்கொண்டே இருந்தால் என்றும் இளமை. அந்த வகையில் ஒவ்வொரு பாடலும் மிக மிக அருமையாக உள்ளது என்று பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் கலீல் அகமது புனேரியிலேருந்து வெல்கம் வெல்கம் டு ஷோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பெரம்பூர் கமலா சண்முகமும் சாங்ஸ் வெரி சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாந்தி ரமேஷ் எங்கள் ஸ்டே நிகழ்ச்சியில் அனைத்த பாடல்களும் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பிரபாகர் என்ற எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியின் பாடல் தொகுப்பு பூக்களின் வாசமாய் வீசி மனதிற்கு இன்பமாய் அமைந்தது வழங்கிய ஆஜி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்வதவதி அருமையான பாடல் வர்ணஜாலத்தில் உயர்த்த முதல் பாடல் காற்றே என் வாசல் வந்தாய் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பகட்டியிலிருந்து இனிய பற்பகல் வணக்கம் நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்களும் வரவேற்போம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. பிரபாகரனும் வந்து அதே தான், காற்றில் என் வாசல் வந்தா இந்த பாடல் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விரலாகம் வர்ணஜாலம் பண்பலையில் வண்ணமயமானது, தேனலையில் துள்ளி வந்த காற்று குளிரானது, அள்ளித்தன்ற சென்றால் நிகழ்ச்சியான செவிகளுக்கு விருந்தளித்து செம்மைத்தரும் பாட்டலையில் மிதந்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி மாதவரம் வீரராகவன் குறிப்பு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பரதோரின் அருமையான பாடல் யாரடி நீ மோகினி, இந்த படத்தில் ஒழித்த வெண்மேகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சூழ ரீஜா மனுகர் வர்ணஜாலம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அருமையான மஞ்சள் வெயிலில் கண் மூடி சாய்ந்தேன், பாடலின் வரிகளும் இசையும் என்னை மைமறக்கச் செய்தது, வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெண்மேகம் பெண்ணாக உருவானது இந்த பாடல் இதயம் தொடுகிறது அப்படின்னு பிரபாகரன் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து கலீல் அகமதும் பொன்னேரியிலிருந்து சூப்பர் எக்ஸலன்ட் குட் ஜாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அங்காடி திரைப்படத்தில் ஒழித்த அனைத்து பாடல்களும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு பர்வதவர்த்தினி சூழ ரீஜா மனோகரன், அப்புறம் வந்து அடையாளப்பட்ட ஆசிர்வாதம் சோமசுந்தர பிரபு, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், பிரபாகரன் இவங்கள்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதா இவங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் உன்னாலே ஹே உன்னாலே கண்ணானேன் அந்த பாடல் வந்து அருமையாக இருக்குது அப்படின்னு அடையாளப்பட்ட ஆசிர்வாதம், தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், கார்த்திகேயன் சிவசுப்ரமணியம், மேலப்படுதாயாளர் இவங்கள்லாம் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் கொடுத்து சொல்லியிருக்காங்க. சரி, அவங்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக அருமையான பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக வரும் அடுத்த பாடல் இதோ.

தன்னிலவு தரும் அந்த இனிமையான வசந்தத்தை அள்ளி அள்ளி வீசுவது போல அன்பினையும் அழகாய் அள்ளி வீச வலம் வந்தது இனிமையானது ஒரு பாடலின் வேளையில் அத்த மகரத்தினமே இந்த திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாட கேட்ட சித்தோம் நேர்களே. நேர்கள் பாடல் பதிவுகளையும் கொஞ்சம் கற்றுட்டு வந்துடலாம். நிறைய நேர்கள் ரொம்ப அருமையாக ஒவ்வொரு பாடலையும் கேட்டு அழகாக ரசித்து பதிவு பண்ணியிருக்காங்க. தீட்டாரம் டி சி ராஜேஷ், கவிஞர் கண்ணதாசன். மனிதனின் நிலையாமைக்கும் மனிதனின் உணர்வுகளுக்கும் கண்ணதாசன் மலர்களை சிறந்த குறியீடாக பயன்படுத்துகிறார். மலர்ந்தும் மலராத பாதையிலே அப்படின்னு இந்த மாதிரி பாடல்களையெல்லாம் வந்து குறிப்பிட்டு ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து பர்வதத்தில் அருமையான பாடல் செவந்தி பூக்களையில் செய்த வீடு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க கனகராஜ். நமது அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள்.

என்ன மச்சான், இந்த திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வரம் வர நாம் கேட்டது வர்ணஜாலம் அளித்த பாடல்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இனி தொடர்விருப்பது 4 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் ஆண்டுக்கு 125,000 கோடி ரூபாய் வரையிலான ராணுவ தளவாட பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியா வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தகத்துறை இணை அமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் எல்என்டி நிறுவனத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. தமிழகத்தில் காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவு தரமாகவும் சுத்தமாகவும் மாணவர்களுக்கு வழங்கப்படுவதை மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தாவேக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் பங்கேற்று மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்கியது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் ஷெராவத்தும் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:03:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேர்களே, இப்பொழுது கேட்கலாம்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதில் வந்து வழக்கமாக வந்து பாடல்களிலிருந்து உங்களுக்கான கேள்வி ஒளிந்திருக்கிறது. நாங்கள் கேள்விகளை தொடுக்க, நீங்கள் பதில்களை கொடுக்க இனிமையான பாடல்களோடு வலம் வரையிருக்கிறது இன்றைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. என்ன இருக்கிறே, தயாராயிட்டீங்களா? சரி, நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் என்னவாக இருக்கும் கேளுங்க. அந்த பாடலில் இருந்தால் உங்களுக்கான கேள்வி. என்ன கேள்வி கேட்போம். அதற்கு முன்னதாக

ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியில் வந்து இப்போது நீங்கள் வந்து பதில் சொல்ல 044 என்ற இணைப்பு எண்ணோட 2952 0853 2838978 இந்த எண்களை வாங்க, உங்களோட பதில்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க, சரிங்களா? இப்போ நிகழ்ச்சி தர முதல் பாடல் என்ன, அதற்கான கேள்வி என்ன அப்படின்னு மாறுதர கற்றுட்டுருப்பீங்களே, கேளுங்க முதல் பாடலை.

0: இளைஞர்களே, அழகான ஒரு ஹம்மிங் இல்லையா? இந்த பாடல் என்ன பாடல், இதை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர் வணக்கம் வாங்க யாருங்க? ஹலோ வணக்கம்.
1: மேடம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். யாருங்க, எங்கிருந்துங்க?
1: செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லபரம். சிவபிரகாசம், ரொம்ப நாள் கழிச்சு வர மேடம்.
0: சிவபிரகாசம், ரொம்ப நாள் கழிச்சு வரீங்களா? சரி, சொல்லுங்க சொல்லுங்க. பாடலை கேட்டீங்களா?
1: அந்த பாடல் வந்து துள்ளி துள்ளி நீ பாடம்மா, அந்த பாடல் கேட்டோம்.
0: அந்த பாடல் அது
2: ராதிகாவும் அந்த பாட்டு தான்
0: அதே பாடல்
2: தான்.
0: சரிங்க, அப்ப நீங்க இருவரும் சொன்னா சரியாதான் இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் உங்க இருவருக்கும்.
2: நன்றி மேடம்.
0: அந்த பாடலை கேட்போம்.

0: நேர்களை நாம் கேட்டது சிப்பிக்குள் முத்து. இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நிலையத்தில் நேரம் 4:13 20 நொடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பாடல் அப்படின்ற ஆர்வத்தோடு காத்துட்ருப்பீங்க இல்லையா? இது உங்களுக்கான அடுத்த பாடல் என்ன கேளுங்க. இதில்தான் உங்களுக்கான கேள்வி ஒளிந்திருக்கிறது. இளைஞர்களே, அருமையான இசை, துள்ளல் இசை. இதில் இந்த இசையின் முதல் வரி பாடல் என்ன அப்படின்னு தான் உங்களுக்கு கேள்வி. வணக்கம் வாங்க யாருங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம் வாங்க யாருங்க?
1: ஹலோ
0: வாங்க.
1: துரைசாமி பேசுறேங்க.
0: ஆ, சொல்லுங்க துரைசாமி சார்.
1: நன்றி.
0: வணக்கம் வாங்க யாருங்க? ஹலோ.

0: வணக்கம்.
1: ஹலோ. ஆ வணக்கம்.
0: யாருங்க?
1: முத்தமிழ்நாடுலேருந்து முகமது யூசுப்.
0: யூசுப் சார் சொல்லுங்க, அது என்ன பாடல்?
1: வந்து ஒத்தையடி பாதையில
0: பாட்டை மாத்திட்டீங்களே போலயே.
1: அப்படிங்களா?
0: அருமை, நல்லா இருக்கே நீங்க பாடுற பாட்டு கூட. சரி, அடுத்த நேரத்தில் தெரிஞ்சுக்கோ. நன்றி. வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து
0: பேசுறேன். அந்த பாடல் என்ன பாடல் கேட்டீங்களா? நன்றி. வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: யாருங்க?
3: காஞ்சிபுரம் செல்வம்.
0: செல்வம் சார் சொல்லுங்க
3: டக்குன்னு.
0: அதுதானான ஒரு கேள்விக்குரிய வைத்தால் அப்படியே மாத்தி மாத்தி அழகா சொல்லிட்டே போறீங்களே. சரி, அடுத்த நேரம் கேட்போம். நன்றி. இன்னொரு நேரம் கேட்டு பதில் தெரிஞ்சுக்கோ. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யாருங்க? சுந்தர் சார் சொல்லுங்க
4: டக்குன்னு.
0: ஆளாளுக்கு ஒரு பாடலே பாட ஆரம்பிச்சிங்க போல இருக்கு. அது சரி சரி, இப்ப வந்து நான் அந்த பதில தெரிஞ்சுக்கலாம். கண்ணே என் கண்மணி முதல் நேயர் அழகா சொன்னாங்க, அதுதான் சரியான விட. இது அந்த பாடலை கேட்போம், கேளுங்க. இப்ப பதில் சொன்ன முதல் நேயருக்கு வாழ்த்துக்கள்.

கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திலிருந்து மனோஜ் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 4:21. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறவர்களே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியில் வந்து பாடல்களிலிருந்து உங்களுக்கான கேள்வி அப்படின்னு சொல்ல நேயர்களாக ரொம்ப அழகாக பதில்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டே வராங்க. சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போமா? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: அழகான ஹம்மிங். இந்த ஹம்மிங்கு இந்த பாடலின் தொடக்க வரி என்ன? இதுதான் சொல்லுங்க. வணக்கமாங்க, யாருங்க? ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
1: சென்னை கோசப்பேட்டை கந்தசாமி கோயில், உமா சங்கர்.
0: உமா சங்கர் சார் சொல்லுங்க. கேட்டீங்களா பாட்டு?
1: கேட்டேன்
0: சொல்லுங்க. என்ன பாட்டு?
1: அம்மாவுக்கு.
0: அப்படியா?
1: உயிரே உயிரின் மொழியே, உனை நான் ஒரு நாள்
0: இருப்பேன். அந்த பாடல் தானா?
1: அந்த பாடல் தான் மேடம், உறுதியா நான் சொல்ல முடியும்.
0: சரி, அடுத்த நேரம் கேட்டு தெரிஞ்சுப்போம். சரிங்களா? நன்றி.
1: ஓகே ஓகே.
0: வணக்கமாங்க, யாருங்க? ஹலோ,
2: அதே
0: உயிரை உருக்கும் பாடல். ரொம்ப அழகா சொன்னீங்க. இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அந்த பாடலை கேட்போம். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி மேடம்.

0: என் பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். உலாவரணம் கேட்டு ரசித்துக்கொண்டிருப்பது விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம் நேயர்களே. அதற்கு முன்னதாக
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடாம், பாட்டு வேற பாடிட்டு இருக்கற.
1: ஏன் காசியக்கா இப்படி சொல்ற?
0: ஆமா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது, அப்பா காலத்துல வயல் வரைக்கும் வந்துச்சு, நம்ம காலத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல வந்ததா சொல்லிக்கிறாங்க. இனிமே நம்ம பிள்ளைங்க அத ஜூல கூட பாக்க முடியுமான்னு தெரியல. நானே அந்த யோசிச்சிட்டு இருக்கிறேன்.
1: புரியுது. என்ன செய்யலாம்? செல்போன் டவர், விண்டு மில்லு, இப்படி எங்க பார்த்தாலும் கரண்ட் மரமா மாறி போன பிறகு அந்த குருவிகளுக்கு ஏதுமா வீடும் ஊரும்.
0: இத சொல்ற நீயே முதல்ல செல்போனை பயன்படுத்துறத குறைச்சிருக்கியா? சிட்டுக்குருவி மட்டும் இல்லப்பா, எத்தனையோ விலங்குகளையும் பறவைகளையும் நாம இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏதோ நல்லா பாதுகாக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அதனுடைய இயல்புல இருந்து நாம அதை மாத்திட்டு இருக்கோம் தெரியுமா? என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சு பாத்திருக்கமா?
1: நல்லா புரிஞ்சிருச்சு. இனிமே யோசிச்சிருவோம், செஞ்சிருவோம்.
2: நேரம் 4:30 இருபதினுடைய இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நீங்கள் இதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044 என்ற இணைப்பெண்ணோடு 295-208-853 2838-9871 இந்த எண்களில் வாங்க உங்களோட பதில்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம், சரிங்களா? சரி, இப்போ அடுத்து வரும் பாடல் தான் என்ன, அந்த பாடலுக்கான கேள்வி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோமா? இளைஞர்களே, அருமையான ஒரு இசை, அதற்குள் விழுந்திருக்கும் பாடல் என்ன சொல்லுங்க. வணக்கம், யாருங்க?
3: சுண்ணாம்புக்காலிருந்து பாபு டெய்லர் பேசுறேன் மேடம்.
2: பாபு சார் சொல்லுங்க.
3: எங்க வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பா, என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பா.
2: அந்த பாடல் இல்லையா? அது அதுதானா
3: மேடம்? ஆமா அதான் மேடம்.
2: அதுதானா?
3: அதான் மேடம், கன்ஃபார்ம்.
2: சரி, அடுத்த நேரம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. நன்றி, வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ.
4: ஹலோ,
2: வணக்கம். யாருங்க?
4: நான் கிண்டில இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
2: விஜயா மேடம் சொல்லுங்க.
4: அதே பாட்டு தான் மேடம், அவர் சொன்னது கரெக்ட் தான் மேடம்.
2: கரெக்ட் தான அந்த பாட்டு?
4: ஜென்டில்மேன் மேடம்.
2: ஜென்டில்மேன் படமா அது?
4: ஏஆர் ரஹ்மான் இசை, அர்ஜுன்
2: வாழ்த்துக்கள். நன்றி, இந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேப்போமா?
4: கேப்போம்.
2: நன்றி.

நேர்களை நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் ஜென்டில்மேன். இந்த திரைப்படுத்துறது மரமர கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா பாடியது. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் நின்று முழுமையான கொண்டாட்டத்தோடு நின்றிருக்கிறோம் நேர்களே. அடுத்து மலரும் பாடல் தான் என்ன கேட்போம். இதோ உங்களுக்கான அடுத்த பாடல் கேட்போம் நேர்களே.

0: அடுத்து வரும் பாடல் ஹலோ வணக்கமாங்க யாருங்க
1: ஹலோ
0: வணக்கம்
1: மேடம் நான் வேப்பம்பட்டிலிருந்து டேனியல் பேசுறேன்
0: வேப்பம்பட்டிலிருந்து
1: டேனியல்
0: சொல்லுங்க டேனியல் சொல்லுங்க சார்
1: இந்த படம் வந்து சின்ன கண்ணம்மா நினைக்கிறேன்
0: அப்படிங்களா ஓகே
1: ஆமா சின்ன கண்ணம்மா இளையராஜா மியூசிக்
0: சரி
1: சின்ன சின்ன பூங்கோடி அப்படின்ற சாங்
0: அந்த சாங் தானுங்களா
1: ஆமா மேடம்
0: சரி சரி அடுத்த நேரம் கேட்டு தெரிஞ்சுக்கோ நன்றி வணக்கம் வாங்க யாருங்க ஹலோ வணக்கம் யோசிக்க போயிட்டு போல இருக்கே வணக்கம் வாங்க யாருங்க
1: மாலை வணக்கம் மேடம்
0: யாருங்க
1: ராயப்பேட்டை வெங்கட் மேடம் மோகன் சுந்தரி மேடமா
0: ஆமாங்க
1: மத்தியானத்துல வந்திருந்தீங்க ரொம்ப குரல் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு உங்களுக்கு கம்ப்ளீட்டா
0: சரி இப்ப யாரும்
1: ஐடென்டிஃபை பண்ணிருக்க மாட்டாங்க நான் பண்ணிருக்கோம்
0: பண்ணிட்டீங்களா ஓகே கோல்ட் இருந்ததுனால அப்படி இருந்திருக்கும்
1: இதே பாடத்துக்கு வருவீங்க கூப்பிடுவீங்க அதே தான் டோனு அதே லாங்குவேஜ் தான் ஸ்லாங் தான்
0: ஓகே ஓகே
1: இவரு சொன்னது அதே பாடல் தான் மேடம்
0: அதே பாடல் தான் கன்ஃபார்ம் இல்லைங்களா சரி இருவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிங்க நன்றி இதோ அந்த பாடலை கேட்போம் நேர்களே

கேட்டுத சின்ன கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல். அடுத்து மலரும் பாடல் தான் என்ன, இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: வணக்கம். வாங்க, யாருங்க? வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க?
1: வணக்கம், கோயம்பேடுல பாத்துமே மேடம். நல்லா
0: இருக்கீங்களா? நல்லா இருக்கோம், சொல்லுங்க சார்.
1: பாட்டு பாடுங்க மேடம்.
0: என்னங்க
1: இப்ப என்ன பாட்டு மேடம்?
0: கேட்காம வந்துட்டீங்களா? சரி, கேளுங்க.

0: கேட்டீங்களா?
1: என்ன
0: பாட்டு?
1: விஜயகுமார் பாட்டு. வண்டி வண்டியில போவாங்க, வண்டி தொலைச்சின்ற இது மேடம், வண்டியில ஒரு பாட்டு பாடுவாங்க, அது மாதிரி நினைக்கிறேன்
0: மேடம். இது மேடம்ல இல்ல, அந்த பாடல் என்ன அதுதான். சரி, அப்படி யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த நேரம் கேட்போம். சரிங்களா சார்? நன்றி, நன்றி
1: மேடம்.
0: வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். பிரகாஷ். பிரகாஷ் சார் சொல்லுங்க. அந்த பாட்டா அது? இல்லையே, வந்தது. ஓகே ஓகே, சரி, அடுத்த நேர கேட்போம். சரிங்களா? நன்றி சார், பங்கு கொண்டதற்கு நன்றி. வணக்கம். வாங்க, யாருங்க? அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க போல இருக்கு, என்ன பாட்டு அப்படி நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க, கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
2: கனகராஜ் கூட
0: சொல்லுங்க. கனகராஜ் சார்,
2: படம் வந்து ஆனந்த பூங்காத்து. பாட்டு வந்து மெட்டு மெட்டு வர்ணம் மெட்டு மெட்டு இசை சொல்லுதடி அந்த
0: மாதிரி. அப்படி அது மெட்டு மெட்டு, அதுக்கப்புறம் அந்த பாட்டு வரி சொல்லுங்க. அதுக்கப்புறம்லாம் கரெக்டா வந்துடுங்க. அருமை அருமை, ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிங்க. நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்போமா?
2: நன்றி
0: நன்றி நன்றி.

0: அறிவிப்பு. நேர்களே, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 51 வந்துள்ள செய்திக்குறிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை. பிவிஎஸ்சி மற்றும் ஏஹெச் மற்றும் பிடெக் இந்த படிப்புகளுக்கான விண்ணப்ப படிவம். 2026-2027 கல்வியாண்டிற்கான உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு மற்றும் பால் வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளுக்கு சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanvas.ac.in மூலமாகவும் 17/6/2026 மாலை 5 வரை வரவேற்கப்படுகின்றன. இதில் அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanvas.ac.in மற்றும் https://adm.tanvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறோமே. பாடல்களிலிருந்து கேள்விகள் உங்களுக்காக நாங்கள் தொடுக்க, பதில்களை நீங்கள் கொடுக்க கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனியமையான பாடல்களோடு அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இதோ உங்களுக்காக வரும் அடுத்த பாடல். ஹலோ, வணக்கம், வாங்க, யாருங்க, எங்கிருந்து? ஹலோ, வணக்கம். ஒரு அழகான குட்டி இசை, அந்த இசையோட பாடல் என்ன? வணக்கம், வாங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம், வாங்க.
1: குட் ஈவினிங், பானுசா மேலாப்பூர்.
0: அம்மா,
1: கண்ணாலே காத கதைகள் சொன்னாலே, அந்த பாட்டு.
0: அந்த பாடல் தானா? அப்படிங்களா? சரி, அடுத்த நேரம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி மேடம், நன்றி. வணக்கம், வாங்க, யாருங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க?
2: அந்தோனிராஜ், காட்டுப்பாக்கம் பேசுறேன்.
0: காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ், சொல்லுங்க சார்.
2: படம் வந்து ஆத்மா, பாடல் வந்து கண்ணாலே காதல் கவிதை.
0: அதே பாடல் தானா?
2: ஜானகியம்மா பாடினது அதே பாடல் தான்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, அதோ உங்க இருவருக்கும் வாழ்த்துக்கள். இதோ அந்த பாடலை கேட்போம். நன்றி,
2: நன்றி மேடம்.

ஆத்மா திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வளம்பர நாம் கேட்டது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். கேள்விகளை நாங்கள் தொடுக்க, பதில்களை நீங்கள் கொடுக்க இனிமையாய் வளம் வந்தது இவ்வேளையில் இந்த நிகழ்ச்சி இல்லைங்களா? நேர்களை, அருமைய நேர்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க, அதையும் ஓரளவு பார்த்து வந்துடலாம். மேலப்பிடு தயாளம், திருமணசை, அஸ்வினி நாகராஜ், ரீஜா மனோகரன், அந்தோனிராஜ், பிரபாகரன், அடுத்து வந்து வனஜா, பாலகிருஷ்ணன், பர்வதவர்தனி, அடுத்த மேட்டுப்பட்டி கண்ணன், காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ஈராவன் கற்றாமன், பர்வதவர்தனி, சூளை ரீஜா மனோகரன், அடுத்து வீரராகவன் மாதவரத்திலிருந்து, பெரும்பாக்கத்திலிருந்து வனஜா, அடுத்து சூளையிலிருந்து ரீஜா மனோகரன், மேலப்பிடு தயாளன், அடுத்து திருமணிசை அஸ்வினி நாகராஜ், பிரபாகரன், சோமசுந்தர பிரபு, அடுத்து ஹரிஹரன், இவங்கள்லாம் வந்து வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் அழகான பதிவுகளையும் போட்டிருந்தாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் ஆண்டுக்கு 125,000 கோடி ரூபாய் வரையிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியா வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தகத்துறை தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரதாதா தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தாவேக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்கியது. உலான் பாத்தார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் 5:02 ஆயிட்டிருக்கு. கேட்டிருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3.
3: நாளை இரவு 8:05 வார்த்தைகளால் மனங்களை வென்றவர், வரிகளால் உணர்வுகளை வடித்தவர். பிரபல பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்முகம். அவரது படைப்பு பயணம், சினிமா அனுபவங்கள் மற்றும் பல கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் பாடலாசிரியர். அவர்களுடன் ஒரு மனம் திறந்த சந்திப்பு. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இது மனங்களை இணைக்கும் இனிய அலைவரிசை.

0: தமிழகம் 102.3 இனி இந்த நேரத்தில் நாம கேட்டு ரசிக்க போறோம் இந்த நிகழ்ச்சி.
1: அழகான மாலை நேரத்தில் தென்றல் வலம் வரும் நேரம், இனிமையான பாடல்கள், இது பூந்தென்றல்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மேலடியான மாலை பொழுது நேரம் 5:10 ஆயிட்டு இருக்கு. அந்த மேலடியான மாலை வேலையில பூந்தென்றல்ல வணக்கம் சொல்லிக்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். பூந்தென்றல்ல இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம், ஏது பேச போறோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வந்து ஒருத்தவங்க நம்மகிட்ட சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லை நம்மளை சிரிக்க வைக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், ஃபோன்லேயா இருக்கட்டும் இல்லை வந்து எங்கன்னா ஒரு ட்ரெயின் பஸ் எங்கே ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், பக்கத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோகமாக இருந்தாங்கன்னா நம்ம என்னடாது எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஒன்றுமே பேச மாட்டாங்க, எப்படி ஒரு 4 மணி நேரம் போகும் அப்படின்னு நினைப்போம். இதே நமக்கு இப்போ சிரிச்சு பேசுறது அப்படின்னா ஒரே ஹஹா ஓஹோ அப்படின்னு சிரிப்பு சத்தம் இல்லை, ஒரு மனசுக்கு இதம்மா அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். எப்போவுமே நம்மளை அவங்க சிரிக்க வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நம்ம சொந்தக்காரங்களே நிறைய கல்யாணத்துக்கெல்லாம் போனால் அந்த ஒரு சொந்தக்காரங்க ஒரு நம்ம மாமா சித்தப்பா அண்ணன் தம்பி அக்கா அத்தை இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க, சின்னம்மா சித்தி இவங்கெல்லாம் வரும்போது ஒரே ஜாலியாக நம்மளை வந்து ஒரு செல்லமாக கிண்டல் பண்ணிட்டு டீஸ் பண்ணிட்டு அவங்களோட கூட இருக்கும்போது நம்ம சிரிச்சுட்டே இருப்போம். அப்படி நீங்கள் உங்கள் சுற்றத்தில் இருக்கும்போது எப்படி சினிமாவிலேருந்து காமெடியெல்லாம் பார்த்து நம்ம ரசித்து சிரிச்சுட்டு இருக்கோமோ உங்கள் சுற்றத்தில் இவங்க என் கூட இருக்கும்போது அப்படியே ஜாலியாக நாங்கள் சிரிச்சுட்டே இருப்போம்ப்பா அப்படின்னு உங்கள் சுற்றத்தில் இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்றத நீங்கள் இந்த நேரத்தில் கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 2952-0853 அப்படிங்க நம்பர் இருக்கும். அப்படி இல்லாட்டி 2838-9871 அப்படிங்க நம்பர் இருக்கும், கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ் முகநூல் பக்கத்தில் போயிட்டு இன்றைக்கி டேட் 4 ஜூன் பூந்தென்றல் நான் போஸ்ட் போட்டிருக்கேன், அங்கே உங்களுடைய பதில்களை உங்கள் சுற்றத்தில் உங்களை எப்போவுமே ஜாலியாக சந்தோஷமாக சிரிக்க வைக்கக்கூடிய அந்த நம்பர் யார் அப்படின்றத வந்து கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பரை சொல்லிட்டேன், கால் பண்ணி பேசுங்க. ஏன்னா வந்து நம்ம எப்பவுமே சிரிப்பு இருக்கும்போது நமக்கு வந்து ஒருத்தவங்க கோவப்பட்டுருந்தாங்கன்னு வச்சிங்கன்னா, இப்போ ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும் ஒரு மேனேஜர் வந்து ரொம்ப பொலைட்டாக ரொம்ப காமாக ஏன் இதை பண்ணல பண்ணியிருக்கலாமே இந்த மெயில் ரிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னா நம்ம உடனே போய் இந்த வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன இது யூ டோன்ட் நோ த திஸ் இஸ் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னாங்கன்னு வச்சிங்க, அடாடா இவர் வேறப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணலை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு வாமாக பேசும்போது ஒரு சிரிப்பாக பேசும்போது ஒரு சந்தோஷமாக பேசும்போது அதுக்கு ஒரு எனர்ஜி ஒரு வைப் இருக்க தானே செய்யுது. அப்படி உங்கள் சுற்றத்தில் உங்களை ஜாலியாக சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தக்கூடிய நபர்கள்லாம் யார் அப்படின்றது அந்த நேரத்தில் டக்குன்னு தோணும்ல. ஆமல நம்ம ஒரு கேங்காக இருக்கும்போது இப்போ எங்கேயோ டூர் போகிறோம்னு வச்சிங்களேன் எல்லாரும் ஆர்கனைஸ் ஆயிரும், ஆனால் அந்த ஒரு மெயினான ஒரு பர்சன் இருப்பாங்க நம்மளால் ஜாலியாக போய் சிரிக்க வச்சுக்கிறது, அந்த பர்சன் மட்டும் திடீர்னு ஆசை ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னா ஐயோ டூர் இவன் வரலையே அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி நபர்கள் யார் அப்படின்றத நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். நிகழ்ச்சியில் முதல் நேர் வந்துட்டாங்க பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்க அக்கா.
1: எங்க அக்கா தான் சார் எனக்கு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க இதை செய்வாங்க தெரியாது.
0: அக்கா வந்துட்டாவே ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கும்.
1: அக்கா அப்புறம்
0: ஓகே ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியா தான் இருப்போம், அதுல நமக்கு குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல.
1: ஆமா ரைட் சார், இப்ப மட்டும் எங்க அக்கா தான் எனக்கு.
0: அக்கா இப்போதைக்கு அக்கா
1: தான். ஆமா சார்.
0: ஓகே ஒரே சிரிப்பா இருக்கும் சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம சிரிக்க வைக்கிறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, எப்பவுமே நமக்கு வந்து அப்படியே மனசு லேசனமா இருக்கும். கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட போன் போட்டு பேசலாம்னு தோணும். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம். ஓகே கொஞ்சம் லைனில் கால் பண்ணி பேசும்போது ரேடியோ வால்யூமை தயவு செய்து மியூட்டில் வச்சுட்டு பேசுங்க, சிக்னல் இருக்கிறமா வந்து பேசுங்க. நம்மளுடைய தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்க நேயர்கள் வந்து காலையிலேருந்து ஷோஸ்லாம் பேசிகிட்டு இருப்பீங்க, காலர் ஷோவில் புது புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக்லையும் கமெண்ட்டாக பதிவிடலாம். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: பிரகாஷ்
0: புரசைவாக்கம். சொல்லுங்கள் பிரகாஷ்.
2: என்ன டாபிக் ப்ரோ?
0: பொதுவாக நம்ம வந்து நம்ம நிறைய பேர் சந்திக்கிறோம் பேசுகிறோம், உங்களோட சுற்றத்திலும் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் சில பேர் உங்களை எப்பயுமே சிரிக்க வச்சுட்டு இருப்பாங்கல்ல.
2: அது அப்படி சொன்னா என் கடையோட கஸ்டமர் தான் ப்ரோ.
0: அவங்க தான்
2: ஒரு ஒரு கஸ்டமர் ஒவ்வொரு மாதிரி வருவாங்க. ஒரு ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப டென்ஷனாக வருவாங்க. ஒவ்வொரு கஸ்டமர்

0: ஜாலியா வருவாங்க. ஒவ்வொரு கஷ்டத்தை காசே கொடுக்க மாட்டாங்க வந்து.
1: மாமாவுக்குடுமான்ற
2: மாதிரி
1: ஒரே காமெடி
2: சத்தம்
1: போடலனாதான்ப்பா அது அதிசயம்.
2: அதை பத்தி எல்லாம் நம்ம எதுவுமே நினைக்க கூடாது. பொம்பளை எல்லாம் இப்பதான் சண்டை எல்லாம் போடுவாங்க. சண்டை இல்லாம யாரு இருக்கா?
1: ஓகே, சோ உங்க மாமா
2: கேட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பனாலும் மகிழ்ச்சியாவே இருப்பாரு. கூட இருக்கவங்களும் அவர் கூட சேர்ந்துட்டு மகிழ்ச்சியாவே இருக்க மாதிரி பாத்துருவாரு. எந்த நிலையிலயும் இரவு நிரந்தரம் இல்லைங்கிறது அவர்
1: புரிஞ்சுக்கிட்டாரு. சிரிப்புலயே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சு வச்சிட்டாரு. பாட்டு வந்துட்டு இருக்கு ரெட்ரோ படத்துல இருந்து சந்தோஷ் நாராயணோட மியூசிக்ல, விவேக் அவர்களுடைய வரிகள்ல, சந்தோஷ் நாராயண் மற்றும் இந்தியன் கோரல் என்சபிள் இவங்களுடைய குரல்ல பாடுறது கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கேட்கலாம்.

உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: 5:21 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 பூந்தென்றல். பூந்தென்றல் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்குது உங்களுடைய சுற்றத்தில் வந்து உங்களை எப்போதும் வந்து இவங்க வந்தாவே ஒரு ஜாலியாக இருக்கும்ப்பா, சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்கப்பா, அப்படியே சிரிச்சுட்டே இருப்போம், சிரிச்சுட்டே இருப்போம்னா வந்து ஒரு மகிழ்ச்சியாக ஒரு ஜாலியாக நேரம் போகிறதே தெரியாமல் அப்படியே ஒரு உரையாடல் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் யார் அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம். கால் பண்ணி நீங்களும் பேசிட்டீங்க, அடுத்த நிலை நிலையில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், வித் பாரதி தமிழகம் இறங்கிறது பேசுகிறீங்க.
1: கார்த்திக்
0: விஸ்மாம்பலம், சொல்லுங்க கார்த்திக்.
1: நான்
0: தான்
1: வந்து எனக்கு வந்து பிள்ளைங்க வந்து அடிக்கடி சிரிப்பு காட்டும், அந்த சிரிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வடிவில சிரிப்பு கிட்ட பாருங்க, உசுப்பேட்டி உடம்பு எனக்கெல்லாமா ஆக்குறீங்க அப்படின்னு.
0: சினிமாவில் அதுக்குன்னு நகைச்சுவைக்குன்னு வந்து நிறைய நடிகர்கள் இருக்காங்க, அதை தாண்டி நம்மளுடைய சுற்றத்துல வந்து உங்க பசங்க
1: அப்படிதானே,
0: உங்க பசங்க வந்தாவே சிரிச்சிருவீங்க. இவங்க கிளம்பி வந்துட்டாங்களே என்ன பண்ண போறாங்களோ
1: அப்படின்னா இல்ல.
0: நம்ம நன்றி கால் பண்ணதுக்கு, ரொம்ப அழகாக பேசினாங்க. சினிமாவில் வந்து நம்ம நிறைய டைலாக்ஸ் இருக்குது, நிறைய நடிகர்கள் நமக்கு பிடிக்கும், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றத்தில் வந்து நம்மளை எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கிறோம். ஏன்னா பெரும்பாலும் நிறைய பேர் வந்து நம்ம பஸ்லையோ இல்லை ட்ரெயின்லையோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாதா அவெல்லாம் வந்து என்ன சொல்கிறான் என் குறை, நான் பார்த்து வளர்ந்த பையன் அப்படி சொல்லி குறை சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்கு நபர்கள் இருப்பாங்களே, இவங்க வந்தாவே ஒரு ஜாலியாக, அது வந்து ரொம்ப புகட்டாலாம் இருக்குது, ஃபேக்குன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் இருக்குது, உண்மையிலே ஜாலியாக இருப்போம் அவங்க இருக்கும்போது. அப்படியேப்பட்ட நபர்கள் யார் அப்படின்றத பேசிட்டு இருக்கோம். வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
2: எனக்கு வந்து என்னுடைய சித்தப்பா அவர் கூட இருக்கும்பொழுது டைம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது ரொம்ப ஜோக்கா இருக்கும் சார்.
0: சித்தப்பா
2: ரொம்ப ஜாலியா நினைச்சு
0: ஜாலியா அப்படியே
2: பாத்தீங்கன்னா அவர் காமெடி எல்லாம் ரொம்ப டைமிங்கா அடிப்பாரு,
0: டைமிங்ல போட்டு விடுவாரு.
2: இருக்கும்பொழுது நாலு பேர் விலகலக்கா வச்சுப்பாரு, சொல்லுவாங்க கூட்டத்துல ஒருத்தர் காணமே அப்படின்னு, திருமண பங்கன் ஏதாவது ஒரு பங்கன் அப்படின்னா நாங்க எல்லாருமே ஒன்று கொண்டிருக்கோம். உங்க சித்தப்பா வந்து இல்லையா கரெக்டா தெரிஞ்சிருந்தா எல்லாரையும் போட்டு கலாய்ச்சி அப்படியே கலகலன்னு வச்சிருப்பாரு, அவர் இல்ல அப்படின்னாவே அந்த கூட்டமே அமைதியாயிடும்,
0: சாப்பிடறதே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, கிளம்பிடுவீங்க.
2: அதனால சித்தப்பா வந்து என்ன சித்தப்பா இப்படி பண்ணிட்டீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அலப்பற கலப்புறோம் பயங்கரமா எல்லாரையும் வச்சு செய்யறதுனால அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஹரிகரன் ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சிரித்து பேசும் வந்து என் பேரன் தாங்க, எனக்கு ஆறுதலாக எப்பவுமே வந்து தாத்தாவை சிரிக்க வச்சுனே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேரன் தான் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போட்டிருக்கிறாரு. நிறைய நேர்கள் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சூழர் ரீஜா மனோகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெயக்குமார் அப்படின்ற அவருடைய நண்பன் இருக்கார், என் நண்பன் ஜெயக்குமார் வந்தாலே பேரை கேட்டாலே சிரிச்சிருவாங்க பார்த்துங்க, ஜெயக்குமார்னு அப்படின்ற மாதிரி ஜெயக்குமாருங்கிற அந்த பேரை கேட்டாலே சிரிச்சிருவேன், அவன் வந்தாலே ஒரே கலகலப்பாக தான் இருக்கும், என்னுடைய ஆரம்பகால நிகழ்வுகள் இப்போ நடந்துட்டு இருக்கிறது, அவங்க வீட்டில் நடக்கிறது, இது எல்லாத்தையும் ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக எடுத்துகிட்டு போயிட்டு நேரம் போகிறதே தெரியாது. அதனால் என்னுடைய நண்பர் ஜெயக்குமார் தான் எனக்கு வந்து என்னுடைய சுற்றத்தில் சிரிக்க வச்சுட்டு இருக்க நபர்னு சொல்லியிருக்காரு.
2: ஒரு அவர் சிஸ்டம் சார். அதே மாதிரி சதீஷ்னு ஒரு பையன்

0: எம்காம் அம்பத்தூர் பையன், வாய் பிறந்தாலும் வயிறு புண்ணாயிடும் சார்.
1: அந்த மாதிரி
0: ரொம்ப பிடிக்கும், உங்க ஜோக்கும் பிடிக்கும் சார் எனக்கு.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
0: ரொம்ப கவலையா இருக்கும்போது எல்லாம் ரொம்ப கிளாசிங்கா வரும் சார் எனக்கு.
1: ஓகே சூப்பர், ரொம்ப நன்றி. கால் பண்ணது
0: நன்றி சார், நிறைய வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார்.
1: நன்றி நன்றி நன்றி. பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம், சித்தப்பா, கீழ்ப்பாக்கம், மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அழகா சொல்லியிருக்காரு. வணக்கம் மீத் பாரி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: ஹலோ சார், வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: பூண்டில இருந்து சின்னம்மா பேசுறேன்.
1: சின்னம்மா, உங்களோட ரேடியோ வால்யூமை தயவு செய்து கம்மி பண்ணுங்கம்மா. இப்ப பேசுங்கம்மா.
2: இது எங்க பேரன் தான் சார்.
1: பேரன்
2: தான். நான், ஆமா, நான் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரியா இருந்தாலும் அவன் ஏதாவது சொல்லி என்ன சிரிக்க வைப்பான்.
1: அவ்வளவுதான். இப்ப உங்களை வந்து உங்க வீட்டுல சமாதானப்படுத்தணும்னா பேரன் அனுப்பி விட்டுருவாங்க.
2: ஆமா, அவ்வளவுதான். ஆமா,
1: சின்னம்மா கோவமா இருக்காங்க, அந்த பேரை அனுப்பி விடு. அந்த
2: மாதிரி
1: ஏதாவது விஷயம் சொல்லணும்னா அவங்க மூலமா சொல்லிடுறது.
2: ஆமாங்க சார், அவன் ஏதாவது ஒரு சிரிப்பு இது பண்ணுவான், மூஞ்ச பாரு கறி மூஞ்சி அப்படின்னுவான், ஏதாவது சொல்லுவாரு.
1: மழை பேச்சே ஒரு ஜாலி தான்ல. அனிருத்தருடைய மியூசிக்ல சிற்பாராவும் மற்றும் அனிருத் உங்களுடைய குரல்ல கவாலா பாட்டு தான். அருண்ராஜ் காமராஜருடைய வரியில் கிரீடவன் தொடர்ந்து பேசலாம். வித் பாரதி தமிழ் 102.3 மணங்கர்மூமியான கொண்டாட்டம்.

0: 5:30 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பூந்தென்றலில் உங்கள் சுற்றத்தில் உங்களை சிரிக்க வைக்கக்கூடிய அந்த நபர் யார். ஏன்னா வந்து நம்மளை வந்து எப்பவுமே இவங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து இப்படி ஒரு இளமை காலத்தையே கூட்டிகிட்டு போவாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும், அப்படியே சிரித்து பேசிட்டே இருப்போம். அப்போல்லாம் வந்து தாட்டி போயிட்டான் சார் அட்ரஸ் மாதிரி, எங்கே போனேன்னு தெரியல, தேடிட்டு இருந்து அந்த ஜோக்கெல்லாம் நமக்கு புரியாது, பக்கத்தில் எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியாது, ஆனால் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்து ஒரு ஜாலியாக இருப்பாங்க. அப்படி உங்களை எப்பயுமே சிரிக்க வைத்து கொண்டிருக்கும் அந்த நபர் யார் அப்படின்றதான் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த நேர் வணக்கம் வித் பாரதி தமிழகம். ஓகே, லைன்ல வந்து கட் ஆயிட்டீங்களா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: இருக்கிற கொன்றம் கோதண்டபாணி.
0: கோதண்டபாணி சொல்லுங்க. கோதண்டபாணி சார்,
1: எனக்கு சிரிப்பு ஏற்பட்டது எங்க ரெண்டு பேத்திக்கு தானே சார்.
0: பேத்திங்க?
1: ஆமா
0: பேத்திங்க. வந்தாவே ஒரே கலகலப்பா இருக்கும்.
1: அப்படி அப்படி வீட்டுக்கு முன்ன போனா கதவு திறந்து வெளியே வந்து சிரிப்பாங்க.
0: வெளியே வந்தே சிரிப்பாங்களா? எல்லாரும் அழகாக கேட்கும். எம் சென்னியப்பன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிகழ்ச்சி ஓகே நம்ம சொல்லியிருக்கிறாரு நம்ம ஷோவை. ஸோ கவுந்திப்பாடி சென்னியப்பன் நம்ம வித் பாரதி கேட்டையில் ஒரு ஜாலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கவலை மருந்து அடிக்கடி அதை அழைப்பது வந்து அன்பு நிறை நண்பர். நண்பர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிரிப்பு வந்து நமக்கு உண்டாக்குறது. ஆமாம், நிறைய பேர் வந்து நண்பர்கள் தான் சிரிப்பு வந்து உண்டாக்குறது. ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு பத்திரிக்கை அடிக்கணும் அப்படின்னா சொந்தக்காரங்க என் பெயரை காணுமே அப்படின்னு நண்பர்கள்லாம் வந்து தயவுசெய்து போட்டுறாதே, அப்புறம் உனக்கு அதிகமாக மொய் வைக்கிற மாதிரி இருக்கும், பேரை இரு போட்டுறாதே, எதுக்கு நமக்கு இந்த கட் அவுட் அப்படின்வாங்க சொந்தக்காரங்க வந்து. அது எல்லாமே அந்த உறவுகளுக்கான ஒரு உரிமை இல்லை. ஸோ அதை தான் அன்பு நிறை நண்பர். ஓகே, அந்த நண்பர்களுக்குள்ளே ஒரு நண்பர் வந்து சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க, ஒரு நண்பர் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஒரு நண்பர் வந்து உதவி பண்ணுவாங்க, ஒரு நண்பர் வந்து சிரிக்க வைப்பாங்க, அது ஒரு உதவி இல்லையா? ஸோ அப்படியேப்பட்ட அந்த நண்பர் யார் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். அடிக்கடி பண்பலையிலையும் வந்து சிரிப்பு நம்ம நேர்கள் பேசுகிறது சில டைம் எனக்கு ஒரு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் வந்து வீரராகவன் சொல்லியிருக்காரு. நீங்களும் சொல்லலாம் இந்த நேரத்தில் பூந்தென்றல உங்களை உங்கள் சுற்றத்தில் அதிகமாக வந்து அஹஹா உஹுன்னு ஒரு நாளைக்கு ஒத்தாட்டியாச்சு என்னை சிரிக்க வச்சுருவார் பாயூர் அப்படின்னு சிரிக்க வைக்கக்கூடிய அந்த நம்பர் யார் அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய நண்பர்கள் லைக்ஸு கமெண்ட்ஸு வாழ்த்துக்கள்லாம் ஃபேஸ்புக்கில் ஒரே எமோஜி இமேஜ்லாம் பயங்கரமாக போட்டு சூப்பராக பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றிகளோட கால் பண்ணி நீங்கள் பேசலாம். இந்த நேரத்தில் கால் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ண நம்பர் 2952-0853 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838987121 2838987171 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணி பேசலாம். வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
2: சார் வணக்கம் சார், நான் மதுராயிலிருந்து ஏழுமலை.
0: ஏழுமலை சொல்லுங்க. ஏழுமலை சார்,
2: நாங்க வந்து சின்ன வயசுல ஒரு 25 நான்கு பேர் ஃப்ரெண்டா இருந்தோம். அதுல வந்து நாங்களா வந்து எந்த நேரமும் கூடி பேசும்போது அதுல என்னுடைய ஃப்ரெண்டு முக்கியமான ஒருத்தவன் மோகன்,
0: மோகன்
2: வந்து ஜாலியா பேசுவோம். ரொம்ப நேரம் ஆள் அவன் இல்லைனாக்கா எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனா வந்துட்ட பிறகு கலகலப்பா இருக்கும்.
0: ரொம்ப நேரம் மதுரை வயலே இருக்க மாதிரி இருக்காது மோகன் இல்லைன்னா.
2: ஆமா ஆமா, நாங்க வந்து ஆல்ரெடி பழைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்க எக்மோர்
0: சேத்பட்ல இருந்தீங்களா? வெளியில போனோம்னா மோகன் எப்ப வருவான், என்ன இன்னுமா இல்ல மோகன் அப்படின்ற மாதிரி.
2: ஆமா சார், அவர் இருந்தாருன்னா எங்களுக்கு டைம் போறதே தெரியாது,
0: ஜாலியா இருக்கும்.
2: ஆமா, நாங்க நாலு பேரும் நாங்க வந்து பண்ற அட்டகாசத்துக்கு ஊர்ல நாலு பேர் பார்த்து எங்களுக்கு சிரிப்பாங்க, என்னங்கடா நீங்க அநியாயத்துக்குன்னா இவ்வளவு சிரிப்பு அநியாயம் பண்றீங்க அப்படின்னு.
0: நாங்க நாலு பேரு எங்களுக்கு பயம் இல்ல அந்த மாதிரி. அவர் சொல்லிருக்காரு. அடுத்ததாக பாடல் வந்துட்டு இருக்கு. 10 படத்துலேருந்து சுபா மற்றும் நிவாஸ் இவங்களுடைய குரலில் ஏஆர்ரமணி இசையில் தான் பாடல் ஸ்னேகன் வரிகளில் கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம். வித் பாரத் தமிழகம் மனங்கிறமும் ஏறட்டம் கொண்டாட்டம். ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபடி ராபட

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும் பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால்தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயனும் கேட்கன்னு சொன்னார். இப்ப எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுறேன்.
1: கேளுறீங்க வித் பாரதி தமிழகம் 102.3 பேசிட்டு இருக்கோம். பூந்தன்றல்ல உங்க சுற்றத்துல உங்களை சிரிக்க வைக்கக்கூடிய அந்த நம்பர் யார் அப்படின்றதான் பேசிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் நிறைய நம்பர்கள் கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. சுகுணாதேவி தாம்பரத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிரிக்காத முகத்தை வந்து பார்த்தாலே சார் எனக்கு பிடிக்காது. அப்படி தான் சொல்லுவோம், ஆனால் நம்மளை நிறைய பேர் வந்து அப்படிதான் முகத்தில் பார்க்கும்போது என்ன பண்ணுறது, அவங்கள ஏதாச்சும் சரி சொல்லி மாற்றலாமா அப்படின்னு தான் நினைப்போம் இல்லையா. ஸோ அப்படி வந்து இந்த சிரித்த முகமாக இருக்கிறவங்கள்ட்ட நம்ம ஈஸியாக வந்து இந்த காந்தம் மாதிரி டப்புன்னு அட்டாச் ஆயிரும். அதுக்காக வந்து சிரித்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. அதுக்குள்ளே அந்த நேரத்தில் ஒரு ஜாலியாக இருக்குமா சிரிக்கிறோமா அப்படி தான் இருக்கணும். ஸோ சிரிக்காத முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்காது. அடுத்தவர்கள் சிரிக்க வைக்கிறாங்க இல்லை அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் சார். நான் எந்த இடத்துக்கு போகிறேன்னா அந்த இடத்துல ஒரே கலகலப்பாக இருக்கணும். சுகுணாதேவி இருக்காங்களா, சிரிப்பு சத்தமாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இருக்கிற இடத்துல வந்து கலகலப்பாக மாற்றிடுவேன். அப்புறம் வீட்டு உறவுகள் சின்ன வயசில், இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய லிஸ்ட் அதிகம் போயிட்டே இருக்குது. அதுக்கு வந்து இந்த ஷோலாம் பத்தாது, போயிட்டே ஒவ்வொருத்தவங்களையும் பற்றி பேசணும்னா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். அதனால் எல்லா நண்பர்களும் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு லிஸ்ட் அதிகம்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் உங்கள் ப்ரோக்ராமும் நல்லாயிருக்கு கேட்குறதுக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தாம்பரத்துலேருந்து சுகுணாதேவி. ரொம்ப சூப்பரான ஒரு கமெண்ட்டு தான். ஏன்னா நண்பர்கள் நம்ம கூட இருக்கும்போது ஜாலியாக தானே இருக்கும். அந்த நண்பர்களில் யார் யார், ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஸோ அடுத்த நேர் வணக்கம் வித் பாரதி தமிழகம், யாருங்கிறது பேசுகிறீங்க? வணக்கம் சார், ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணுங்கள் சார்.

0: நன்றிங்க. சொல்லுங்க.
1: ஐயா, எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தான் சார், எங்க வீட்டுல இருக்கிறவங்க, எங்க பசங்க, எங்க வீட்டுக்காரு, அவங்க காமெடி பண்ணுவாங்க சார். அது கொஞ்சம் இதுவா இருந்தா தைரியம் சொல்லுவாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க, தமாஸ் பண்ணுவாங்க, போகமா இருந்தா தமாஸ் பண்ணி விட்டுருவாங்க,
0: தமாஸ் பண்ணி விட்டுருவாங்க.
1: ஆமா சார்.
0: சோ உங்க வீட்டுக்காரங்க உங்க வீட்டுல தான் குடும்பம்?
1: ஆமா, எங்க ரெண்டு பசங்களும்.
0: பரவாயில்லைங்களா, சூப்பருங்க, இப்படிதான் இருக்கணும். உங்க பேர் சொல்லுங்க. மத்த நேயர்களை சிரிக்க வைக்கிறதுக்கு இந்த கமெண்ட் சொல்றீங்க நீங்க,
2: இல்லைங்க உண்மையிலேயே உங்க நிகழ்ச்சி பார்த்தோம்னா சிரிப்பு தானா வந்துருங்க.
0: வந்துருது.
2: எப்படி சிரிக்க வச்சுறீங்க?
0: இவெல்லாம் எப்படி பேசுறான் அப்படி மாதிரி?
2: நீங்க சூப்பரா நிகழ்ச்சி பண்றீங்க, சொல்ல மாட்டேங்க.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சென்னியப்பன் சார்.
2: புத்தகம் எங்க அப்பா தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாருங்க, நல்லா காமெடி பண்ணிட்டு இருப்பாருங்க.
0: பரவாயில்ல, ஸ்ட்ரிக்டா இல்லாம ஜாலியா இருக்கிற அப்பா இல்ல?
2: ஆமாங்க.
0: இப்பெல்லாம் ஓகே,
2: அவரு நல்லா காமெடி பண்ணிட்டு இருப்பாருங்க.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி.
2: பாத்தீங்களா
0: இல்லையா, இப்பெல்லாம் வந்து நிறைய அப்பாக்கள் ரொம்ப ஜாலி ஆகிட்டாங்க. முன்ன மாதிரிலாம் வந்து என்ன இது மார்க் எடுத்து வச்சிருக்கல, பரவாயில்ல இவ்வளோ மார்க் எடுத்து வச்சிருக்கேன், நானும் இவ்வளோ எடுத்ததில்லப்பா அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த ட்ரெண்ட் வந்து இப்போ வந்து பசங்க வந்து அப்பா கொஞ்சமாக திட்டுப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக நேச்சராக இருக்காங்க அப்பா பையன் அப்பா மகள் எல்லாமே. வணக்கம் வித் பார் தமிழ். வணக்கம்
3: சார். ராஜசேகர் சார்.
0: சொல்லுங்க ராஜசேகர் சார்.
3: சார் எனக்கு வாட்ஸ்அப் வசதி இல்லை, அதனால என்ன லைனில் வருவோம் சார், அப்போ போய்க்காதீங்க.
0: நான் எதுக்கு வச்சு போகிறேன் சார்?
3: தாய்மாமன் இப்ப இல்ல, அவரு எப்ப வந்தாலும் என் பேரு புல் பேர் ராஜசேகர், ராஜான்னு கூப்பிடுறது
0: நெஞ்சலன்னு பாட்டு போடுவாரா?
3: எம்மையா சிரிப்பு சிரிப்பா சார், சிரிக்க வச்சிருவா சார். இப்ப எல்லாம் நான் பண்ணதான் என்ன தாய்மாமன் பண்ணது, இப்ப என் பேரன் பேச்சு எல்லாருக்குமே சிரிக்க
0: வச்சிருந்தேன் சார். ஓகே, உங்களை சிரிக்க வச்ச நபர் வந்து உங்க தாய்மாமன்.
3: ஆமா சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி
3: சார்.
0: திருமணிசிலிருந்து அஸ்வினி நாகராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் அப்பா தான் சார், பேசினாலே வந்து பேசாமல் கூட சிரிச்சிருவாங்க சார், சும்மா அஸ்வினி அப்படின்னா சிரிக்கிறாங்க சார், எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரில. அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து எங்களை எப்பயுமே சிரிக்க வச்சுட்டே இருப்பார்னு சொல்லி திருமணிசை அஸ்வினி நாகராஜ். பரவாயில்ல, பல அக்கா அப்பாக்கள் வந்து நம்ம ஜாலியாக பசங்களை வந்து சிரிக்க வச்சுட்டுருக்கிறாங்கல்ல, ரொம்ப சூப்பரான விஷயம். பாட்டு வந்துட்டுருக்கு பேச்சுலர் படத்துலேருந்து பச்சைக்கலாம் பாட்டு, நவக்கரை நவீன் பிரபஞ்சன் இவங்களோட குரலில், ஜிவி பிரகாஷ்குமாரோடைய மியூசிக்கில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம். நவக்கரை நவீன் பிரபஞ்சம் அவருடைய வரிகளில். இது வித் பாரதி தமிழகம் 102.3.

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

0: கேட்டுருக்கோம் பூந்தண்டல் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சியில். அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க, பேசலாம் அப்படின்றதுக்குள்ள லைனில் வந்துட்டு டபார்னு ஓடிட்டாங்க. ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் வாழ்த்துக்கள் வணக்கம் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்
1: சார், அப்தாகிர் பேசுறேன்.
0: அப்தாகிர் நல்லா நல்லா சொல்லுங்க. அப்தாகிர் சார்,
1: எங்க புத்தி பையன் இருக்காரு சார், ரபீக் சார், நல்லா பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு சார், அவர் கூட இருக்கிறதே தெரியாது
0: ரபீக்.
1: அந்த அளவுக்கு நல்லா பொழுது போயிருந்தேன்
0: சார், பொழுது டைம் பாஸ் ஆயிரும். எங்க வெளியூர் போகணும்னா ரபீக்கை கூப்பிட்டு போட்டு போயிடலாம்.
1: கலகலன்னு இருப்பாருங்க சார்,
0: கலகலன்னு இருக்கும். ஓகே சூப்பர். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்
2: நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
2: அடையாளம் பட்ல இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார். சூப்பரா இருக்குது, கேட்டு நிகழ்ச்சிகளாம் அருமை
0: அருமை
2: சார். என் பொண்ணு என் மூஞ்ச பார்த்தா சிரிச்சு முகமா இருக்குது, சும்மா சிரிச்சு சிரிச்சு எனக்கு பேச்சு 7 பேர் போறாங்க சார். அந்த 7 பேர் நல்லா சிரிப்பு காட்டுறேன் சார்.
0: என்
2: பொண்ணு திருமிஸ் இருக்கிறா சார், பேச்சு அச்சித்தா
0: தங்க வயல் அங்க சார்ந்த சமூக ஆர்வலர் மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு சார். அவரோட பயணம் பண்ணும் போது 24 மணி நேரம் தொடர்ந்து, இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி தான் சார், கன்ஃபார்ம் தானே? ஆமா கன்ஃபார்ம். 24 மணி நேரம் அவர்கிட்ட போனோம்னு வச்சிங்கண்ணே, இந்த சிரிக்கிற தூங்குற நேரம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம், அப்படி தூங்குற நேரத்தை தவிர்த்து மிச்ச நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது வந்து சொன்னால் தான் தெரியும் டைம் இவ்வளோ டைம் ஆகி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து அவருடைய ஒவ்வொரு நகைச்சுவையும் வெறும் சிரிக்கிற மாதிரிலாம் இருக்காது, சிந்திக்கிற மாதிரியும் இருக்கும். அப்படி வந்து எங்களுடைய பயணம் வந்து இன்றைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. அது வந்து மாதவன் அவருக்கு நினைக்கும் போது அவரோட பேசும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக. 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா தூங்குற நேரம் தவிர மற்ற நேரம்லாம் அவர் கூட

இருக்கலாம், சரி போர் அடிக்குது கிளம்பலாம் சரி அப்படின்லாம் இருக்காது. அவர் பேசிட்டே இருக்கலாம், மாதவனா சரி நான் கிளம்பட்டோமா அப்படின்னு சொன்னால், கிளம்புறீங்களா என்ன அவ்வளோ சீக்கிரம், 5 மணி நேரம் தானே ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோன்னு சொல்லி அழகாக கமெண்ட் சொல்லியிருக்காரு. அப்புறம் உங்களுடைய ஷோ நல்லாயிருக்குன்னு சொல்லி தலைப்பு நல்லாயிருக்குன்னு போட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் கிளாப்ஸு கைத்தட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப அழகான நகைச்சுவை என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லாது மனித மனங்களை இணைக்கும் பாலம், மன அழுத்தத்தை குறைக்கும் மருமருந்து மற்றும் வாழ்வின் கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ள உதவும் ஒரு வடிகால் அப்படின்னு சொல்லி இந்த புக்கிலலாம் நம்ம படிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு புக்கில் படிக்கிற மாதிரி

0: நாளை இரவு 8:05 வார்த்தைகளால் மனங்களை வென்றவர், வரிகளால் உணர்வுகளை வடித்தவர். பிரபல பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்முகம். அவரது படைப்பு பயணம், சினிமா அனுபவங்கள் மற்றும் பல கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் பாடலாசிரியர். அவர்களுடன் ஒரு மனம் திறந்த சந்திப்பு. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இது மனங்களை இணைக்கும் இனிய அலைவரிசை.
1: நிமிஷம் ஆயிட்டு இருக்கு பூந்தடல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி கொடுத்துட்டோம். இனி நம்ம பூந்தடல பேசிட்டு இருந்த விஷயம், உங்களுடைய சுற்றத்துல வந்து உங்களை அதிகமா சிரிக்க வைக்கக்கூடிய அந்த நம்பர் யார் அப்படின்ட்டு தான் பேசிட்டு இருந்தோம். நிறைய நண்பர்கள் வந்து அப்பா, தம்பி, சித்தப்பா, நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபேஸ்புக்கில் வந்து பர்வத வருதுன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் கமெண்ட்டை விட்டான் பத்தியா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. கமெண்ட் அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது மறுபடியும் வந்துருச்சு. தம்பி வீட்டுக்கு போனால் வந்து எனக்கு வந்து ஒரே மகிழ்ச்சியாக ஜாலியாக இருக்குங்க. எப்பவுமே வந்து ஒருத்தங்க வீட்டுக்கு வந்து நம்ம விருந்துக்கு போகிறோம் அப்படின்னா போயிட்டு உடனே கிளம்பிடலாமா, 10-15 நிமிஷத்துக்கு மேலே அங்கே என்ன பேச போகிறோம் அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருப்போம்ல. சில வீடுகளுக்கு போகும்போது பசங்க ஒரு நாள் தங்கிட்டு வருவோமா, ரொம்பவும் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும்ல தம்பி வீட்டுக்கு போனால் அப்படின்ற மாதிரி.

என்னோடய தம்பி வீட்டுக்கு போனாவே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா தம்பி வந்து ஏதாவது சொல்லி நம்மளை வந்து சிரிக்க வச்சுருவாப்பில். அதனால் வந்து எனக்கு தம்பி வீட்டுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பர்வதவர்தினி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் லைக்ஸு கமெண்ட்ஸு வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்கீங்க. இந்த நேரத்தில் வித்பாரி தமிழ் 102.3 கேட்டிருக்க எல்லா நல்ல உங்களுக்கும் கால் பண்ணி பேசியிருப்பீங்க, பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, பேச முடியாதவங்க நினச்சிருப்பீங்க உங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு. அவங்களுக்கும் வித்பாரி தமிழ் 102.3 கேட்டிருக்க எல்லாத்துக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகளோட எங்கேயும் போயிட போகிறதில்ல. அப்படியே தொடர்ச்சியாக வந்து ஷோலாம் முடிச்சுட்டு 8:05 உங்களை நீ கூறினால இன்னொரு தலைப்போட வந்து சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டுருக்கணும் வித்பாரி தமிழ் 102.3. இந்த நேரத்தில் பூந்தன்றில் பேசிட்டு இருந்தீங்க. நான் உங்கள் நண்பன் உங்களிடம் அர்ஜே ஆனந்தி தான். இது வித்பாரி தமிழ் 102.3 மனங்களின் முழுமையான டம்டம் கொண்டாட். நிகழ்ச்சியில் நிறைவு போடலாம். மாவீரன் கெட்டு படத்திற்காக இளந்தாரி பாடல் இமானவருடைய இசையில் ஸ்ரீநிதி மிஸ்ரா உங்களோட குரலில் யுகபாரதி வரிகளில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திரங்கள்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:30. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நினைக்கிறோம். இப்பொழுது கேட்கலாம்
2: பக்தி மாலை.

அகத்தியர் திரைப்படத்திற்காக டிஆர் மகாலிங்கம் பாடிய பாடலை கேட்டோம். வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை.

கேட்ட பாடல் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்தில் இருந்த கேஜே யேசுதாஸ் பாடியது. தெய்வீக கானங்களோடு வரம்பரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை.

யாரு கோயில்

வடைமாலை என்ற திரைப்படத்திற்காக டாக்டர் சிர்கள் எஸ் கோவிந்தராஜன், விஜயராமணி குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். தெய்வீக கானங்களோடு வலம்பெற நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை. அடுத்து மலரும் பாடல்

நேஷ்லி சிவகவி இந்த திரைப்படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடலை கேட்டோம். பலம்பர நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை

கேட்ட பாடல் ஹரிதாஸ். இந்த திரைப்படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடல். வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை தரும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

சரணம் ஐயப்பா திரைப்படத்திலிருந்து கேஜி யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டோம். வலம் வர நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

வெள்ளியனூர் மாதா இந்த திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சுஜாதா பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை விளம்பர நாம் கேட்டது பக்தி மாலை. இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது மாநில செய்திகள்.

அவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் அம்சக

0: இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகிய அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் நாட்டின் எப்பகுதியிலும் பற்றாக்குறை எழவில்லை என்றும் தெரிவித்தார். சமையல் எரிவாயுவுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும் ஓடிபி அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 800,000 புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43,00,000 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் 19,00,000 டன் வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆய்வு செய்தார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்கவும் எல்லைகளை நிர்ணயம் செய்து அளவீடு செய்யவும் வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்டா போட்டே ஆகும். உங்க வெப்சைட்ல நீங்க டிரான்ஸ்பரண்டா போட்டீங்களா அப்படிங்கறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகன்களின் மகள்களினுடைய வாழ்வு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கறத டிரான்ஸ்பரண்டா போட சொல்லி நான் உத்தரவு போட்டுட்டேன். அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ளுங்க. ஒரே பணியிடத்திற்கு 2க்கும் அதிகமான ஆசிரியர்கள் வந்து தேர்வாகிற பொழுது அவங்கல யாரு யாரு எந்த அடிப்படை அவங்களுடைய டிகிரி அவர்களினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதன்படி விரைந்து முடிவு எடுத்து விரைந்து அந்த பணியிடங்கள் நிரப்பணும். இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர் ஒரு ரேஷியோ, அந்த ரேஷியோ சரி செய்யப்பட்டாலே இந்த பிரச்சனை சரியும். அதற்கான முயற்சியும் செய்து கொண்டோம்.
0: தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியில் இருந்த திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது. மேலும் இந்த தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் மீதமுள்ள பகுதிகளிலும், மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளிலும், லட்சத்தீவு, கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சேலம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் கலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான மத்திய அரசின் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையால் அனைத்து சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் கிடைப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: வந்து வாணிம்படியில் வந்து மருத்துவத்திற்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைசா வந்து பில்டிங் இல்லாத இப்போ வந்து புதிய பில்டிங் கட்டி 6 அடுக்கு பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. அதனால் வந்து பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் யூஸாக இருக்குது. ரொம்ப சிறப்பாகவும் செயல்படுறாங்க. மருத்துவரும் ரொம்ப ஒத்துழைப்பாக பொதுமக்களுக்கு நல்ல மருத்துவம் வந்து செயல்படுறாங்க.
3: இந்த வாணிம்படியில் தான் 63 வருஷம் ஆகுதுருந்து. இதுவரைக்கும் சிறிய ஹாஸ்பிட்டலாக இருந்தது. இப்போ அரசு மருத்துவமனை, உயர்ந்த மருத்துவமனை 6 அடி பில்டிங் கட்டப்பட்டு வாணிம்படியில் உள்ள அனைத்து நோயாளிகளும் இதில் பயன்பெற்று மிக சிறந்த மருத்துவமனையாக செயல்படுகிறது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் கரிக்களவாக்கம் ஊராட்சியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன கட்டிடத்திற்கு ஆட்சியர் திருமதி கவிதா அடிக்கல் நாட்டினார். மயிலாடுதுறையில் உள்ள தேசிய துவக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று ஆய்வு செய்தார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக திருமதி துர்காமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையத்தில் மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டம் நெடுவாசல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உதவி ஆணையர் திருமதி சிவக்கொழுந்து ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் ஜிங் காங், ஆரோன் சாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீராங்கனைகளுக்கான தரவரிசை பட்டியலின் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் 6:40. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. இப்பொழுது கேட்கலாம் என் விருப்பம். இனிமையான பாடல்களோடு, இதமான இசையோடும் பலம் பல இருப்பது என் விருப்பமான பாடல்கள் நிகழ்ச்சி தரும் முதல்

கேட்ட பாடல் தங்கத்திலே வைரம். இந்த திரைப்படத்திற்காக கே ஜி யேசுதாஸ் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அது. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என் விருப்பமான பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

காற்று நிலை வரும் கீதம். இந்த திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். வலம்பர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என் விருப்பம். அடுத்து மலரும் பாடல்

பூந்தளிர் இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது என் விருப்பம்.

0: பத்ரகாளி திரைப்படத்திற்காக பி சுசீலா கேஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டோம். அடுத்து மலரும் பாடல்தான் என்ன கேட்போம் நேயர்களை. அதற்கு முன்னதாக
1: நான் ஜாகவா தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எப்பம்.
2: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02. என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
3: வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
4: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
3: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
4: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
3: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.

0: எஃப்எம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:30. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.
3: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரிக்கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் 9 தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த

0: கொலைகளை பதிவு செய்தோம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: என் பேர் வள்ளிநாயகம், மேலப்புத்தநேரில இருந்து வரேன்.
1: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா, அந்த அனுபவங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா?
2: கேட்டிருக்கேன், முன்னாடி வந்து அது மட்டும்தான் இருந்தது, அதனால கேட்டிருக்கேன். அதில் உள்ள நிகழ்ச்சிகள்லாம் நல்லாயிருக்கும். அதை பார்த்தே டைம் பார்த்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு புறப்பட்டு போகிறதெல்லாம் உண்டு. அதில் வர நிகழ்ச்சிகளை பார்த்து டயத்தை கணக்கு பண்ணி போன அனுபவம் உண்டு.
1: உங்கள் வீட்டில் யார் அதிகமாக ரேடியோ கேட்பாங்க? இல்லை இவங்க மூலமாக தான் நான் ரேடியோ கேட்டேன் அப்படின்னா யார் சொல்லுங்க?
2: அது அப்பா கேட்பாங்க, அப்பா நாங்கள் எல்லோரும் வீட்டோட கேட்போம்.
1: நீங்க ரேடியோல என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப விரும்பிக்கிப்பீங்க? சில பேர் பாடல்கள் கேட்பாங்க, சில பேர் செய்திகள் கேட்பாங்க, சில பேர் நாடகம் கேட்பாங்க, திரைப்படத்தோட ஒளிச்சித்திரம்லாம் கொடுப்பாங்க. நீங்க அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சிகள் கேட்ட ஞாபகம் இருக்கு?
2: பாடல்கள் கேட்போம், செய்தி கேட்போம், ஏன்னா அதுதான் டைம் இருக்கும். அது ஸ்கூலுக்கு போயிடுவோம், பிறகு வந்துடுவோம். ஒளிச்சித்திரம் வந்து எப்போமாவது ஒரு கேட்குறேன்.
1: அந்த காலத்தில் பெரிய ஒரு டிரான்சிஸ்டர் வச்சு அதில் வந்து திருக்கி திருக்கி கரெக்டாக சிக்னல் கிடைக்கிற மாதிரி ஆண்டனாலாம் வச்சு ரேடியோ கேட்ட அனுபவம் இருக்கா?
2: இல்லை, அதை டியூன் பண்ணி தாங்க.
1: உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து கேட்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேட்டிருக்கீங்களா, இல்லை அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோட ஒன்றா சேர்ந்து ரேடியோ கேட்கு?
2: அது செய்தி கேட்க இந்த முக்கியமான இதுக்கெல்லாம் செய்தி கேட்க வந்து கேட்பாங்க.
1: நான் செய்தி கேட்குற நேரம்னா எல்லாரும் அந்த இடத்துல ஆஜராகி கேட்டுருவீங்க.
2: அது கிராமத்தில் வந்து எல்லாம் ஒன்றுமே இருக்கிறது தானே, அதனால
1: ரேடியோவில் கேட்ட ஒரு மறக்க முடியாத பாட்டுன்னா நீங்கள் சொல்லுவீங்க? நிறைய பாட்டு கேட்டுருப்பீங்க. உங்களுக்கு பழைய பாடல்கள் கேட்க பிடிக்குமா, இல்லை புது பாடல்கள், இடைக்கால பாடல்கள், 80s?
2: அது போடுற பாட்டு நிறைய பாட்டு கேட்டுருக்கோம்.
1: இல்லை சில பேர் என்னைக்காவது வர்றவங்க, அண்ணே ஒரு பாட்டு போடுங்க, ரேடியோ ஆன் பண்ணுங்க அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா?
2: அது கேட்டிருக்காங்க.
1: அப்போ கேட்கும்போது நீங்கள் பாட்டு வைப்பீங்க?
2: அது லாங் ஜவாரி எங்கேயும் போனால் பாட்டு கேட்டுக்கிட்டு போவோம்.
1: அந்த காலத்தில் அந்த பெரிய டிரான்சிஸ்டர் பெட்டியில் ரேடியோ கேட்கறதுக்கும் இப்போ ரேடியோ வந்து கையடக்கமாக குட்டியாகவே வந்துருச்சு. ஆமாம், ஃபோனில் கூட இப்போ நமக்கு ரேடியோலாம் கேட்க முடியுது. அந்த அனுபவமும் இந்த இப்போ பாட்டு கேட்குற அனுபவமும் எப்படி இருக்கு?
2: அது அப்போது வந்து இந்த வாழ்வுன்னு சொல்கிற மாதிரி அந்த அந்த ரேடியோ இருந்தது. அதை விட இப்போ வந்து தொழில்நுட்பம் கூடிட்டு தெளிவாக கேட்குது.
1: எங்கே போனாலும் அந்த ரேடியோ கையெடுத்துக்கிட்டு போயிடலாம்.
2: அப்போது வந்து அது வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், தூக்கிட்டு போக முடியாது. அது பெரிய பெரிய வாழ்வு உள்ள ரேடியோவாக இருந்துச்சு. அது நல்லா கேட்போம், நல்லா இருந்துச்சு கேட்க.
1: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
2: நமக்கு நிறைய அதில் நிகழ்ச்சி கேட்டுறது தென்கட்சி கோ சுவாமிநாதன்களை தான் அதிகமாக கேட்டிருக்கேன்.
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வரீங்க?
3: தர்மா, பெருமாள்புரம்.
1: நீங்கள் ரேடியோ கேட்பீங்களா?
3: ரேடியோ கேட்டிருக்கிறேன், ட்ராவலில் அதை மாதிரி கேட்டிருக்கிறேன், வேறு ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேட்டிருக்கேன். வீட்டில் மோஸ்ட்லி கேட்டது கிடையாது. வண்டி வச்சுருக்கனால, வெஹிக்கிள் இருக்கனால வெஹிக்கிளில் செட்டில் கேட்குறது இல்லை. வீட்டில் வந்து கேட்டிருக்கேன்னா முன்னாடி எப்படின்னா பிஸ்னஸ் ரீதியாக முன்னாடி இருக்கும்போது செட்டு வச்சுருந்தோம், அப்படி கேட்டிருக்கிறேன்.
1: ரேடியோவில் பாடல்கள் தவிர்த்து வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க?
3: பாட்டு கேட்கறது அதை மாதிரி கேட்டிருக்கிறேன். நம்ம ஒரு தான் கால் பண்ணது கிடையாது, கேட்டிருக்கிறேன்.
1: என்னைக்காவது நானும் அந்த ரேடியோவில் ஃபோன் பண்ணி பேசணும், இல்லை பாட்டு கேட்கணும் அப்படி ஏதாவது இருக்கா?
3: அப்போ வந்துட்டு கால் பண்ணியிருக்கிறோம், அப்போ வந்து ஒர்க் பெருசாக கிடையாது. இப்போ நம்ம நம்மளும் கால் பண்ணி பேசணும், நம்ம பேசுகிறதும் அதில் கேட்கும் அப்படின்னு நினச்சிருக்கிறோம்ல, அதனால அப்போ வந்து ஃபோன் அடிச்சிருக்கோம்.
1: சரி, ஒரு பாட்டு கேட்கும் போதே அந்த மியூசிக் வரும்போதே இந்த பாட்டு தான் அப்படின்னு நீங்கள் டக்குனு கண்டுபிடிச்சி கூட சேர்ந்து பாடலாம் செஞ்சுருக்கீங்களா?
3: பாடி இருக்கிறோன்னா அது இப்போ நீங்கள் சடனாக கேட்டால் ஒன்றும் சொல்ல வராது. இல்லை பாடி இருக்கிறோம், ஒரு மியூசிக் வரும், நம்ம அந்த பாட்டு தான் அப்படின்னு அது எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து பாடுறதா, அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்குமே. இன்னொன்று என்னென்ன குறிப்பிட்ட டைம் வச்சிருப்பாங்க, இந்த டயத்தில் இந்த பாட்டு ஓடணும்லாம் இருக்கும்.
1: இல்லை இதெல்லாம் ரேடியோலலாம் நிகழ்ச்சிகள்லாம் கொடுப்பாங்கன்னு ஒரு ஐடியா ஏதாவது உங்களுக்கு இருக்கும்? இங்கெல்லாம் ரேடியோவில் போகுது.
3: நான் தான் சொல்கிறேன், முன்னாடி நான் அதை பார்த்துருக்கிறேன், அந்த ப்ரோக்ராம், இந்த காமெடி ஷோ, இந்த ஃபோன் அடித்து எனக்கு இந்த பாட்டு வேணும், எனக்கு இவங்களை பிடிக்கும், அவங்களை பிடிக்கும், அது இதுன்னு ஓடும். அதெல்லாம் முன்னாடி கேட்டிருக்கிறேன், இந்த அனுபவங்கள் முன்னாடி உள்ள அனுபவங்கள் தான் எனக்கு
1: இருக்கு. சரி, ஒரே வரியில் ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னா அந்த பேரை கேட்ட உடனே என்ன ஞாபகம் வருது?
3: என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னென்னா, ஓல்டு மெமரிஸ் தான், என்னோட சின்ன வயசு மெமரிஸ் தான் வரும்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: என் பேர் அமுதா, பழங்குட்டை. எனக்கு என்னுடைய சொந்த ஊர் கொலசேரிப்பட்டினம்.
0: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா?
1: ஆமா, சின்ன வயசுல கேட்டிருக்கேன். எங்க அப்பா நியூஸ் கேட்டே இருப்பாங்க. அதனால கரெக்டா 12:40 ஆகாஷ்வாணின்னு சொல்லி நியூஸ் ஆரம்பிப்பாங்க. ஒரு மேடம் ஆரம்பிப்பாங்க. அதனால அது எங்க அப்பா 24 மணி நேரம் எங்க அப்பா கையில ரேடியோ வச்சுட்டே தான் அலைவாங்க. சாப்பிடும் போது பக்கத்துல அந்த இதை ரேடியோ வச்சுட்டு அதுல கேட்டுட்டு இருப்பாங்க.
0: உங்க அப்பா செய்திகள் விரும்பி கேட்பாங்க, நீங்க என்ன விரும்பி கேட்பீங்க?
1: நாங்களும் சின்ன பிள்ளைல நம்ம கதை சொல்லுவாங்க, அதுல அதை கேட்டிருக்கேன். அது மாதிரி சினிமா பாடல்கள், அப்போ உள்ள ஃபேமஸான பாடல்கள் அதெல்லாம் கேட்போம். எங்க அண்ணன் நாங்களாம் சண்டை போட்டு அதை கேட்டுட்டு இருப்போம். நிறைய வந்துட்டு அப்போ வந்து அது மட்டும்தானே, அதனால நாங்கள் அதை ரொம்ப விருப்பமாக கேட்டிருக்கேன். காலையில் சாமி போட்டு அப்பா வைப்பாங்க, அதெல்லாம் கேட்டிருக்கோம். அப்புறம் நியூஸ் தான் அவங்க வச்சுட்டே இருப்பாங்க, டிரான்சிஸ்டர். அதனால் அவங்க அதை தூக்கிட்டே அலைவாங்க. அப்போ பாடல் கதைகள் சின்ன பிள்ளைகளுக்கு உண்டான ப்ரோக்ராம்லாம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அது போடுறதுக்கு நாம் வேணுமா, எங்கள் அண்ணன் அவன் சினிமா பாடல் பார்க்கணுமா, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்றுக்கும் விரும்பி இருக்கணும்.
0: அந்த காலத்தில் ரேடியோ கேட்டதுக்கும் இப்போவும் எஃப்எம் ரேடியோ இருக்குது. இப்போ எல்லோரும் மொபைல்லையும் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
1: எப்பமா அது இது கதைகள் கேட்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து.
0: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
1: ஆகாஷ்வாணின்னு சொல்லி அந்த நியூஸ் ஆரம்பிக்கும் போது சந்தோஷ் நாராயண சுவாமியா டோனே, அது ஒரு தோரணை அந்த மாதிரி இருக்கும். அதுதான் ஞாபகம் வருது எனக்கு.
0: வணக்கம், நாங்கள் ஆல் இண்டியா ரேடியோலேருந்து வரோம். எங்கேருந்து வர்றீங்க? ஆல் இண்டியா ரேடியோ நீங்கள் கேட்ட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? அந்த நினைவுகளை எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா?
2: திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். நான் ஆல் இந்தியா ரேடியோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போதைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்.
0: எந்த நேரத்துலலாம் நீங்கள் ரேடியோ கேட்டிருக்கீங்க?
2: வீட்டில் எல்லாருமே, எங்கள் குடும்பத்தில் எல்லா ஆட்களுமே ரேடியோ கேட்போம். எல்லா நிகழ்ச்சியும் குடும்பமான வரை கேட்போம். வேலை எல்லா நேரம் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் வானொலி நிகழ்ச்சி தான் நாங்கள் கேட்டுட்ருப்போம்.
0: ரேடியோவில் பாடல்கள் தவிர்த்து வேறு என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
2: நிறைய நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். இப்போ உள்ள காலங்களில் கொஞ்சம் திரைக்கதைகள், திரை இசை, சினிமா பாட்டுகள் அதெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருப்போம். நிறைய நிகழ்ச்சிகளும் கேட்டிருக்கோம்.
0: தேங்க்யூ சார். சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், இந்த ஊர்லேருந்து வர. ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? அந்த ஆல் இண்டியா ரேடியோ கேட்ட நினைவுகள், அந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா?
3: என் பேர் ஜெயராஜ். என்னுடைய சொந்த ஊர் வந்து புளியம்பட்டி பக்கத்தில் அக்காலிக்க முடியுங்க, சிறிய வில்லேஜ். அங்கே வந்து மேக்ஸிமம் இந்த நியூஸ் தான் நாங்கள் கேட்குறோம்.
0: நீங்கள் எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிங்க? சின்ன வயசில் கேட்டீங்கன்னு சொன்னீங்க.
3: நான் 6 படிக்கும் போது நினைக்கிறேன், அப்போ வந்து கேட்டுட்ருக்கோம். இல்லை, செய்தி மட்டும்தான், மேக்ஸிமம் செய்தி மட்டும் தான் கேட்போம். வேறு சினிமா பாடலாம் நாங்கள் எதுவும் விரும்பி கேட்க மாட்டோம். எல்லா சேனலில் அந்த உழவர் உலகமாக அது விரும்பி கேட்போம். கிராமனாலும் அதையும் விரும்பி கேட்போம். இல்லை, வேற எதுவும் கேட்க மாட்டோம். இந்த இதுதான்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: சீனிவாசன்ல குடியிருக்கேன், திருநெல்வேலி.
0: எந்த வயசுல இருந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சீங்க?
4: 61-62 இருக்கும்.
0: டிவி வர்றதுக்கு முன்னாடி எல்லார் வீட்லயும் ரேடியோ தான் கேட்டிருந்திருப்போம். செய்திகள் எல்லாமே நம்ம அதுல தான் கேட்டிருந்திருப்போம். அந்த காலத்துல எல்லாம் செய்திகள்லாம் கேட்கணும் அப்படின்னால ரேடியோ தான் கேட்டிருக்கோம்.
4: ஆமா, எல்லா நியூஸும் அதான் நியூஸ், அதான் தெரியும். பேப்பர் கூட அப்புறம் ஜாஸ்தி வாங்குறது கிடையாது. நியூஸ் அதான் அப்போ அதில் போடுறப்போ கேட்போம். மற்ற படங்கள் எல்லா பாட்டு

0: வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க, என்ன பண்ணுறீங்க?
1: என் பேர் என் முருகன், முத்தாலாங்குறிச்சி. டெய்லரிங் ஷாப் வேலை வாங்க.
0: வானொலிலாம் கேட்டிருக்கீங்களா?
1: கண்டிப்பாக கேட்போம் கேட்டிருக்கோங்க, அடிக்கடி கேட்போம்.
0: என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் கேட்டிருக்கிறீங்க?
1: சாயங்காலம் மெயினாக செய்தி வாசிப்பாங்க, பக்தி பாடல் போடுவாங்க, அதெல்லாம் கேட்போம்.
0: இப்போ கேட்க ஆரம்பிச்சிங்க?
1: 6-7 வயசில் வந்து அப்போ டிவிலாம் கிடையாது, வானொலி பாட்டு கேட்கக்காண்டியே இத்தனை மணிக்கு பழைய பாடல் போடுவாங்க அப்படின்னு அதுக்காண்டியே நாங்கள் வெயிட் பண்ணுவோம்.
0: வீட்லேயே ரேடியோ வந்து எதில் நீங்கள் ரேடியோ கேட்டிருக்கீங்க? முந்தி வந்து பெருசாக அதுக்குன்னு ஒரு ரேடியோ வச்சுருப்பாங்களே வீட்டில், அந்த மாதிரி
1: மரக்கட்டை இது மாதிரி இருக்குமா? வானொலி ரேடியோ, அதில் தான் கேட்போங்க. செய்தி எல்லாமே கலந்து வர்றதுனால கண்டிப்பாக கொஞ்சம் கேட்க நல்லாயிருக்கும். நாட்டு நடப்பு செய்திகள் சொல்லுவாங்க, அடுத்த பழைய பாடல் மெனக்கட்டு 6 மணிக்கு மேலே கண்டிப்பாக வைப்பாங்க, கேட்போம்.
0: மற்றவங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் ரேடியோ கேட்டிருக்காங்களா?
1: நாங்கள் வந்து அந்த டைம் டிவிலாம் கிடையாது கிராமத்தில், ரேடியோ கேட்காண்டி ஒரு வீட்டில் 2 வீட்டில் இருக்கோம். பாட்டு கேட்கக்காண்டியே நாங்கள் போய் அங்கே இருப்போங்க. விருப்பம் பாடல் மத்தியானம் போடாங்க, அது கேட்போம்.
0: ஆல் இண்டியா ரேடியோ சொன்னோன்னே டக்குன்னு உங்கள் ஞாபகத்துக்கு வருது?
1: யாவது வர்றதுன்னா செய்தியில் தான் மெயினும், செய்தி. அப்புறம் வந்து சாயங்காலம் வந்து பாடல் போடுவாங்க, பக்தி பாடல் போடுவாங்க, அது கண்டிப்பாக கேட்போம். சாயங்காலம் 5 மணிக்கு மேலே அதான் வைப்போம்.
2: 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
3: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
4: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து, எண்ணம், தொகுப்பு சிவானந்த கிருஷ்ணன்.
5: தொடர்வது தமிழில் செய்திகள்.
6: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள். வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு துறையில் ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பிராந்திய அளவில் ராணுவ அதிகாரிகள் விரைந்து முடிவெடுக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆண்டுக்கு 125,000 கோடி ரூபாய் வரையிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கொள்கை முடிவு மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டவும், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் ராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கும், சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாட்டிற்கும் வழிவகை ஏற்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியாவின் வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உலகளாவிய வணிக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய

0: அவர் பல்வேறு நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டதற்கு பாராட்டு தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்கள் திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூறிய அவர், அரசின் ஆய்வகங்கள் மூலம் இதனை உறுதி செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்தார். அரசு கட்டிடங்களில் மேற்கூரை சூரிய மின்சக்தி உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜோஷி, மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறை அதிகாரிகளுடன் இதற்கான பணிகள் குறித்து ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ளார். இப்பணியில் 80% இலக்கு எட்டப்பட்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 53,000 மேற்பட்ட அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 885 MW மின் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். சூரிய மின்சக்தி கட்டமைப்புகளை விரைவாக முடிக்கப்படுவதை கண்காணிப்பதற்கு தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனை தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பயனாளிகளின் நலனுக்காக ஒவ்வொரு அமைச்சகமும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். வரும் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறிய அவர், வறுமையை ஒழித்து அனைவருக்கும் குடிநீர், மின்சாரம், உணவு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். விமான எரிபொருள் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசின் 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தடையற்ற விமான போக்குவரத்திற்கு உதவிடும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தில் உள்ள இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் காரணமாக எழுந்துள்ள எரிபொருள் பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் தடையற்ற விமான போக்குவரத்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிதி ஒதுக்கீடு காரணமாக விமான எரிபொருள் விலை கட்டுக்கடங்காமல் உயர்வது தடுக்கப்படும் என்றும் அவற்றின் விலை நிலையாக பராமரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் எஃகு உற்பத்தி ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதாக எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 1,42,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 2.9% கூடுதல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதத்தில் இதன் நுகர்வு 9% கூடுதலாக இருந்ததாகவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் எஃகு இறக்குமதி 6,90,000 டன்னாகவும் ஏற்றுமதி 5,10,000 டன்னாகவும் இருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி தெரிவித்துள்ளார். காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில காவல்துறை நடத்திய சிறப்பு சோதனையில் 782 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவிய அவர்கள் அனைவரும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இவர்களுக்கு அடைக்கலம் மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கியவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்ஷ் சங்கவி கூறினார். தேசிய மின் ஆளுமை விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டது. மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு பிரிவுகளில் 17 விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் ஆளுமையில் சிறப்பாக செயல்பட்டதற்கு 10 தங்கப்பதக்கங்களும் 6 வெள்ளிப்பதக்கங்களும் 1 ஜூரி விருதும் வழங்கப்பட உள்ளன. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் நடைபெற உள்ள 29வது தேசிய மின் ஆளுமை மாநாட்டில் இந்த விருதுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கப்பதக்கம் வென்ற அரசு துறைக்கு தலா 10,00,000 ரூபாயும் கோப்ப

0: மற்றும் சான்றிதழும் வெள்ளிப்பதக்கம் வெல்லும் துறைக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு துறைகள், மாநில அரசு துறைகள், கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள் ஆகியவை மின் ஆளுமை விருதுக்கு தகுதி பெற்றுள்ளன. அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் மத்திய அரசு பணிகள் தேர்வாணையம் UPSC முக அடையாள சரிபார்ப்பு நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வுகள், இந்திய வனப்பணிகள் முதற்கட்ட தேர்வுகளில் முக அடையாள சரிபார்ப்பு பணி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதாகவும் UPSC தெரிவித்துள்ளது. தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் போது அளித்த புகைப்படத்தை கைபேசி உதவியுடன் சரிபார்க்கும் நடைமுறை பின்பற்றப்பட்டதாக ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். தேசிய மின் ஆளுமை பிரிவு இதற்கான தொழில்நுட்பத்தை தயாரித்ததாகவும் அவர் கூறினார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 20 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தீயணைப்பு வீரர்கள் தீயை விரைந்து கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு காந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அவர்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அறிவித்துள்ளார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த சுகாதாரத்துறை அமைச்சர் திரு லிஷாந்த் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள காவலர் தேர்வை 29 லட்சம் பேர் எழுதவுள்ளனர். தேர்விற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தேர்வு மையங்களுக்கு செல்வோர் குறைந்த கட்டணத்தில் பேருந்தில் பயணம் மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்தார். தேர்வு மையங்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்கவும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தேர்வு தொடர்பாக சமூக வலைதளத்தில் பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்திலும் பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறினார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடத்திற்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் திரைப்பட பாடல் ஒன்று.

கேட்டது நான் வாழ வைப்பேன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடல். இதுவரை வரும்வர் நாம் கேட்டது திரைகானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 7:30. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள அரவிந்தன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற சொலவடைக்கு உதாரண புருஷர்களா வாழ்ந்தவர்கள் நாம. ஆனா இப்போ எல்லாமே தலையிழா மாறி போயிடுச்சு. மேலை நாட்டு கலாச்சாரம் என்ற பேர்ல அவர்கள் பயன்படுத்துற உணவு வகைகளை, உணவு பண்டங்களை நாமளும் பின்பற்ற ஆரம்பிச்சோம், சாப்பிட துவங்கினோம். ஒன்னு புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு நாட்டின் தட்ப வெப்பநிலை வேறுபட்டிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்க உணவு பழக்க வழக்கம் இருந்துகிட்டு இருக்கு. குளிர் பிரதேசத்துல சாப்பிடுறத கொண்டாந்து நம்ம நாடு மாதிரி வெயில் பிரதேசத்துல சாப்பிட முடியுமா? சாப்பிடலாம், ஆனா அதன் பலா பலன்களை அனுபவிக்கணும். அதே போல நாமெல்லாம் ஒரு நாளைக்கு 3 முறை அல்லது 3 வேளை சாப்பிடும் பழக்கம் வச்சிருக்கிறோம். சில பேர் 2 வேளை சாப்பிடுறாங்க. சாப்பாட்டுக்கு பஞ்சம் என்பது நம்ம நாட்டுல முன்னொரு காலத்துல இருந்தது, ஆனா இப்போ இல்ல. நம்ம கிட்ட அபரிமிதமான உணவு தானியங்கள் இருப்புல இருக்கு. ரவீந்தன், இதற்கு நமது உழவர் நண்பர்களுக்கும் விவசாய ஆராய்ச்சியாளர்களுக்கும் நன்றி சொல்லணும். எப்படி உணவு என்பது நமது அடிப்படை தேவையோ, அதே போல உழைப்பும் அவசியம். உழைப்பும் உணவும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது. ஆனா உழைப்பு என்பது பொருள் சேர்ப்பதற்காக மட்டும்தான் எப்போ மாறியதோ, அப்போதிருந்தே உழைப்புக்கும் உணவுக்கும்

0: இருந்த தொடர் சங்கிலி அறுபட தொடங்கியது. இதன் காரணமா ஆரோக்கியத்துக்கு கேடு வந்துச்சு. எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடுக்க தயார், உடனே நமக்கு தேவையான ஆரோக்கியத்தை யாராவது கொடுப்பார்களா, சொல்லி தருவார்களா, எங்கிருந்தாவது நமக்கு உதவிகள் வருமான்னு கேட்டா என்ன பதில் கிடைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நொறுங்க தின்றால் 100 வயது, இந்த ஒற்றை வரிதான் ஆரோக்கியத்தின் சூட்சமம். இது வாழ்க்கையின் ஆணி வேர். சாப்பிட்றதுக்காக வாழ்கிறோமா அல்லது வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோமான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கணும். மனிதனின் வாழ்வும் உடல் நலனும் உணவில் தான் துவங்குகிறது. நமது சமையல்ல பல முறைகள் இருக்கு. அவிப்பது, வறுப்பது, பொரிப்பது, பொங்குவது, காய்ச்சுவது என விதவிதமா உணவை பண்படுத்துற வேலைய இன்னைக்கும் நாம கடைபிடிச்சுக்கிட்டு வர்றோம். இம்முறைகள்ல காய்ச்சும் முறையில் தயாரிக்கப்பட்டு உடல் வலிமைக்கு பெரும் பங்கை வகிக்கிற ஓர் உணவு கஞ்சி. அரவிந்தன், நம் ஆட்கள் கஞ்சி குடிச்சேன்னு சொன்னா என்ன உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க. அப்படி அல்ல, எளிதில் ஜீரணமாக கூடியது கஞ்சி, உடலுக்கு பேராற்றல் தரக்கூடியது கஞ்சி. வயதில் மூத்தோர், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், விளையாட்டு வீரர்கள், உடல் நலம் இல்லாதவர்கள், உடல் பெருத்தவர்கள் என அனைவருக்கும் ஏற்ற உணவு கஞ்சி. அதுவும் நமது பாரம்பரிய அரிசிகளில் வெறும் உமியை மட்டும் நீக்கிவிட்டு கஞ்சி தயார் பண்ணி குடிச்சோம்னா உடலும் மனமும் தெம்பு பெறும். அரிசி கஞ்சி, ஓட்ஸ் கஞ்சி, கம்மங்கூழ், கேவுரு கூழ் இவற்றை நமது அன்றாட உணவுல அல்லது ஏதாவது ஒரு வேளைக்கு உணவா எடுத்துக்கிட்டா அவ்வளவு நல்லது. இப்போ சத்துமாவு கஞ்சின்னு தயார் பண்ணி விற்கிறாங்க, அதையும் வாங்கி குடிக்கிறோம். எது நல்லது, எது வேண்டியது, எதை எப்போ எப்படி சாப்பிடணுங்கிறத நம்ம வீட்டில் இருக்கோம் பெரியவங்க கிட்ட கேளுங்க. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.

0: நேரம் 7:35. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்
1: தாளம் தந்த இதயங்கள் நினைவில் நிற்குமே. காற்றில் தவழ்ந்து கனிந்து நெஞ்சில் புதைந்ததே ஒரு பாடல்.
2: பாட்டும் பயணமும்
0: இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இது பாட்டும் பயணமும். ஆம்னியர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஊர்கோலமாய் பயணிக்க இருப்பது இனிய பாடல்களோடு.

0: பயணம் என்றாலே அனைவருக்குமே மிகவும் பிடித்தமான ஒன்று. அதுவும் இனிமையான பாடல்களோடு பயணம் செய்யும் பொழுது அது தனி சுகம்தான், இல்லையா நேயர்களே? அப்படித்தானே இப்பொழுது ஒரு பயணம். சின்ன தம்பி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சொன்னலத்தா பாடிய பாடலை கேட்டோம். அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம் நேயர்களே. அதற்கு முன்னதாக,
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வாணிரல் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல ரீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா,
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தில் உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3. வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
1: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
2: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்ன பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
1: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
3: இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் நின்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது பாட்டும் பயணமும், இனிமையான பாடல்களோடு ஒரு பயணமாக அடுத்து மலரும் பாடல் இது.

அக்கறை பச்சை இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்லா ஈஸ்வரி பாடிய பாடலை கேட்டோம். உலவரடாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டும் பயணமும். அடுத்து மலரும் பாடல்

நேற்றை நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் உத்தமன் இந்த திரைப்படத்திற்காக வலம்புரை கேட்டு ரசித்தோம். பாடலை பாடியிருந்தார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. அடுத்து மலரும் பாடல் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக நேர்கள் பதிவுகளை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் அளித்த பாடல்கள் அருமை சூப்பர் மேடம் அப்படின்னு அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் பதிவு பண்ணியிருக்காங்க. திருமலை எஸ்பினி நாகராஜ், ஆட்டம் பாட்டம் பண்டாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு இதுவரை கேட்டிடாத பாடல்கள் மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரபாகரன், மாலை பொழுதில் மனதமைக்கும் பாடல்களின் கேள்விகளோடு வளம் வரும் நிகழ்ச்சி எங்களுக்கு ஒரு சிறந்த கொண்டாட்டமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சோமசுந்தர் பிரபு பழைய வண்ணாரப்பட்டையிலிருந்து இன்றைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியில் அனுழைக்கும் பாடல்கள் அனைத்தும் மிகவும் அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பர்வதவர்தினி, அருமையான பாடல் கண்ணாலே காதல் கவிதை சொன்னாலே எனக்காக மிகவும் அருமை சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹரிஹரன், ரீஜா மனோகரனும் இதை தான் பதிவு பண்ணியிருக்காங்க. பக்தி மாலை நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் சகோதரர்களுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள். நான் கமலா வரதனும் பதிவு பண்ணியிருக்காங்க, பர்வதவர்தினியும் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து கமலாவரதன், அடையாளம் பட்ட ஆசிரியர் என் விருப்பம் நிகழ்ச்சிக்கு இனிய மாலை வணக்கம் வாழ்த்துக்கள். திருமழிசை அஸ்வினி நாகராஜும், மயிலை பட்டாவை பர்வதவர்தினி இவங்களாமே வந்து நிகழ்ச்சியை குறித்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வர், கண்ணன் ஒரு கை குழந்தை பாடலை கேட்டேன் ரசித்தேன் மகிழ்ந்தோம் சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாபுமுள்ள கோடு அவரும் ரங்கராஜன் தித்திக்கும் இனிய இர வணக்கம் வாழ்த்துக்கள். பாட்டும் பயணம் ஆரம்ப பாடல் போவோமோ ஊர்வலம் அசத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பக்கத்திலிருந்து ஊர்கோல பாடல்களோடு பாட்டும் பயணம் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் வந்து பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடலை அசத்தல் சூப்பர் மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரேம்நாத் பிரேம், வணக்கம் பாட்டும் பயணம் நிகழ்ச்சியின் பாடல்களை உற்சாகமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து பிரேம்நாத் பிரேம்.

0: ஒரு ஆள் இருந்தார். அவர் தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டார். மௌன குரு, வாயே திறக்கிறதில்ல. அவருக்கு ரெண்டு சீடர்கள் உண்டு. இவங்க தான் வர்றவங்கக்கிட்ட பேசுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த சீடர்கள் ரெண்டு பேரும் எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்கே வந்தார். குருக்கிட்ட போனார். குருவே, புத்தர்னா என்னன்னு கேட்டார். குருவுக்கு ஒன்றும் புரியல. அவர் உண்மையான குருவாக இருந்தாலும் புரியும். அவர் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்கள்லாம் எங்கேயோ போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது, உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படியே சுற்றி பார்க்குறார். அங்கங்கே பார்க்குறார். வந்தவர் இதை கவனித்தார். ஏதோ புரிஞ்சுக்கிட்டவர் மாதிரி அடுத்த கேள்வி கேட்டார். தர்மம்னா என்ன சுவாமின்னார். குருவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. நம்ம நிலைமை இப்படி ஆகிட்டுதே, இக்கட்டில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சபடியே விட்டத்தை பார்த்தார். அப்புறம் குனிஞ்சு தரையை பார்த்தார். அப்படியே உட்காந்துக்கிட்டார். வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போயிட்டார். தியானம்னா என்ன சுவாமின்னார். பாவம், என்ன பண்ணுவார் அந்த குரு, பேசாமல் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டார். இது ஏதடா வம்பா போச்சுன்னு. இவர் இப்படி பண்ணால் கூட வந்தவர் சளைக்கலை. இன்னொரு கேள்வியும் கேட்டார், ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னார். இவர் பார்த்தார். இப்படியே போனால் இவர் வந்து கேள்வி கேட்குறத நிறுத்த மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற பாவனையில் ரெண்டு கையையும் விரித்து காட்டினார். வந்தவர் முகத்தில் மகிழ்ச்சி, மன நிறைவு, ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டவர் மாதிரி அங்கேருந்து புறப்பட்டு போனார். வழியில் அந்த குருவோட சீடர்கள் ரெண்டு பேரையும் சந்தித்தார். உங்கள் குருவை தான் பார்த்துட்டு வரேன்னார். இவர் என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. இவர் விவரமாக சொல்கிறார்.
1: இனி கேட்கவிருப்பது செய்தி அறிக்கை.
2: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
3: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகிய அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும், நாட்டின் எப்பகுதியிலும் பற்றாக்குறை எழவில்லை என்றும் தெரிவித்தார். சமையல் எரிவாயுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும், ஓடிபி அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 800,000 புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43,00,000 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும், 19,00,000 டன் வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர், கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்க வேண்டுமென்றும், எல்லைகளை நிர்ணயம் செய்து அளவீடு செய்ய வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். காலை உணவு திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமானதாக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி உத்தரவிட்டுள்ளார். சென்னை அண்ணா நகர் மண்டலத்திற்கு உட்பட்ட பள்ளிகளில் இன்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். உணவுப் பொருட்களின் தரம், எடை ஆகியவற்றை பார்வையிட்ட அவர் இருப்பு பதிவேடுகளையும் ஆய்வு செய்தார். பள்ளி மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள், சீருடை, காலணிகள் மற்றும் புத்தகப்பை உள்ளிட்டவற்றையும் அவர் வழங்கினார். பின்னர் அமைந்தகரையில் உள்ள குழந்தைகள் மையத்தையும் அமைச்சர் பார்வையிட்டார். தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி

0: இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியிலிருந்து திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் அம்சகரணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் கிங் கேங் அருண் டாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலில் 57 கிலோ மகளிர் எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமை.

0: நீ கோரினாய்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் ஒருவருக்கும் விவத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மெலடியான இரவு பொழுது நேரம் 8:06 ஆயிட்டிருக்கு. மெலடியான இரவு பொழுதில் நீ கூறினால மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தேதம். நீ கூறினால இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் என்ன தலைப்பில் பேச போகிறோம்? பொதுவாக வந்து நம்ம மனசில் ஏதோ ஒரு விஷயம் நினச்சிட்ருப்போம், திடீர்னு நம்ம நினச்சதை வந்து இன்னொருத்தவங்க வந்து டப்புன்னு சொல்லுவாங்க, டே இப்போ தான் இதை நினச்சேன் உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னமா இருக்கும்ல. ஸோ இன்றைக்கி ஒரு படத்துக்கு போகலாமா அப்படின்னு நம்ம வீட்டில் நினைப்போம். நம்ம நினச்சிட்டா இருப்போம், போய் பேசியிருக்க மாட்டோம். என்ன இன்றைக்கி உனக்கு படத்துக்கு போயிட்டு வந்துருவோமா, ஃப்ரீயாக இருக்கு அப்படின்னு. நான் இப்போ தான் நினச்சிருந்தேன் எப்படி நீ கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு டூர் போகலாம், இல்லை வெளியில் போகலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். அது வந்து அது என்ன பண்ணுறது, அந்த டைமில் அதை பண்ணியிருக்கலாம், அது நீங்கள் விடுங்க ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு வாங்கல. அந்த மாதிரி நம்ம மனசில் ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கோம், நினச்சிட்ருப்போம், அதை பண்ணலாமா இல்லை பண்ண வேணாமா, அதெல்லாம் தாண்டி நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஈஸியாக ஒருத்தவங்க கண்டுபிடிப்பாங்க, பெரும்பாலும் அவங்க கண்டுபிடிப்பாங்க. எல்லா நாளும் எல்லா விஷயத்தையும் ஏன்னா ஒருத்தவங்க மனசில் இருக்கிறத அவ்வளோ ஈஸியாகலாம் டப்புன்னு கண்டுபிடிச்சிட முடியாது. இருந்தாலும் நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை பெரும்பாலும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நபர் யார் உங்கள் சுற்றத்தில், இவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்கப்பா. வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகிற இடத்துல ஒருத்தவங்க உங்களுக்கு நல்ல நட்பாக இருக்கலாம், இல்லை நீண்ட கால சின்ன வயசுலேருந்து நட்பாக இருக்கலாம். இவங்க வந்து பெரும்பாலும் என் மனசில் நினைக்கக்கூடிய விஷயம், இல்லை நான் என்ன என் என்ன ஓட்டம் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்றத அப்படி கரெக்டாக மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த நபர் யார் அப்படின்றத நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். 2952-0853 2952-0853 2952-0853 அப்படின்னு நம்ம இருக்கும். அப்படி இல்லாட்டி

0: 2838987128389871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துட்டுருந்தீங்கன்னா விவத் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற மூணு பக்கத்தில் இன்றைக்கி டேட்டில் நான் நீ கோரினால்னு போஸ்ட் போட்டிருக்கேன். அங்கே உங்களுடைய பதில்களை கமெண்ட்டாக உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை பெரும்பாலும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்கப்பா. என்ன நினச்சாலும் நான் நினைப்பேன், போயெல்லாம் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு பிரியாணி சமைச்சா நல்லாயிருக்கும்னு நினைப்பேன். வீட்டுக்கு போனால் இன்றைக்கி நைட்டு இல்லை மதியத்தில் பிரியாணியாக இருக்கும், ஏய் ஜாலி அப்படின்ற மாதிரி நமக்கு சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம சொல்லாமே ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு அது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அப்படியேப்பட்ட நபர்கள் யார் அப்படின்றத கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் வந்து லைனில் இருக்கிறாங்க, பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் சந்திரசேகர்.
1: ம், சார் நான் மனசுல நினைக்கிறத என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு வாட்டி சொன்னாரு சார். நானு வந்து பெங்களூர் இருந்தேன், மைசூருக்கு நாங்க எல்லாரும் ஒன்னா போலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டோம் சார். அப்ப வந்து நான் மனசுக்குள்ள சொன்னேன், பெங்களூர்லதான் எல்லா இடமும் சுத்தியாச்சு, நம்ம நெக்ஸ்ட் மந்த் மைசூருக்கு போலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த வரப்பையா இருக்கேடா சந்திரசேகர், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மைசூருக்கு போலாமாடா, ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு மூணு பேரை கூட்டிக்கலாமா, சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஒண்ணு. ஏய், இப்பதான நினைச்சேன் மனசுக்குள்ள மைசூருக்கு போனோன்னு, அதை எப்படிடா நீங்க சொல்லிட்டேன் அப்படிங்கும் போது அதுதான்டா வேர்ல இருந்து நீ நினைச்சத நான் சொல்லிட்டேன் பத்தியா அப்படின்னு சொன்னாரு.
0: ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
2: ஹலோ.
0: வணக்கம் வணக்கம், யார் அங்க இருந்து பேசுறீங்க?
2: கோயம்பேடு பாத்திபன் சார். நலம் வைக்கலாம் சார்.
0: நலம் சொல்லுங்க பாத்திபன் சார்.
2: அதான் ரெண்டு விஷயம் சார். ஒன்னு வந்து நான் ஃப்ரெண்டுங்களோட போட்டு சினிமா போட்டு யோசிப்பேன், அப்ப என்ன பண்ணுவான், அவன் கட் பண்ணிட்டு ஸ்கூல்ல கட் வச்சு கட்டச்சுட்டு போயிடுவான், வீட்டுல தெரிஞ்சிரும் தெரிஞ்சிரும் அது ஒரு வாட்டி. அது அப்புறம் வந்து எங்க அம்மா பொங்கல் செய்வாங்க சார், நல்ல பொங்கல் சாப்பிடுறது அது ஞாபகம் வந்துடும் கரெக்டா. அவங்களும் நானும் சொல்லுவேன் அதே மாதிரி, பரவாயில்லையாடா உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்க
0: அப்படி நீங்க மனசுல நினைப்பீங்க. அவங்க பொங்கல் செஞ்சு வச்சிருவாங்க,
2: அவன் பொங்கல் செஞ்சு வச்சிருவாங்க.
0: ஓகே சூப்பர். வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: திருமல் வாழ நரசிம்மன் பசங்க சார், நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க நரசிம்மன் சார்.
3: சார் அங்க வீட்டுல என்ன கண்டுபிடிவாங்க அது வேற விஷயம், என்னோட மனைவி கண்டுபிடிச்சுவாங்க அது அப்படியே கிடையாது. ஆனா என் பொண்ணு கண்டுபிடிக்கும் சார். என்ன
0: கண்டுபிடிச்சிருவாங்க?
3: ஆமா,
0: எனக்கே ஆச்சரியமா இருக்கும் சார் அது.
3: ஆமா, என் பொண்ணு கண்டுபிடிச்சிடும் கரெக்டா. சாப்பிடு சாப்பிட வேணாம், ஒருமா சாப்பிடறேன், ஒருமா கொண்ட வேண்டாம், டீ தானே சாப்பிட பாரு, நீ டீ கேக்கனா உட்காந்துக்கிறாங்க.
0: வணக்கம் வித் பாரத் தமிழகம். வணக்கம்.
4: ஹலோ ஆனந்த் சார். வணக்கம், சைலாபேட்டில ஆனந்த் பேசுறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க ஆனந்த் சார்.
4: எங்க பையன் சார் கரெக்டா கண்டுபிடிச்சிருவான், எங்க எதா இருந்தாலும் ஏதாவது டிஃபனுக்கு சாப்பாடு உக்காந்தா கூட சாப்பாடு, சும்மா நம்ம உக்காந்தா கூட அப்பா சாப்பாடு தான் உட்காந்துருக்காரு, ஓய்ப்பு போய் சொல்லி தோசை ஊத்துச்சு
0: சும்மா பேசிட்டு இருக்காரு, கொஞ்ச நேரத்துக்கு சாப்பாடை போட்டினா கிளம்பிட போறாரு.
4: பையன் கரெக்டா கண்டுபிடிச்சிருவா சார்.
0: ஓகே, உங்க மனசுல நினைக்கிறது உங்க பையன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு.
4: பையன் சார்.
0: ஓகே, ரொம்ப அழகாக. இந்த மாதிரி நம்ம மனசில் நினைக்கிறது எல்லாராலையும் கண்டுபிடிச்சிட முடியாது, ஒரு சிலர் கண்டுபிடிப்பாங்க. அதில் பெரும்பாலும் எல்லா நேரமும் அப்படியே கரெக்டாக இருக்காது, பெரும்பாலும் கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க அப்படின்றத யாருன்றத நீங்கள் கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஃபேஸ்புக்லேயும் கமெண்ட் பண்ணலாம். பாடல் வந்துட்டுருக்கு. முதல் பாடலாக கரிசக்காட்டு பூவே படத்துலேருந்து இளையராஜாவோட இசையில், ஹரிகரன் அவருடைய குரலில், கஸ்தூரி ராஜா வரிகளில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: 8:16 ஆகிட்டு இருக்கு, பேசிகிட்டு இருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3. நீ கூறினால உங்கள் மனசில் யார் மனசில் யாருங்கிற மாதிரி உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை டப்புன்னு அப்படியே பெரும்பாலும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா கண்டுபிடிச்சிருவாங்கப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய நபர்கள்லாம் யார் அப்படின்றத நீங்கள் நம்ம பேசிகிட்ருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் வித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: வணக்கம், கவி சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர்லேருந்து இரவணுங்க.
0: சொல்லுங்க சொல்லுங்க சுந்தரமூர்த்தி சார்.
1: இன்னைக்கு நடந்த சம்பவம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்ன ஒரு காலையில இருந்து எனக்கு வந்து கொஞ்சம் இதுவா இருந்து வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாமா, பெருமாள் குளத்தூர்ல பெருமாள் கோயில் ஒன்று இருக்கு ஃபேமஸுங்க, அங்க போயிட்டு வரலாம். காலையிலிருந்து மைண்ட் கோயில் வரைக்கும் சொல்லவே இல்லை வெளியே நான், ஈவினிங் பாப்போம்னு சொல்லிட்டு ஒரு 6 மணி இருக்கு எங்க மிஸ்ஸஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கட்டிக்கிட்டே கிளம்புங்க போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க. அவங்க எங்க அப்படின்னு நானு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நாங்க ஐயோ நீ நினைச்சது இப்ப சொல்லிட்டு நான் காலையில இருந்து நினைச்சு இன்னும்

0: சொல்லவே இல்லையா உங்ககிட்ட நான் வந்து அப்படின்னு நான் வந்து அப்புறம் போயிட்டு வந்துட்டேன்.
1: சார் நீங்க சொல்லிருப்பீங்க சார் மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு சொல்றேன்.
0: இல்ல இல்ல மைண்ட் வாய்ஸ் இல்ல, நான் எந்த காரணம் சொல்லவே இல்லை. அவங்களே என்ன அவங்களும் சொல்லவே இல்லை. கடைசி டைம்ல ரெடியா போய் வரலாம் வாங்கினாங்க.
1: பெருமாளே நேர்ல வந்த மாதிரி ஆயிப்போச்சு.
0: ஆமா நான் காலையில இருந்து இதே ஐடியா, பெருமாள் போயிட்டு வரலாம் இன்னைக்கு 6 மணிக்கு போயிட்டு வரலாம் சொல்லிட்டு.
1: சூப்பர் சார், மனைவி கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா.
0: நன்றியா,
1: சொல்லித்தான் ஆகணும். வணக்கம், வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் அங்க இருந்து பேசுறீங்க?
2: பொன்னேரிலிருந்து கலீல் அகமது டெய்லர் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க கலீல் அகமது.
2: இந்த காட்பாடி சந்திரசேகர் அண்ணா நகர் மாநிலம் எப்போ சார் சாவாங்க?
1: சார் நம்ம வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் தேவையில்லை. டப்புன்னு நீங்கள் சொல்ல வந்த டாப்பிக்கை சொல்லுங்கள். லைன் கிடைக்கிறவங்க பேசுகிறாங்க, நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்திட்டு இருக்கோம். தொடர்ச்சியான நேரம் புது புது நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு கண்டிப்பாக வார்த்தைகளில் அன்பு பாசிட்டிவிட்டியை நம்ம புகுத்துவோம். ரொம்ப நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: வணக்கம், நான் அம்பத்தூர்லேருந்து தேவராஜ் பேசுகிறேன்.
1: சொல்லுங்கள் தேவராஜ் சார்.
3: நான் என்ன நினைச்சாலும் கரெக்டாக என் வாய்ப்பு கண்டுபிடிச்சிருவாங்க சார்.
1: கண்டுபிடிச்சிருவாங்க.
3: வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா என் ஒய்ஃபு தான் சார் கண்டுபிடிப்பாங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து
1: பாத்தீங்களா. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒய்ஃபு கண்டுபிடிப்பாங்களா?
3: ஆமா, இப்ப ஒய்ஃபு இல்ல, இப்ப இல்ல ஒய்ஃபு இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து ஒரு வெளியில போனோம், ஒரு பொங்கலுக்கு போனோம் அப்படின்னாக்கா சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன போனோம், எங்க கடை வாங்கணும், எங்க காசு வாங்கணும், ஒரு 100, 200, 500 எங்க கடை வாங்கணும் அப்படின்னு யோசனை பண்ணும்போது சொல்லுவாங்க. நான் சொல்லும் போது பாத்தீங்கன்னா உனக்கு மைண்ட் எங்க போகுது, எங்க கடை வாங்கணும், எது செய்யணும் அப்படின்னு ஆலோசனை பண்ணி அப்படின்னு கேட்பாங்க சார்.
1: அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க.
3: ஆமா ஆமா சார், அதான் வந்து எந்த பக்கத்துக்கு போனாலும் கடை வாங்கி தான் சார் போவோம். அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க சார்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. சாந்தி ரமேஷ் ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரெக்டாக தான் சார், என் மனசில் இருக்கிறத நான் சொல்லவே தேவையில்ல, பையன் அப்படியே டப்பு டப்புன்னு புரிஞ்சிருவான் பாருங்க. அது வந்து என் மனசில் இருக்கிறது என் பையன் தான் ரொம்ப ஈஸியாக அடிக்கடி புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நேர்கள் வந்து எமோஜி, வணக்கம், வாழ்த்துக்கள், லைக்ஸு, கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. மயிலை பட்டாபி என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படி தான் சார் நான் டீ சாப்பிட்ணுன்னு நினைப்பேன், என் கூட வேலை பார்க்குற லோகலாதானே ஒரு நண்பர் இருக்காரு, நான் நினச்ச உடனே வந்து என்ன பட்டாபி டீ சாப்பிட போகலாமா அப்படின்னு எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்கும். பில்லு நான் தான் கொடுக்கணும், அதை வேறு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. இருந்தாலும் நண்பன் வந்து நம்ம நினைக்கிறத கண்டுபிடிக்கிறார் பாருங்க. இது ரொட்டீனாக இருக்குங்க நிறைய பேத்துக்கு. 11 மணி, சாயந்தரம் 4 மணி, அப்புறம் நைட்டு 7 மணி, இந்த டைம் ஆனாவே டீ குடிக்கணும் அப்படின்ற மாதிரி. இது நண்பர்கள் கண்டுபிடிக்கிறதோ இல்லையா, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சரி போவோம், அதுக்கப்புறம் ஒன்றும் நவராது. இதான் அவருடைய நண்பர் வந்து மனசில் நினைக்கிறத கண்டுபிடிக்கிறதா மயிலை பட்டாபி சொல்லியிருக்காரு. உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்தா அவங்களுடைய குரலில் தேவாரோட இசையில் சீனு படத்துலேருந்து வாலியாரோட வரிகளில் பாடம் இருந்துட்டுருக்கு. கேட்டு நாங்கள் திறந்து பேசுவோம்.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: நேரம் 8:26 ஆகிட்டுருக்கு. அது நேரத்தில் நீக்க ஒரு நாளில் உங்களுடைய சுற்றத்தில் உங்கள் மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்களை அடிக்கடி பெரும்பாலும் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்றது தான் பேசிகிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், வித் பார் தமிழ் எஃப்எம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கள். பிரபாகரன் பேஸ்புக்ல என்ன சொல்லிருக்காருன்னா, என் மனசுல இருக்கிறத அடிக்கடி கண்டுபிடிக்க சார், இந்த ஒரு படத்துல பாப்போம்ல, சகல என்னடிய பார்த்ததில்லையே அப்படின்ற மாதிரி என்னோட மனசு

0: இல்லை, அடிக்கடி நான் நினைக்கிற விஷயத்த என் சகலை கண்டுபிடிச்சிருவா சார். போகிற போக்கில் அப்படியே சொல்லிட்டு ஜாலியாக வந்து நம்ம என்ன நினைக்கிறேன், என் தெரியாத சகலை தீபாவளி பொங்கல்லாம் வருது அப்படின்ற மாதிரி சகலை என் மனசில் நினைக்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாரு. எங்கள் வீடு எங்கள் சகலை வந்தாவே ஒரு ரைமிங்காக ஒரே ரகலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் வந்து பிரபாகரன் சொல்லியிருக்காரு. வணக்கம் மித் பாரத் தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்
1: சார். சார் வணக்கம் சார். 5 மணி ப்ரோக்ராம் நல்லா இருந்தது சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: என்னுடைய அம்மாவும் தாய்மாமாவும் அடிக்காத அடியே இல்ல சார். மனசுல தெரிஞ்சு ஒதுக்குவாங்க சார் நல்லா. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் இல்ல சார், போலிங் போடும் போது வேற போட்டு கொடுக்காத பாத்து போடுன்னு சார். அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம்டா, எப்படி நம்ம மனசுல இருக்கு தெரிஞ்சதுன்னு. அவன் வந்து நல்லா பாஸ் போடுற சார், போலிங் போட்டு
0: என்ன சொல்லிருக்காருன்னா, ஃபேஸ்புக்ல வந்து என் மனசு வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து சார் மனைவிதான். என்னுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து பாருங்க, அந்த புருவத்தை தூக்குனீங்க பாருங்க, இதை எப்படி நோட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய முகபாவனையிலே வந்து என் மனைவி வந்து எல்லாத்தையும் அறிந்து புரிந்து நடந்து கொள்வாங்க சார். என்னுடைய மனைவி தான் வந்து என் மனசில் இருக்கிறத அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி வீரராகவன் ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்காரு. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: திருப்பாத்தூர்ல இருந்து எட்டே நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க சிவா.
2: எங்க மனைவி தான். நானும் ஒரு நாள் திடீர்னு என் பொண்ணு விட்டு போனேன் நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா அவங்களே வந்து இந்த மாதிரி போய் வரலாமா அப்படின்னு பாருங்க,
0: ஒரு குஷி ஆயிடுச்சு.
2: நான் நினைச்சேன் இப்ப கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு. எங்க பையன் கூட அப்படிதான். நான் ஒரு நாள் சரி சாயந்தரம் என்ன சாப்பிடலாம்னு யோசிக்கும்போது ரெட் ரைஸ் வாங்கி சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். அவனையும் வாங்கிட்டு வந்து கொடுப்பான்.
3: சொல்லுங்க
0: ஜி போஜராஜன் சார். நினைக்கூடியத ஒருத்தங்க கண்டுபிடிச்சாங்கன்னா எவ்வளவு ஜாலியா இருக்கும். சோ இதுவே ரொம்ப அழகுல நேரம் 8:30 ஆயிட்டு இருக்கு.
4: இன்கே பாஸ் கோய் கரண்டி நஹி ஹை, சர்க்கார் குத் உன்கி கரண்டர் பன் ரஹி ஹை.
5: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
0: பேசிட்டு இருக்கோம் நீ கூறிய நல்லா. அடுத்த நேர் வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம்
6: சார். இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம்.
6: அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஷ் பிரசாசன் சார்.
0: சொல்லுங்க ராஜேஷ்.
6: சூப்பரா இருக்குது.
0: சொல்லுங்க
6: சார். நான் சோகமா தான், என் பொண்ணு தான் கண்டுபிடிக்கும் சார். ஏப்பா ஒரு மாதிரியா இருக்க, மனசுல இருக்கு சொல்லுப்பா கேட்பாங்க. அதெல்லாம் பண்ணி இல்லம்மா, கொஞ்சம்தான் ஒரு மாதிரியா இருக்க, அதெல்லாம் தப்பு இல்லம்மா, நான் நல்லா இருக்கேம்மா.
0: வாரத்துல கொஞ்சம் 1-2 நாள் ஒரு மாதிரியா இருக்கலாம் அந்த மாதிரி. சரி சரி, ரொம்ப நன்றி கால் பண்ணது. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
7: ஹலோ.
0: வணக்கம்.
7: வணக்கம். தேவேந்திரன் திருச்சியில இருந்து பேசுறேன்.
0: தேவேந்திரன் திருச்சியில இருந்து பேசுறீங்க?
7: ஆமா.
0: முதல் முறை பேசுறீங்களா?
7: ஆமாமா, ஃபர்ஸ்ட் டைம்.
0: ஓகே தேவேந்திரன், எப்படி இருக்கு ரேடியோல? திருச்சியில இருந்து நண்பரை தாண்டி ஒரு ரேடியோல பேசும்போது எப்படி இருக்கு?
7: மகிழ்ச்சியா இருக்கு. 27 வயசு ஆகுது, இது வரைக்கும் எனக்கு ஒரு அடிக்கடி மொபைல் அட்டன் ஆனதே கிடையாது, கால் பண்ணல.
0: தெரியும், நீங்க திருச்சியில இருந்து பண்றீங்க உடனே அட்டன் பண்ணிட்டேன்.
7: தெரியும். அது எப்படின்னு எனக்கும் புரியல, ஆனா சொல்லிடுறேன். அவங்க ஏதாச்சும் எது நினைச்சாலும் சொல்லிடுவேன். சில டைம் என்ன பண்ணுவோம், நீங்க என்னை பத்தி நினைச்சீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லுவேன். நான் சென்னையில ஒர்க் பண்றேன்.
0: அடேங்கப்பா.
7: சில டைம் கால் பண்ணி கேப்பேன், என்னைய பத்தி நினைச்சீங்களா அப்படின்னு

0: கால் பண்ணி கேப்பேன்.
1: ஒரு போர்டே போடலாம் போலங்கறியா, மனதில் நினைப்பதை கண்டுபிடிக்கப்படும்.
0: அக்காவுக்கெல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு, பண்ணி கேப்பேன். அது ஒரு நல்ல ஒரு இது. எங்க வீட்டுல எல்லாருமே ஆச்சரியமா கேப்பாங்க, அது எப்படி ஒன்னால மட்டும்
1: முடியுது அப்படின்னு. அதுக்குதான் சென்னையில இருக்கணும் அப்படின்னு.
0: என் வயிற்றுலதானே அதாவது அம்மா எல்லாம் வித்தியாசமா கேப்பாங்க, நீ என் வயிற்றுல தானே பிறந்த அப்படின்னு கேப்பாங்க.
1: சூப்பர் தேவன், ரொம்ப நன்றி கால் பண்ணி பேசினதுக்கு. ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. பாட்டு வந்துட்டு இருக்கு வல்லரசு படத்துல இருந்து, ஹரிகரன் மற்றும் சுஜாதா இவங்களுடைய குரல்ல அருப்புக்கோட்டை அக்கா பொண்ணு பாடல். வைரமுத்து அவருடைய வரிகளில், தேவ அவருடைய இசையில. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
2: எட்டு மணி 38 ஆயிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கோம். நீ கூறினால் வித் பாரதி தமிழகம் 102.3. இனி நம்ம பேசிட்டு இருக்கிறது உங்களுடைய சுற்றத்தில், உங்களுடைய நட்பு, உங்களுடைய உறவு வட்டாரத்தில், உங்கள் வீட்டில் நீங்கள் மனசில் நினைக்கிறத பெரும்பாலும் கண்டுபிடிச்சிடுற அந்த நம்பர் யார் அப்படின்றதான் பேசிகிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து ஹேமலதா சொல்லியிருக்கிறாங்க, நான் தான் சார் கண்டுபிடிப்பேன் வீட்டில் யார் என்ன மனநிலையில் இருக்காங்க, ஒரு ஜாலியாக இருக்கிறாங்களா, டென்ஷனாக இருக்காங்களா, சோகமாக இருக்காங்களா, இல்லை எதையோ எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்களா, இல்லை மனசில் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஹேமலதா வந்து நான் தான் எங்கள் வீட்டில் வந்து கண்டுபிடிச்சிடுவேன் அப்படி சொல்லி இப்போ மகேந்திரன் பேசினார்ல, அவங்கள மாதிரி ஹேமலதாவும் நான் தான் எங்கள் வீட்டில் பெரும்பாலும் யார் என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என் மனசில் நினைக்கிறத நான் யூகிப்பதை எனது நெருங்கிய இரு பாலிய நண்பர்கள் தான் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அண்ணா நினைக்கிறேன், டேய் இதெல்லாம் நினச்சிட்டே இருக்காரா, உட்றா இதெல்லாம் நமக்கு நடக்காததா, எல்லாருக்கும் நடக்கிறதா ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து. இல்லை அப்புறம் என்ன அப்புறம் எதை வந்து வீடெல்லாம் வாங்க போகிறதா கேள்விப்பட்டான் பிளானிங் அப்படின்வாங்க, டேய் நான் நினச்சிட்டதும் உனக்கே போடுறா தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ என் மனசில் நினைக்கக்கூடிய சரியாக யோகிக்கிறது வந்து அவருடைய நெருங்கிய இரண்டு பால்ய நண்பர்கள் தான் சொல்லி போட்டுட்ருக்காரு ஆண்டனிராஜ் காட்டுப்பக்கத்துலேருந்து. நிறைய நேயர்கள் வந்து எஃப்எம் மணலி மாறன்னா சொல்லியிருக்காருனா, கொஞ்சம் நேயர்கள் வந்து டாபிக் ரிலேட்டடாக பேசணும், நம்ம வந்து கொஞ்சம் இன்னொருத்தவங்களை பற்றி நேர்களே பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நல்ல விஷயந்தான். தீட்டாளம் ராஜேஷ் அவர்களை வந்து நம்ம வந்து இந்த வார்த்தைகளை வந்து கவனமாக பயன்படுத்தணும் அப்படின்றது, அதுதான் ஆரோக்கியமான நிகழ்வாக இருக்கும்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்கிறாரு. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி ஃபோனில் பேசினார். மற்றவர்கள்லாம் நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள், லைக்ஸு, கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த நேரத்தில் இன்னொரு 20 இருக்குது, கால் பண்ணி பேசலாம். நீ கூறினால உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப பெரும்பாலும் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த நபர் யார், அது வந்து நீண்ட கால விஷயமா இருக்கலாம், அன்றைக்கி தோ கோயிலுக்கு போகலாம்னு நினச்சிட்ருக்கேன், திடீர்னு எங்கள் மனைவி வந்து கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டவொடனே அடாடாடாடாடாடா அப்படியே பெருமா கோயிலில் போன மாதிரி ஒரு ஃபீல் சார் எனக்கு அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து டீக்காக தான் இவ்வளோ நேரம் அப்பா உட்காந்துருக்காரு, ஒரு டீயை போட்டு கொடுத்தா அவர் மாட்டு எதுவும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டார், கிளம்பிக்கிட்டே இருப்பார், எதுக்கு இவ்வளோ பேச்சு அப்படின்ற மாதிரி. என் பொண்ணு கண்டுபிடிச்சிருவாங்க சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக வீட்டில் இருக்கவங்க, உறவினர்கள், நண்பர்கள், இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சுற்றத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய, எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய, பெரும்பாலும் கண்டுபிடிக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றத தான் பேசிகிட்ருக்கோம். அடுத்ததான் பாடல் வந்துட்டு இருக்கு, துல்லாத மனம் துள்ளும் படத்துலேருந்து அந்த ஹம்மிங்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ராஜேஷ் அவருடைய குரலில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஓஹோ ஓஹோ அப்படி வரும், கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கேட்டுட்டாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான்.
1: அப்போல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒய்ஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார், இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ட நீ படணும், பட்டேன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம், அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
0: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி, கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
2: எட்டு மணி 45 நோக்கி ஓடிட்டு இருக்க நேரத்தில் பேசிட்டு இருக்கோம். நீ கூறினால நீ கூறினால இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க விஷயம், உங்க மனசுல நினைக்கக்கூடிய ஏதோ ஒன்று வந்து பெரும்பாலும் உங்கள் சுற்றத்தில் கண்டுபிடிச்சக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றத பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓகே, லைனில் வந்துட்டு கட் ஆகிட்டாங்க. தீட்டாலம் டிசி ராஜேஷ் ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனைவி அவங்களுடைய மனைவியுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இல்லை இவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணிக்கிறது, கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது அப்படின்றது பெரும்பாலும் வழக்கமாக வச்சுருப்போம். அதில் வந்து இப்போ அவங்க சர்ப்ரைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்து நம்ம வந்து சும்மா நினச்சிக்கோ, நான் அப்படியே உண்மையிலேயே எனக்கு சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், இப்படி ஒரு கிஃப்டா நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பரஸ்பரம் இருக்கிறத தாண்டி ஒன்று தேவைன்னு இருக்கும்ல,

0: உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை வாட்சாக இருக்கலாம், ஒரு ஷூவாக இருக்கலாம், பெல்ட்டாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து எதுனா அவங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து ஒரு புடவையாக இருக்கலாம், சுடிதாராக இருக்கலாம், இல்லை பர்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு தேவைன்னு ஒன்று இருக்கும்ல. ஓ ஃபோனாக இருக்கலாம், மொபைல் ஃபோனு, ஹெட்செட்டு, ஏர்பாட்ஸ், இப்போலாம் அந்த பக்கம் போயிட்டோம் இல்லையா, கேட்ஜெட்ஸ் பக்கம். அதை வந்து நாங்கள் வந்து பெருசாலாம் பேசிக்க மாட்டோம், எங்கேயும் வெளிப்படுத்திருக்க மாட்டோம். ஆனால் பர்த்டே அன்னைக்கு அந்த மாதிரியான கிஃப்ட் கிடைக்கும் சார். பார்த்த உடனே அப்படியே எனக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர் அன்னைக்கெல்லாம், நீங்கள் என்ன பார்க்கணுமே சொல்ல முடியாது சார் அப்படின்ற மாதிரி. பிறந்தநாள் அன்னைக்கு அவங்க கிஃப்ட்டு ரெண்டு பேரும் பரஸ்பரம் பரிமாறிக்கிறது வந்து மனசில் நினைச்ச விஷயத்த வந்து பெரும்பாலும் அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். இது ஒரே நேர்கோட்டில் நாங்கள் பயணிப்பதை கண்டு பிரமித்து உண்டு இப்போதும் அது தொடர்கிறதுன்னு சொல்லி திட்டாளம் ராஜேஷ் சொல்லியிருக்கிறாரு. வணக்கம் வித் பாரதி தமிழகம். திருவண்ணாமலையிலேருந்து கிருஷ்ணமூர்த்தி. சொல்லுங்க சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி சார்.
1: என்னுடைய நண்பர் வந்து புவனசாமி ஒருத்தருங்க. நான் வந்து வீட்டுல இருந்து நினைச்சிட்டு இந்த பேரூர் அலைபேடு போலான்ட்டு நினைச்சிட்டு போனாங்க அவங்க வீட்டுக்கிட்ட. அவன் விட்டு சாத்திட்டு வெளியே வந்த என்னடா வாடா
0: கிருஷ்ணமூர்த்தினாக்க,
1: நான் உங்ககிட்ட என்ன வர்றேன் என்னடான்னு கேட்டாக்க, நான் பேரூர் அலைபேடு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவனும்
0: சொல்றான். என்ன கோவன்சாமி நட்பு நான் தெரியுமான்ற மாதிரி ஆயிப்போச்சு. என்ன சொல்லிருக்காரு, நினைவுகள்லாம் வந்து நீங்க அசை போட்டு இருக்க சார், ரொம்ப நன்றின்னு சொல்லிருக்காரு. வணக்கம் வணக்கம், பேசலாம், பேச வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அடுத்த நேரம் வணக்கம் வித்பார் தமிழகம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: மேற்கு மாம்பழம் ராமகிருஷ்ணன் சார்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன் சார்.
2: பழைய நினைவுகள்லாம் ஞாபகப்படுத்துறீங்க.
0: பழைய நினைவுகளா? மனசுல நினைச்சதை நேத்தி கூட கண்டுபிடிச்சிருக்கலாம் சார்.
2: சார் எங்க ஒய்ஃப் வந்து கோயிலுக்கு போனோம்னு சொல்லுவாங்க. போயிட்டு வருவோம் சார்.
0: போயிட்டு வந்துருவீங்க, அது ஓகே சார். அவங்க நீங்களும் நீங்க நினைச்சிருப்பீங்களா அப்படிதான் போலான்னு ஒரு பிளான் இருந்திருக்குமா உங்களுக்கும்?
2: ஆமா சார், எனக்கு இருக்குது சொன்னேன், உடனே ரெடி ஆயிட்டாங்க.
0: அவ்வளவுதான்,
2: உடனே போயிட்டு வந்துட்டோம்
0: நாங்க. அப்படியா, ஓகே.
2: காலையிலேயே.
0: ஓகே சூப்பர், ரொம்ப அழகா பகிர்ந்துட்டு இருக்க. நட்புக்கா படத்துலேருந்து தேவா அவருடைய இசையில், மனோமட்ட சித்ரா அவங்களுடைய குரலில், கவிஞர் காளிதாசன் வரிகளில் சின்ன சின்ன முந்திரி படர்ந்துட்டு இருக்கு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: 8:55 நோக்கி ஓடிட்டு இருக்க அந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கோம் வித் பாரத் தமிழகம் 102.3. நீ கூறினால் நம்ம பேசிட்டு இருக்க விஷயம் உங்கள் மனசில் நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை பெரும்பாலும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றத, உங்கள் சுற்றத்தில் யார் அதை வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப பெரும்பாலும் கண்டுபிடிச்சிடறாங்க அப்படின்றத தான் பேசிட்டு இருந்தோம். ஃபேஸ்புக்கில் வந்து திருமண சார் அஸ்வினி நாகராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க பையன் தான் சார் கண்டுபிடிச்சிடறாங்க பெரும்பாலும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர லைனில் இருக்காங்க. வணக்கம் வித் பாரத் தமிழகம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்க ராஜசேகர் சார்.
1: என்னுடைய அத்தை பையனும் என்னுடைய ஃப்ரெண்டும் சார்.
0: சார் ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சாங்க.
1: ஆமா சார், மனசுல சொல்லிடுவாங்க.
0: நீ என்ன பேசிட்டு இருக்கிறது, மணியா போச்சு, நான் சொல்றேன் உனக்கு, நீ வேற பேசிக்கிட்டே அப்படின்ற மாதிரி ஒரு டக்குன்னு வந்து டப்புன்னு கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து எமோஜி அப்புறம் வந்து இந்த தேங்க்யூ நன்றி ஷோ நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் நன்றிகளோட அந்த நேரத்தில் வித் பாரத் தமிழ்நாடு 102.3 கால் பண்ணி பேசின எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், வித் பாரதி தமிழகம் 102.3 கேட்டிருக்க எல்லாத்துக்கும் நன்றிகளோடு. எங்கேயும் போயிட போகிறதுல அடுத்ததாக 9:10, 10:11, 11 மணி வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அதனால் தொடர்ந்து கேளுங்க வித் பாரதி தமிழகம் 102.3. இந்த நேரத்தில் கேட்டுட்டு இருந்தீங்க. நீ கூறினால இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். உங்கள் மனசில் நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயங்களை வந்து பெரும்பாலும் வந்து இவங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற நபர்கள்லாம் யாருன்னு அடுத்த நேரம். வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம். பொன்னேரி கலி நம்ம பேசுறேன், இப்ப தான் வரேன். என் பேர் சொல்லி யாரும் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க சார்.
0: ஓகே சார், ரொம்ப நன்றி. நீங்க இத வந்து சொல்லி ஆகணும்னு வந்தீங்க பாத்தீங்களா?
2: ஆமா, நான் ரொம்ப வேலை அர்ஜென்ட் வேலையில இருந்தேன் ஆக்சுவலி. அது யாரு நம்ம என் பேர் சொல்லி தப்பா சொல்லிட்டாங்க. ஏன்னா அது மாதிரி எல்லாம் யார் பேரு சொல்ல மாட்டேன். அது மாதிரி
0: சூப்பர் சார், சூப்பர்.
2: அது யாரும் பேர்
0: ரொம்ப நன்றி சார். இதுதான் தேவை பார்த்தீங்களா, ஒரு பாசிட்டிவான வார்த்தை இந்த மாதிரி சொல்லும்பொழுது அடுத்தவங்களுக்கும் ஒரு மன சந்தோஷம் ஏற்படுது பார்த்தீங்களா. நம்ம எதுக்கு வந்து எவ்வளோ வார்த்தைகள், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தட்டுன்னு சொல்லி ரெண்டே லைனில் வந்து முடிச்சிட்டார் பார்த்தீங்களா திருவள்ளுவர். இவ்வளோ வார்த்தைகள் வந்து நமக்கு நல்ல வார்த்தைகள் பேசுகிறதுக்கு இருக்குது, கொஞ்சோண்டு வார்த்தைகள் தான் வந்து கடுஞ்சொற்கள் இருக்குது. அப்படி இனிய சொற்கள் அவ்வளோ இருக்கும்போது எதுக்கு நம்ம இந்த மாதிரி கடுஞ்சொற்களெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்றது தான் அதோடைய மீனிங். அதனால் பெரும்பாலும் நம்ம வந்து இனிய சொற்களையே பேசுவோம் அப்படின்ற நல்ல நோக்கத்தில் இந்த நேரத்தில் கால் பண்ணி பேசின எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளோட. நீ கூறினால பேசிகிட்டு இருந்தீங்க. நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜே ஆனந்தே தான். இது வித் பாரதி தமிழகம் 102.3. மனங்கிறமும் என் அட்டம் கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் இந்த நேரத்துக்கான நிறைய படலாம் நாட்டுப்புற பாட்டு படத்துலேருந்து ஒத்தரூபாத்தாரம் படல் அருண்மொழி மற்றும் தேவி இவங்களுடைய குரலில் இளையராஜா அவருடைய இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது வித் பாரத் தமிழகம் 102.3 மனங்கிறமும் ஏற்றம் கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: பழையாறை நகரின் வீதிகள் அன்றுவரை என்றும் கண்டிராதபடி அல்லோலகல்லோலமாயிருந்தன. அத்தென்னகரில் ராஜ மாளிகைகள் இருந்த பகுதியை நோக்கி ஜனங்கள் திரள் திரளாகப் போய்க் கொண்டிருந்தார்கள். முன்னால் இருந்தவர்கள் பின்னால் வந்தவர்களால் மோதப்பட்டு வாசற்காவல் புரிந்த சேவகர்களை தள்ளிக்கொண்டு உள்ளே புகுந்தார்கள். அவ்வளவுதான். காவேரிக் கரையில் சிறிய உடைப்பு எடுத்தாலும் வரவரப் பெரிதாகி வெள்ளம் குபுகுபுவென்று பாய்வது போல ஜனங்கள் நிலாமுற்றத்தில் தடதடவென்று பிரவேசித்தனர். சிறிது நேரத்திற்குள் நிலாமுற்றம் நிறைந்துவிட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே சேர்ந்து விட்டார்கள். இப்படி ஜனங்கள் கட்டுக்காவல்களை மீறி நிலாமுற்றத்தில் புகுந்து கொண்டிருந்தபோது ஏற்பட்ட ஆரவாரத்தைத்தான் செம்பியன் மாதேவி மதுராந்தகனோடு பேசிக் கொண்டிருக்கையில் கேட்டார். குமாரனுடன் வாதிடுவதை அத்துடன் நிறுத்திவிட்டு அரண்மனை மேல் மாடத்தில் முன்முகப்புக்கு வந்து சேர்ந்தார். தெய்வீகக் களை பொருந்திய அப்பெருமூதாட்டியின் திருமுகத்தையும் கூப்பிய கைகளுடன் அவர் நின்ற சாந்தமான தோற்றத்தையும் பார்த்ததும் அந்த ஜனசமுத்திரத்தின் ஆரவாரம் அடங்கியது. சில வினாடி நேரம் அங்கே நிசப்தம் குடிகொண்டிருந்தது.
1: தாயே, எங்கள் இளவரசரெங்கே? பொன்னியின் செல்வரெங்கே? தங்கள் கண்ணுக்கு கண்ணான அருள்மொழிவர்மர் எங்கே?
0: என்று அந்த கூட்டத்தில் சில குரல்கள் எழுந்தன. அவ்வளவுதான். அந்த ஜனசமுத்திரத்தில் முன்னைவிட பன்மடங்கு ஆரவாரம் கிளம்பிவிட்டது. செம்பியன் மாதேவி ஒன்றும் புரியாதவராக திகைத்து நின்றார். பழையாறை மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்டிருந்த பொன்னியின் செல்வனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது என்பதை மட்டும் அறிந்தாள். அது என்ன ஆபத்து? எப்படி நேர்ந்தது? பழுவேட்டரையர்களே ஏதேனும் விபரீதமான காரியம் செய்து சோழ குலத்துக்கும் மதுராந்தகனுக்கும் அழியாத பழியை உண்டாக்கிவிட்டார்களோ? இச்சமயத்தில் தஞ்சாவூர் தூதர்கள் இடித்து பிடித்து ஜனங்களை தள்ளிக்கொண்டு முன்னால் வந்து சேர்ந்தார்கள். அவர்களை அழைத்து கொண்டு வந்த சேவகர்களில் ஒருவன், பெருமாட்டி, இவர்கள் தஞ்சாவூரிலிருந்து முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றார். செம்பியன் மாதேவி ஜனக்கூட்டத்தை பார்த்து கையமர்த்தி விட்டு தூதர்களை நோக்கி,
2: என்ன செய்தி கொண்டு வந்தீர்கள்
0: என்று கேட்டார். தாயே, மிகத் துயரமான செய்தி கொண்டு வந்திருக்கும் அபாக்கியசாலிகள் நாங்கள். சக்கரவர்த்தியின் கட்டளையின் பேரில் இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கையிலிருந்து கோடிக்கரைக்கு கப்பலில் வந்து கொண்டிருந்த

0: வந்தார். வரும் வழியில் சுழிக்காற்றில் கப்பல் அகப்பட்டு கொண்டு விட்டது. துணையாக வந்த கப்பல் உடைந்து முழுகிவிட்டது. அதிலிருந்தவர்களை காப்பாற்றுவதற்காக இளவரசர் கடலில் குதித்தார். பிறகு அகப்படவில்லை. கடலிலும் கடற்கரையெங்கும் தேடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. சக்கரவர்த்தியும் மலையமான் மகளாரும் இச்செய்தியை கேட்டு பெருந்துயரில் ஆழ்ந்திருக்கிறார்கள். தங்களையும் மதுராந்தகத் தேவரையும் இளைய பிராட்டியையும் உடனே புறப்பட்டு தஞ்சைக்கு வரும்படி சக்கரவர்த்தி எங்கள் மூலம் செய்தி அனுப்பியிருக்கிறார். இவ்வாறு தூதர்கள் கூறியது செம்பியன் மாதேவியின் காதிலும் விழுந்தது. அதே சமயத்தில் ஜனக்கூட்டத்தின் செவிகளிலும் விழுந்தது. செம்பியன் மாதேவியின் கண்களில் நீர் தாரை தாரையாகப் பெருகியது. அதை பார்த்த ஜனங்கள் மேலும் ஓ என்று கதறினார்கள். கூட்டத்தில் முன்புறம் இருந்தவர்களில் ஒருவர், தாயே, தாங்கள் தஞ்சை போகக்கூடாது. இளைய பிராட்டியும் தஞ்சைக்கு போகக்கூடாது. சக்கரவர்த்தியை இங்கே வரும்படி செய்ய வேண்டும் என்று கூவினார். பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கிவிட்டார் என்பது பொய். பழுவேட்டரையர்கள்தான் அவரை கொண்டிருப்பார்கள் என்றார் இன்னொருவர். மதுராந்தகரும் இனி தஞ்சைக்கு போகக்கூடாது, இங்கேயே இருக்க வேண்டும் என்று இன்னொரு குரல் கேட்டது. இளைய பிராட்டி எங்கே? அவரை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று குரல்கள் கூவின. செம்பியன் மாதேவி தம் அருகிலிருந்த செடிகளில் ஒருத்தியை பார்த்து இளவரசியை அழைத்து வரச் சொன்னார். கீழே கூட்டத்தில் கலந்து நின்று கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானும் அதே சமயத்தில் அங்கிருந்து நகர்ந்து சென்றான். பழையபடி குறுக்கு வழியில் விரைவாகச் சென்று குந்தவை தேவி வானதியை மூர்ச்சை தெளிவித்துக் கொண்டிருந்த கொடிவீட்டை கண்டுபிடித்தான். வந்தியத்தேவனிடம் இளைய பிராட்டி கூறிய கடைசி வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே சென்று அரண்மனை முற்றத்தில் நடக்கும் அமர்க்களத்தை பற்றி அறிவித்தான். இளைய பிராட்டி வானதிக்கு சைத்யோபச்சாரம் செய்யும் வேலையை பணிப்பெண்களிடம் ஒப்புவித்துவிட்டு அவசரமாக கிளம்பினாள். இளைய பிராட்டி குந்தவை தேவி அரண்மனை மேல்மாட முகப்பில் செம்பியன் மாதேவியின் அருகில் நெருங்கிய போது அந்த மூதாட்டியின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகுவதை கவனித்தாள். அந்த காட்சி குந்தவையின் கண்களிலும் கண்ணீர் பெருகச் செய்தது. இதை கண்ட ஜனசமூகம் மேலும் துயர சாகரத்தில் மூழ்கியது. பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கவில்லை, பழுவேட்டரையர்கள் கொன்றுவிட்டார்கள். அவர்களை பழிக்குப் பழி வாங்க வேண்டும். சக்கரவர்த்தியை பழுவேட்டரையர்கள் சிறையில் வைத்திருக்கின்றார்கள். அவரை விடுவித்து அழைத்து வர வேண்டும். இளவரசி கட்டளையிட்டால் இந்த கணமே நாங்கள் புறப்படச் சித்தமாயிருக்கிறோம். இவ்வாறெல்லாம் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் இளைய பிராட்டியை பார்த்து கூறினார்கள். குந்தவையின் மனம் தீவிரமாகச் சிந்தித்தது. இளவரசர் உயிரோடு இருக்கிறார் என்ற உண்மையை இப்பொழுது வெளியிடக்கூடாது. ஆனால் ஜனங்களையும் சமாதானப்படுத்தி அனுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி தோன்றியது. கண்ணில் பெருகிய கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஜனக்கூட்டத்தின் முன்வரிசையில் நின்றவர்களை இளவரசி நோக்கினாள். அதற்குள் ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் அங்கே வந்து நின்று கொண்டிருந்தார்கள். ஆழ்வார்க்கடியானை பார்த்து இளைய பிராட்டி மேலே வரும்படி சமிக்ஞை செய்தாள். ஆழ்வார்க்கடியான் அவ்விதமே மேலே ஏறிச் சென்றான். அவனிடம் குந்தவை மெல்லிய குரலில் ஏதோ கூறினாள். ஆழ்வார்க்கடியான் ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான். இடிமுழக்கம் போன்ற பெரிய குரலில் கூறினான்,
1: பொன்னியின் செல்வர் இறந்திருப்பார் என்று இளைய பிராட்டியினால் நம்ப முடியவில்லை. முன்னொரு சமயம் காவிரித்தாய் இளவரசரை ஏந்தி காப்பாற்றியது போல சமுத்திரராஜனும் அவரை காப்பாற்றியிருப்பான் என்று நம்புகிறார். நிமித்தக்காரனை கேட்டதில் அவனும் அப்படியே சொல்கிறானாம். இளவரசரை தேடி கண்டுபிடிக்க இளைய பிராட்டி தக்க ஏற்பாடு செய்வார். உங்களை எல்லாம் நிம்மதியாக வீட்டுக்கு திரும்பி போகும்படி கேட்டுக்கொள்ளுகிறார்.
0: இதை கேட்டதும் அந்த ஜனக்கூட்டத்தில் ஒரு பெரிய ஆசுவாச நெடுமூச்சை போன்ற சத்தம் எழுந்தது. நிமித்தக்காரன் எங்கே? அவன் வாயினால் நாங்களும் அந்த நல்ல செய்தியை கேட்கிறோம் என்றார் ஒருவர். இதுதான் சமயம் என்று வந்தியத்தேவன் தாவி குதித்து மேல் மாடத்துக்குச் சென்றான். ஆழ்வார்க்கடியான் அருகில் போய் நின்று கொண்டு, இளவரசருக்கு பெரிய கண்டம் நேர்ந்தது உண்மைதான். ஆனால் அவருடைய உயிருக்கு அபாயம் ஒன்றும் நேரவில்லை. விரைவில் கிடைத்து விடுவார் என்றான். உனக்கு எப்படி தெரியும் என்றது ஒரு குரல். நான் நிமித்தக்காரன். கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் பார்த்து அறிந்து கொண்டேன். நிமித்தங்களை பார்த்து தெரிந்து கொண்டேன். பொய், நீ சொல்வது பொய். நீ நிமித்தக்காரன் அல்ல, நீ ஒற்றன் என்றது அதே குரல். வந்தியத்தேவன் அந்த குரலுக்கு உரியவனை கவனித்து பார்த்தான். அவன் வைத்தியர் மகன் என்பதை அறிந்து கொண்டான். பைத்தியக்காரா, என்னையா ஒற்றன் என்று சொல்லுகிறாய்? நான் ஒற்றனாயிருந்தால் யாருடைய ஒற்றன் என்று கேட்டான். பழுவேட்டரையர்களுடைய ஒற்றன் என்று வைத்தியர் மகன் பளிச்சென்று மறுமொழி கூறினான். என்ன சொன்னாய் என்று வந்தியத்தேவன் கர்ஜித்தான். ஜனங்கள் கீழே நின்ற நிலா முற்றத்திலிருந்து வந்தியத்தேவன் நின்ற மேல் மாடம் 12 அடி உயரத்தில் இருந்தது.

0: அதை அவன் பொருட்படுத்தாமல் மேல் மாடத்திலிருந்து வைத்தியர் மகன் மேல் பாய்ந்தான். இருவருக்கும் துவந்த யுத்தம் ஆரம்பமாயிற்று. சண்டை என்றால் எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் வேடிக்கை பார்ப்பதில் பிரியம் உண்டல்லவா? வந்தியத்தேவனுக்கும் வைத்தியர் மகனுக்கும் சண்டை நடந்த இடத்தைச் சுற்றி இடைவெளி விட்டு ஜனங்கள் வட்ட வடிவமாக நின்று வேடிக்கை பார்க்கத் தொடங்கினார்கள். மேல் மாடத்தில் இருந்தவர்கள் கவலையுடன் அதை நோக்கினார்கள். ஜனக்கூட்டத்தில் பெரும்பாலோர் விஷயம் இன்னதென்று தெரிந்து கொள்ளாமலே முன்னைவிட அதிக கூச்சல் போடத் தொடங்கினார்கள். இந்த சமயத்தில் வாசற்பக்கத்திலிருந்து சங்கநாதமும் கொம்புகளின் முழக்கமும் கேட்டன. முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வருகிறார், வழிவிடுங்கள் என்ற குரல் முழக்கமும் கேட்டது. அந்த பெருங்கூட்டத்தில் முதன் மந்திரிக்கு தானாகவே வழி ஏற்பட்டது. முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வீற்றிருந்த பல்லக்கு நிலாமுற்றத்தில் கூடியிருந்த ஜனக்கூட்டத்தை பிளந்து வழி ஏற்படுத்திக் கொண்டு வந்தது. இருபக்கமும் விலகி நின்ற மக்கள் முதன் மந்திரியிடம் தங்களுடைய மரியாதையை தெரிவித்துக் கொண்டார்கள். பலர் இளவரசரை பற்றிய தங்கள் கவலையையும் வெளியிட்டார்கள். முதன் மந்திரியும் கவலை தேங்கிய முகத்துடனேதான் தோன்றினார். ஆனால் இரு கைகளையும் தூக்கி ஜனங்களுக்கு ஆறுதலும் ஆசியும் கூறும் பாவனையில் சமிக்ஞை செய்து கொண்டு சென்றார். அரண்மனை கட்டிடத்தின் முகப்பை அடைந்ததும் பல்லக்கு கீழே இறக்கப்பட்டது. முதன் மந்திரி வெளிவந்து முதலிலே மேலே நோக்கினார். பெரிய ராணியும் இளவரசியும் அங்கே நிற்பதை பார்த்து வணக்கம் செலுத்தினார். பிறகு துவந்த யுத்தம் நடந்த இடத்தை நோக்கினார். இவ்வளவு நேரம் தங்களை சுற்றி நடப்பது ஒன்றையுமே தெரிந்து கொள்ளாமல் வந்தியத்தேவனும் பினாகபாணியும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆழ்வார்க்கடியான் இதற்குள் இறங்கி வந்து முதன் மந்திரியின் காதருகில் ஏதோ சொன்னான். அவர் தம்முடன் வந்த சேவகர்களை பார்த்து, அரண்மனை முற்றத்தில் கலகம் செய்யும் இந்த முரடர்களை உடனே சிறைப்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டார். சேவகர்களுடன் ஆழ்வார்க்கடியானும் கூட்டத்தை பிளந்து கொண்டு சென்றான். சண்டை போட்ட இருவரையும் சேவகர்கள் கைப்பற்றி அவர்களுடைய கைகளை வாரினால் பிணைத்தார்கள். ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை நோக்கி ஜாடை செய்யவே அவன் தன்னை சிறைப்படுத்தும் போது சும்மா இருந்தான்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: பழையாறை வீதிகளில் எழுந்த கொந்தளிப்பை பார்த்தோம். வாலிபர்கள் கழியோடு கழிய தட்டிக்கிட்டும் திட்டிக்கிட்டும் வந்தாங்க. இதையெல்லாம் எதிர்பார்த்திருந்த தனாதிகாரி, தஞ்சாவூரிலிருந்து செய்தி எப்படியெல்லாம் உருமாறி பழையாறைக்கு வருது பாருங்க. அருள்மொழிவர்மர் கோடிக்கரைக்கு வந்துகிட்டு இருந்த கப்பல் சுழிக்காற்றில் அகப்பட்டுக்கிட்டது. துணையாக வந்த கப்பல் உடைஞ்சு முழுகிட்டது. அதுல இருந்தவர்களை காப்பாத்த இளவரசர் கடல்ல குதிச்சார். அவரை தேட கடல்லையும் கடற்கரை எங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பெரிய அளவில் இருக்கிற விஷயங்களை கப்பலுக்கும் அதை தாங்குற கடலுக்கும் ஒப்பிடுவாங்க. கப்பலை விட பெருசு, கடலை விட ஆழம். இந்த பொய் எதுக்கு ஒப்பிடுறது? போகட்டும், எத்தனை நாள் நிற்குதுன்னு பார்ப்போம். இந்த பகுதியில் இடம்பெற்ற சொற்கள், சொல் விளையாட்டு இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். நிசப்தம், ஒலி இல்லாத நிலை, அமைதி. சப்தம், ஒலி, நிஸ் என்கிற முன்னொட்டு இணைஞ்சு எதிர்மறை பொருளை தருது. இதே போல அப, அவ, நிஷ், நிர், வி இந்த உபசர்க்கங்கள், அதாவது முன்னொட்டுகள் இணைஞ்சு உருவாக்குற தொடர்கள் சில. கீர்த்தி, அபகீர்த்தி. மானம், அவமானம். காரணம், நிஷ்காரணம். விக்னம், நிர்விக்னம். ரக்தி, இதன் பொருள் பற்று, ஆசை. விரக்தி, பற்றின்மை. கல்கியின் சொல் விளையாட்டு திறமையையும் அவ்வப்போது அனுபவிச்சுக்கிட்டு வரோம் இல்லையா? ஒற்றன்னு குரல் கேட்குது. வல்லவரையன் கோபத்தோட பார்க்கறான் வைத்தியர் மகன். முந்தைய பகுதியில் தத்துவம் பேசி அந்த பினாகபாணியை ஏமாத்திட்டு போன வந்தியத்தேவனை நார்ச்சந்தியில் பிடிச்சிட்டது நினைவிருக்கும். மறுபடியும் தப்பிக்க பார்த்து, நீ உளறுவதிலிருந்தே நீ பைத்தியம்னு தெரியுதே, நான் வந்தியத்தேவன். நான் பைத்தியம் இல்லை, உன்னோட கோடிக்கரை வரை வந்த வைத்தியன்னா பினாகபாணி. இன்னும் நிறைய பார்க்க போறோம். பினாகபாணிக்கும் வந்தியத்தேவனுக்கும் இடையே துவந்த யுத்தம் தொடங்கியதுமே நிலைமையை மறந்து மக்கள் கூட்டம் வேடிக்கை பார்த்தத வெகுஜன உளவியல் என்கிற நோக்குல எத்துணை நேர்த்தியா சித்திரிக்கிறார் பாருங்க. ஏன் இலங்கையில இதே உத்திய கையாண்டு அருள்மொழிவர்மர் பட்டாக்கத்தி சண்டைக்கு வல்லவரையன் இழுத்தாரே, கூட்டு நடத்தையில தனித்துவ இழப்பு எப்படியோ கலந்துடுது. சண்டையிட்ட அந்த ரெண்டு பேரின் கைகளையும் வாரினால் பிணைத்தார்கள்னு கேட்டோம். வார் என்ற சொல் கயிறு, கட்டுதல் இப்படி பொருள் தரும். இதுக்கான மேற்கோள், தின்வார் விசித்த

0: உறவோடு மலைபடுக்கடாம். நல்லது, சந்திப்போம் அடுத்த பகுதியில்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நேரம் 9:15 ஆயிட்டு இருக்கு. வித் பாரதி தமிழகம் 102.3. இனி இந்த நேரத்தில் நாம கேட்டு ரசிக்க போகும் இந்த நிகழ்ச்சி
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் உறவுகளுக்கும் பத் பாரதிய தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் அந்த மென்மேலமேலடியான இரவு பொழுதில் என் இனிய பொன்னிலாவில் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான் என் இனிய பொன்னிலாவில். இந்த நேரத்தில் இந்த நேரத்துக்கு ஏற்ற மெரடியான மென்மையான பாடல்கள் தான் இந்த 3:45 கேட்டு ரசிக்க போகிறோம். இந்த நேரத்தில் முதல் பாடலாக வரக்கூடிய பாட்டு வண்ண வண்ண பூக்கள் படத்துலேருந்தான் பாட்டு பிளே ஆக போகுது. முதல் பாட்டு இந்த பாட்டை சொல்லும்போது இன்னும் இன்னும் வெகு தூரம் கூட்டி செல்லடி அப்படின்ற ஒரு வரி வரும். அந்த மாதிரி இந்த மாதிரி பாடல்கள் கேட்கும்பொழுது இப்போ நம்ம ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணி வரோம், ஒரு டிராஃபிக்லேயே மாட்டி ஒரு 5-6 மணி நேரம் ஆகுது வந்து சேர்றதுக்கு, ஏ அப்பா எப்படா அப்பா கொண்டு விடுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி பாடல்கள் பிளேலிஸ்ட்டில் இருந்துகிட்டு நம்ம கேட்கும்பொழுது, இல்லை பொதுவாக ராஜா சார் பாட்டை நம்ம வந்து கேட்கும்பொழுது ஒரு பாட்டு சரி இந்த பாட்டோட முடிச்சு நம்ம அடுத்த வேலை செய்யலாம், அந்த பாட்டோட முடிச்சுட்டு அடுத்த வேலை செய்யலாம்னு நினப்பான். முடியாதே, அது அப்படியே வெகு தூரம் நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். அப்படி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டை கேட்கும்பொழுது அவ்வளோ அழகாக மென்மையாக இருக்கும். இளையராஜா அவருடைய வரிகளில் இசையில், இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில் வண்ண வண்ண பூக்கள் படத்துலேருந்து கண்ணம்மா காதல் என்னும் பாடல் தான் முதல் பாடலாக இந்த நேரத்தில் என்னென்ன பொண்ணிலாவில் வந்துட்டு இருக்கு. கே சென்னை திருங்கள் வித் பாரதி தமிழ் 102.3 மணங்கரடன் முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.

நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை. செய்திக்குறிப்பு: 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை பிபிஎஸ்சி அண்ட் ஏஏஹெச் மற்றும் பிடெக். 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு பிபிஎஸ்சி, உணவு தொழில்நுட்ப படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் பால்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் என்ஆர்ஐஸ், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வார்ட்ஸ் ஆஃப் என்ஆர்ஐஸ், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் என்ஆர்ஐ ஸ்பான்சர்டு மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் ஃபாரின் நேஷனல் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://

tanuvas tanuvas tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளத்தில் காணலாம். நேரம் 9:23 ஆயிட்டிருக்கு. கேட்டிருக்கும் வித் பாரதி தமிழகம் 102.3. இந்த நேரத்தில் இனிய பொண்ணுலாவில் இந்த நேரத்துக்கு ஏற்ற மெரடியான பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு, இந்த பாட்டை கேட்கும்போது பொதுவாக அந்த கார்த்திகை தீபம்னா வீடுகள்லேருந்து விளக்கேற்றுறது அந்த நேரத்தில் வந்து அப்படி ஜாலியாக இருக்கும். அது விளக்க முன்னாடிலாம் வாசப்படிக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி இப்படி வைப்போம் பார்த்தீங்களா. இந்த பாட்டை பார்த்ததுக்கப்புறம் டிசைன் டிசைனாக விளக்கில் பேர் எழுதுறது, கார்த்திகை தீபம்னு எழுதுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த பாட்டை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாட்டு ஃபுல்லாகவே அப்படியே தீபம் வந்துட்டுருக்கும், அது உள்ள ஹீரோ ஹீரோயின்னு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிக் அப்படி ஓடிட்டே இருக்கும் பாருங்கள். அந்த பாட்டை கேட்குறதுக்கு அப்படி இருக்கும். அப்படி ஒரு பாடல் தான் வீரா படத்துலேருந்து மனு மற்றும் சொர்ணலதா இவங்களுடைய குரலில், இளையராஜா அவருடைய இசையில், வாலி வரிகளில், மணிக்கோயில் வாசலில் பாடல் வந்துட்டு இருக்கு. அந்த மணி வேறு டிங் டிங் டிங்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு பாடல் கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து கேட்கலாம் என்னினியே பொண்ணுலாவே.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 9:31 ஆகிட்டு இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் என் இனிய பொண்ணு நாவல மென்மையான மேலடியார இது நேரத்துக்கு இதமான பாடல்களா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் நமக்கு வந்து மனசில் வந்து நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், அதில் வந்து சந்தோஷம் இருக்கும், சில நேரங்களில் ஒரு நெருடல் ஒரு பாரம் இருந்துகிட்ருக்கும். இந்த நெருடல் பாரம் அப்படின்னு இருக்கும்போது யார்கிட்டயாச்சும் அதை சொல்லிட்டோம்னு வச்சிங்களேன், அது கொஞ்சம் அப்படியே மென்மையான உண்மையிலே அதை சொல்லிட்டோம்னா அடுத்த விஷயம் வந்து போகிறதுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து அது யார்ட்டையாவது சொன்னால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்னென்னா அவங்க யாராச்சும் அடுத்த 5 நிமிஷத்தில் இப்படி மறந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி விட்டுறாங்க, அவங்க அதுக்குள்ளே அடுத்த 10வது நிமிஷத்தில் ஃபோன் வந்துடுது, என்னடா உனக்கு அப்படின்ட்டு. ஆனால் இது எதுக்கடா அவங்ககிட்ட சொல்லிட்டு நினச்சிட்ருக்கோம், ஆனால் சொல்லியே ஆகணும்ல. ஸோ அந்த மாதிரியான சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பாடல்களில் தான் அதிகமாக ஆறுதல் இருக்குது. இந்த பாட்டை கேட்கும்போது இந்த பாட்டில் இருக்கிற சுச்சுவேஷனாக நமக்கு நிறைய நேரம் நினைக்கும். நம்ம போகிற நேரம் பஸ் வராது, கொட்டு மழை காலம் உப்பு விற்க போனேன், காத்தடிக்க நேரம் மாவு விற்க போனேன்னு அப்படியே நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது அப்படியே உல்ட்டாவாக நடக்கும். அந்த மாதிரி பாடல்கள் வந்து நம்மளை வந்து அப்படியே ஒரு ஆறுதல் படுத்தல. அப்படி ஒரு பாடல் தான் அபூர்வ சகோதர படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில் இளையராஜாவோட இசையில் வாலி வரிகளில் ஒன்றா நினைச்சேன் பாட்டு படித்தேன் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைக்கிறங்க
1: பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே.

0: நம்ம விவத் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை
1: மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்
2: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நால ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
0: வணக்கம் தமிழ்நாடு.
3: ஒன்பது மணி 35 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டு இருக்கோம் இனிய பொன்னிலாவே. இனிய பொன்னிலாவில் பாடல்களில் அடுத்த பாட்டு. இந்த பாட்டு வந்து கேட்கும்பொழுது நமக்கு வந்து அந்த பாட்டெலாம் வந்து நமக்கு வந்து இளமை காலங்கள்லாம் நமக்கு ஞாபகம் வரும்னா அந்த பாட்டை பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த பாட்டு வரும்போது நான் இத்தனை இந்த படம் வரும்போது நான் எத்தனாவது படிச்சுட்டு இருந்தேன் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஞாபகம் இந்த பாட்டை பார்க்கும்போது உங்களுக்கு வரும். செந்தமிழ் பாட்டு படத்திலிருந்து இளையராஜா மற்றும் MS விஸ்வநாதன் அவருடைய இசையில் மனோ அவருடைய குரலில் வாலி வரிகளில் குட்டுக்கொரு பாட்டு இருக்குது. கேட்டுக்கம்மா பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டுவாங்க தொடர்ந்து பேசலாம்.

ஆமாண்டா தம்பி அப்படின்றீங்களா? ஸோ அந்த மாதிரியான அந்த பாட்டுனாவே ஒரு மேஜிக் தான். அப்படி ஒரு பாட்டு தான் அடுத்த பாட்டு. பொதுவாக நம்ம வந்து சுற்றி வந்து என்ன தான் வந்து நம்ம தான் வந்து தனிச்சு இருக்கணும், நமக்கு அப்படிலாம் ஹெல்ப் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த சுற்றத்தோடு நம்ம எப்பயுமே கொஞ்சம் வந்து ஒன்றிணைந்து தான் வாழணும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கவங்க நடந்துப்பாங்க. அப்போம்போது நம்ம என்ன நினைப்போம், எல்லா சூழ்நிலை மனுஷங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சுன்னு பேசுகிறீங்களே, எல்லாம் ஒரு நாடகம் மேடை உலகமே அப்படிலாம் பேசுவோம்லாம். இதெல்லாம் ஒரு கோர்வையாக ஒரு வார்த்தையாக அழகாக எழுதணும்னு வச்சிங்களேன், எல்லோரும் சொல்லுப்பாட்டு நாடக உலகமே ஒரு நாடக மேடையே அப்படின்னு சொல்லிட்டு இதில் அவ்வளோ அழகாக அந்த வரிகள்லாம் கேட்கும்பொழுது நமக்கு வந்து அந்த வரிகளை வந்து உன்னிப்பாக நோட் பண்ணி இது என்ன வரி அப்படின்னு கேட்டு ரசிப்போம்ல. அப்படியேப்பட்ட பாடலில் இந்த பாட்டும் ஒரு பாட்டு. மறுபடியும் பருத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில் இளையராஜாவோட இசையில் தான் பாடம் இருந்துகிட்ருக்கு. கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசுவோம்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
2: ஒன்பது மணி 50 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. என் இனிய பொண்ணுலாவை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஒரு பாட்டு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும்போது ஓப்பா என்ன லைன்ஸ்ப்பா அப்படின்ற மாதிரி தான் பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருப்போம். அந்த வரிசையில் அடுத்த பாடலை கேட்கக்கூடிய பாட்டு வந்து சில நேரங்களில் நம்மளை மெய் மறந்து ஏதாவது ஒரு யோசனைக்குள்ளே துபுக்கடின்னு நம்ம குதிச்சிருவோம். இப்போ வீட்டில் வந்து அந்த யோசனைக்குள்ளே இருக்கும்போது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நம்மளும் அப்படின்னு தலையாட்டும். இப்போ வீட்டில் வந்து அம்மா எங்கேயோ மாடிக்கு போகிறாங்க, மழை பெய்யுது, துணி எடுத்துகிட்டு வந்துடுறேன், அந்த விசில் அடிச்சுட்டு இருக்குப்பா, இன்னொரு 2 விசில் வந்து அந்த குக்கரை ஆஃப் பண்ணிடுவாங்க, அப்படின்வோம். அது வந்து போயிட்டுருங்க, ஒரு 7-8 விசில் மறந்துடுவோம். ஏன்னா வேறு ஒரு ஞாபகத்தில் நம்ம இருந்துகிட்டு இருப்போம். இல்லை அந்த பால் பொங்கிற போது கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுவாங்க, அந்த கதவை சாத்தி விட்டுருவாங்க, ஏதோ ஒரு வேலை ஒன்று செய்வாங்க. அந்த நேரத்தில் அடுத்த 2 நிமிஷம் கழித்து மறந்துட்டு மேலேருந்து கீழே வருவாங்க. உன்ட்ட நான் என்னடா சொல்லிட்டு போனேன், நீ என்னம்மா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னாங்க, அவ் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு வேற ஏதோ ஒரு ஞாபகத்தில் நம்ம தபுக்கடின்னு குதிச்சிருவோம்ல. அப்படி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டும். ஜானகி அவங்களோட குரலில், கோபுரவாசலிலே படத்திலிருந்து வாலியாரோட வரிகளில், இளையராஜாவோட இசையில், தாளாட்டும் பூங்காற்று நீ அல்லவா முப்பொழுதும் உன் கற்பனைகள்னு அப்படி அந்த கற்பனைகளை போயிடும் இல்லையா, அப்படி ஒரு பாடல் தான் கேட்டுடுவாங்க.

9:56 ஆகிட்டுருக்கு. இன்னும் இப்போ நிலாவே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துடும். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடிலாம் ஊருக்கு போகிறதுப்ப தீபாவளி பொங்கல் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் இல்லை வந்து கண்டினியூஸாக ரெண்டு மூணு நாள் லீவ் இருந்ததுன்னா அன்றைக்கி கூட்டமாக இருக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து நீங்கள் ட்ரெயின் பஸ்ஸில் போனாலும் கூட்டமாக இருக்கும். என்னடான்னு பார்த்தா முகூர்த்த நாளாக இருக்கும். நம்ம ஊர்லேயே வந்து இப்போல்லாம் என்ன இன்றைக்கி ஒரே நிறையா பைக்கு கார்லாம் ஒரே காலையிலே ஒரு கும்பலாக இருக்க மாதிரி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி முகூர்த்த நாளாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு முகூர்த்தம் அப்படின்னா வந்து அவ்வளோ பத்திரிக்கை அவ்வளோ பத்திரிக்கை இன்னும் எந்த முகூர்த்தத்துக்கு போகிறோம் மண்டபம் மாறி போய் நம்ம மாட்டோம் சரியாக போட்டு வருது இப்படின்னு நிறையா நடந்துகிட்டு இருக்கோம். அப்படி ஒரு மங்களகரமான ஒரு பாடல் தான் நிகழ்ச்சிக்கான நிறைவு பாடல் வந்து சின்ன கவுண்டர் படத்துலேருந்து. அது அந்த சாப்பிட்டு அந்த தாலியை வந்து இலைக்கு அடியில் வைக்கும்போது அந்த தாலி அப்படி இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல்ஸ் உங்களுக்கு நான் சொல்லும் போது தெரியும். அப்படியே சீனில் ஒரு பேக்ரவுண்டில் சாங் வரும் பாருங்கள், அந்த வானத்தை போல மனம் படித்த மன்னவனே. அந்த படம் தான் எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில் இளையராஜா அவருடைய இசையில் நிகழ்ச்சிக்கான இனிணைய பொண்ணினால நிறைவு படலாக வருது. ஆர் வி உதயகுமார் அவருடைய வரிகளில் அந்த பாட்டை ப்ளே பண்ணிட்டு அப்படியே எங்கேயும் போயிட போகிறதில்ல. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாட்டை கேட்குறதுக்கான நேரம் தான் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். இன்றைக்கி இரவு 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் உங்கள் விருப்பமான படலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க. 9444003 9444003 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர், 9444001023 வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஊர் பேர் உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்ற மெசேஜை தெளிவாக இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே உங்கள் விருப்பமான படலை ப்ளே பண்ணி கேட்டு நம்ம வித் பாரதியில் கேட்டு ரசிக்கலாம். அந்த நேரத்தில் கேட்டுருந்தீங்க என்னென்ன எப்போனிலாவே பாட்டு ப்ளே பண்ணிட்டு இருந்தது நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜானந்தான். விவத் பாரத் தமிழ் 102.3 மனங்கள் மூலமே நட்டம் கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் உறவுகளுக்கும் பிபத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மெலடியான இரவு பொழுது நேரம் 10:01 ஆகிட்டு இருக்கு. அந்த மெலடியான இரவு வேளையில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வுனாவே உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கான நேரம் தான் இந்த 1 மணி நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் நினச்சா உங்கள் விருப்பமான பாட்டை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத ரொம்ப அழகாக தெளிவாக நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டிங்கன்னா இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ பாடல்கள் உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க முடியுமோ அவ்வளோ பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிறைய நேர்கள் மெசேஜ் அனுப்புவீங்க. கண்டிப்பாக 1 மணி நேரத்தில் கேட்கக்கூடிய பாட்டு என் பாட்டு ஓம் பாட்டு இல்லாமல் கேட்கக்கூடிய பாட்டெல்லாம் நம்ம நேர்கள் பாட்டு. நம்ம பாட்டு வந்து சந்தோஷம், நம்ம ஃப்ரெண்டு பாட்டு வந்து டபுள் சந்தோஷம்னு பாடல்களை கேட்டு ரசிக்கணுன்ற ஒரு வேண்டுகோளோட பாடல்களை வந்து முதல் பாட்டு விருப்பமான பாட்டை ப்ளே பண்ண போகிறோம். முதல் விருப்பமான பாடலை யார் இங்கேருந்து கேட்டிருக்கிறாங்கன்னா நண்பர் சகாயமேரி மயிலாப்பூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. சகாயமேரி கேட்டிருக்க பாட்டு அது பார்த்திங்கன்னா அந்த பாட்டு அந்த மைக் பாடல்கள்னு இருக்கும்ல, அப்படி சமீபத்தில் வந்து ரீசெண்டாக நம்ம கேட்டு ரசிக்கக்கூடிய மைக் பாடல்கள் இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக இருக்கும். குரூப்பாக வந்து சேர்ந்து பாடணும்னா அந்த வரிகள்லாம் அவ்வளோ அழகாக வந்து அப்படியே டியூனுகள் வந்து உட்காருன்னு சொல்லுவோம்ல, அப்படி ஒரு உட்காருற பாட்டு தான் சகாயமேரி கேட்டிருக்க பாட்டு. காட்சி வெளியீடு படத்துலேருந்து சத்யபிரகாஷ் மற்றும் சின்மை இவங்களோட குரலில் ஏகாரம் மன்னருடைய இசையில் தான் பாடல் கேட்டிருக்காங்க. வைரமுத்து வரிகளில் நல்லை எல்லை பாடல் தான். அந்த பாடலை விருப்பமான பாடலாக சகாயமேரி அவர்களுக்காக கேட்டிருக்கலாத்துக்கும் முதல் பாடலாக எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலாக வந்துட்டுருக்கு. நீங்களும் உங்கள் விருப்பமான பாடலை நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 9444001023 வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சுடுங்க. முதல் பாடலை கேட்டு தொடர்ந்து பேசலாம். இது வித் பாரதி தமிழகம் 102.3 மனிதர் முழுமையான டம் டம் கொண்டாட்டத்தோடு நான் ஆர்ஜே ஆனந்த்.

ரொம்பவே சூப்பரான பாடோட தொடங்கிட்டோம். என்னென்ன பொண்ணுகளை அவை முடிச்சுட்டு அப்படியே எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடலை கேட்கும்பொழுது தான் அவ்வளோ அழகான பாடலாம் நம்ம நேயர்கள் வந்து நிறைய பாடல் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் அடுத்த விருப்பமான பாடலாக விரும்பி கேட்டிருக்காங்க பட்டாபிராமிலேருந்து மணி தேவி. எங்களுக்கு பிடித்த பாடல்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்க பாட்டு பொதுவாக வந்து நம்ம வந்து எங்கேயோ ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை நம்ம ஆஃபீஸ்லேயோ அலுவலகத்துலேயோ இல்லை ஏதோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களையோ இவங்கள்ட்டெல்லாம் வந்து நம்ம இந்த சாரி தேங்க்யூ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவோம். தேங்க்யூ சார் தேங்க்யூ இல்லை இல்லை நான் கொடுக்குறேன் சார் பா காசு இல்லை இல்லை நீங்கள் வைங்க அப்படி சொல்லிட்டு இந்த சாரி தேங்க்யூலாம் அங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இயல்பாக நடக்கும். ஆனால் நம்ம வட்டத்துக்குள்ள வீட்டில் வந்து மனைவியாக இருக்கலாம் பையனாக இருக்கலாம் இல்லை நம்ம நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம் இவங்ககிட்டலாம் வந்து ஒரு நன்றின்னு சொல்லும்போது வந்து இத்தனை வருட பயன்பாட்டில் திரும்பி பார்க்கும்போது சார் நன்றி மனைவிக்கு சொல்லணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லியிருக்க மாட்டோம். அதெல்லாம் கால ஓட்டத்தில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லை ஒரு சாரி கேட்குறதுனால கூட கேட்க மாட்டோம். ஏதோ ஒரு தயக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல டபக்குன்னு போய் முட்டு சந்தலை மாட்டின மாதிரி நம்மளை போட்டு இடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு வடிகாலாக வந்து பாடல்கள்லாம் இருக்கும். அந்த பாட்டை போட்டுவிட்டு அந்த டைமிங்கை ஃபில் பண்ணோம்னு வச்சிங்களேன் அப்படியே அந்த ஒரு ரொமான்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் ஆயிரும். அப்படி ஒரு பாடல் தான் மறுமலர்ச்சி படத்துலேருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா இவங்களோட குரலில் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு வாலி அவர்களுடைய வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பட்டாபிராமிலேருந்து மணி தேவி அவங்களுக்காக பாடம் இருந்துட்டு இருக்கு விருப்பமான பாடலாக கேட்டு இணைந்திருங்க.

10:12 ஆகிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருல, உங்கள் விருப்பமான படம் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த விருப்பமான படம் மகாலட்சுமி, சென்னை எக்மோர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. மகாலட்சுமி கேட்டிருக்க பாட்டு, இந்த பாட்டை கேட்கும்போது இன்றைக்கும் நீங்கள் வந்து பெரிய பெரிய கல்யாணம், காது குத்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லலாம் வந்து உறவினர்கள், குறிப்பாக வந்து அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சி, இல்லை வந்து அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் அந்த உறவுகள், ரத்த உறவுகள் சந்திச்சிக்கும் போது அந்த பக்கத்து நீங்கள் எட்டி பார்த்துடக்கூடாது. அவங்களுடைய பசங்க, மனைவி இவங்களாம், இல்லை கணவர்மார்கள் இவங்களாம் எட்டி பார்த்துடக்கூடாது. ஆனால் அவ்வளோ சென்டிமெண்டான சீன்ஸ்லாம் அங்கே ஓடிட்டுருக்கோம். என்னென்ன இழைச்சி போயிட்டு அப்படின்னு அந்த குரல் இருக்கும், என்னம்மா நல்லா இருக்கியா, மாப்பிள்ளவனை நல்லா பார்த்துக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனந்த கண்ணீரை பார்க்குறப்பே நமக்கு வந்து அப்படி இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ரத்த உறவு அப்படின்றது ஏதோ ஒரு இடத்துல தான் நாடாவிட்டாலும் தசையாடுன்னு சொல்லி பாரம்பரியமாக ஒரு டைலாக்லாம் பார்த்துருப்போம்ல, அந்தளவு ஒரு கனெக்ட், ஒரு தொடர்பு எமோஷ்னலாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு பாடல் தான் இவங்க கேட்டிருக்க பாட்டு. இவங்க அண்ணன் வந்து இப்போ இவங்க கூட இல்லை, ரொம்ப தூரம் வந்து இருக்காங்க. ஸோ நானும் என் அக்காவும் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த நேரத்தில் அந்த பாட்டை கேட்கும்பொழுது அவருடைய ஞாபகங்கள், அவரு கூட இந்த நினைவுகள்லாம் எங்களுக்கு வந்துட்டு போவோம். அந்த பாட்டை போட்டு விடுங்க, போட முடியுமான்னு கேட்டிருக்காங்க. என்ன போட முடியுமா, உங்களுக்காக தான் மகாலட்சுமி அடுத்த பாட்டு வந்துட்டுருக்கு. தர்மத்தின் தலைவன் படத்துலேருந்து எஸ்பி பாலசரன் பி சுஷிலா இவங்களுடைய குரலில், வாலி அவரோட வரிகளை, இளையராஜாவோட இசையில், தென்மதுரை வைகை நதின்னு அந்த பியானோவில் அப்படியே சொல்லிட்டு இடின்னு ஓடும் பாருங்கள். அடாடாடாடாடா இன்னமும் பாட்டு இதில் கேட்டுடுவாங்க தொடர்ந்து.

0: சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு?
1: ஓ, இது சூப்பர். சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு? இல்லையா, கூடெல்லாம் வேண்டாம், அது அழகா பறக்க விடுங்க, வானத்துல பறக்கட்டும். சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, எல்லா பறவைகளும் சரி, விலங்குகளும் சரி, தயவு செஞ்சு அதை கட்டுப்படுத்தாதீங்க, சரியா? என்ன சுதாகர், புரிஞ்சதா?
2: நல்லாவே புரிஞ்சுது. இப்ப கூண்டு கதவும் திறந்தது.

0: விலங்குகள் நலம் காப்போம், நலம் பல நாம் பெறுவோம்.
1: கேட்டுருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் வித் பாரதி தமிழகம் 102.3 உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டுருச்சிட்ருக்கோம். உங்கள் விருப்பமான பாடலை அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு பலராமன் சென்னையிலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. இப்போ அப்படி இந்த சிட்டுக்குருவின்னு ப்ரொமோ கேட்டிருப்போம், அப்படியே டைமிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி, மேட்ச் த ஃபாலோவிங் ஆகிற மாதிரி புதிய பறவை படத்துலேருந்து பி சுஷீலா அவங்களுடைய குரலில் சிட்டுக்குருவி முத்தம் கொடுக்கன்னு அப்படியே ஒரு கற்பனையில் வந்து ஒரு துள்ளி குதிச்சா எப்படி இருக்கும் அப்படி ஒரு பாடல் தான் விருப்பமான பாடலாக கண்ணதாசன் அவருடைய வரியில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் விருப்பமான பாடலாக பலராமன் கேட்டிருக்காரு. பலராமன் அவர்களும் கேட்டிருக்கலாம் அதுக்கும் விருப்பமான பாடல் புதிய பறவை படத்துலேருந்து.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
2: கேட்டிருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான படம் தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்த விருப்பமான படம் நண்பர் விஷோக் தாம்பரத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. விஷோக் கேட்டிருக்க பாட்டு வந்து இந்த பாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டை கேட்கும்போது அந்த மைக்கு ஞாபகம் கண்டிப்பாக நமக்கு வந்துடும். அப்படி வந்து சில பாடல்கள் வந்து நம்மளறியாமே பாட ஆரம்பிச்சிரும், ஒரு புன்னகை நமக்குள்ளே வந்துட்டு போவோம். அது அந்த ஆரம்பிக்கும் போது அப்படியே பொறுமையாக அப்படியே வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்தோம்னா எப்படி இருக்கும், அப்படியே பொறுமையாக டிராஃபிக்கில் இருக்கிற வரைக்கும் பொறுமையாக போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிக்கப் போகும் பாருங்கள், ஜூன்னு அந்த மாதிரி இருக்கும் அந்த பாட்டை கேட்கும்போது. அப்படி ஒரு பாடுறது தான் பயணங்கள் முடிவதில் படத்துலேருந்து இளைய நிலா பொழிகிறது பாட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில், இளையராஜா அவருடைய இசையில் தான், விருப்பமான பாடலாக வைரமுத்து அவருடைய வரிகளில் விரும்பி கேட்டிருக்காரு. விஷோக் அவர்கள் தான் கேட்டிருக்க எல்லாத்துக்கும் இளைய நிலா பொழிகிறது. இந்த நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில்
3: பொழிகிறது.

பத்து மணி 31 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் உங்கள் விருப்பமான படலை, எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில். விருப்பமான படலாக அடுத்த பாட்டு மதி வில்லுவாக்கத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. வில்லுவாக்கத்துலேருந்து மதி கேட்டிருக்க பாடல் வந்து, இந்த பாட்டை நம்ம பார்க்கும்போது வந்து நமக்கு ரெண்டு விஷயம் அப்படியே பார்க்குறதுக்கே எப்பட்ற அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பாட்டில் இருக்கிற அவ்வளோ லைட்டான சூப்பரான மூமெண்ட்டான டான்ஸ் ஸ்டெப்பு, அதை பார்க்கும்போது அடாடா என்ன ஒரு க்யூட்டாக அழகாக இருக்குது இந்த டான்ஸ் மூமெண்ட்டு. அப்புறம் அந்த பாட்டில் ஒரு ஒரு பாம்பு மலைப்பாம்பு மாதிரி ஒன்று படுத்து கிடக்கும் பாருங்கள், எப்பட்றா டே பார்த்தா நம்ம பதறடிச்சுட்டு ஓடுவோம். இது அழகாக வந்து பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாம்பு படுத்து கிடக்குற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அப்படி ஒரு பாடுறது தான் விஐபி படத்துலேருந்து மின்னல் ஒரு கோடி பாடுறத விருப்பமான படலாம் மதி வில்லுவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்கும் ஹரிஹரன் மற்றும் சித்ரா இவங்களோட குரலில், ரஞ்சித் பரோத் இவருடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு விஐபி படத்துலேருந்து. கேட்டுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

10:37 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 உங்கள் விருப்பமான படம் தான் கேட்டு வச்சிட்ருக்கோம். உங்கள் விருப்பமான படலை அடுத்த படலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்கை நம்ம வந்து கண்ணை பார்த்தே பேச முடியாது, அந்த அளவுக்கு வந்து பயம் கிடையாது நமக்குள்ள வந்து அந்த அவ்வளோ ஒரு பவர். அப்படி வந்து சில பேர் சிரிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கும், ஏய் நம்ம ஜோக்குக்கெல்லாம் சிரிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. ஏன்னா சிரிப்பு அப்படின்றது மற்றவங்கள சிரித்து சிரிக்க வச்சு பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி ஒரு சிரிக்காதே பாட்டு தான், செல்லமாக சொல்கிற சிரிக்காதே பாட்டு. ரெமோ படத்துலேருந்து விரும்பி கேட்டிருக்காங்க, காவியா புலியூர் காந்தி நகர்லேருந்து விரும்பி பாடல் கேட்டிருக்காங்க. காவியா கேட்டிருக்க பாட்டு வந்து அர்ஜுன் கனுங்கோ மற்றும் ஸ்ரீநிதி வெங்கடேஷ் இவங்களோட குரலில், விக்னேஷ் சிவன் அவரோட வரிகளில், அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக்கில், ரெமோ படத்தில் வந்துட்டுருக்கு. காவியா அவர்களுக்காக கேட்டிருக்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் விருப்ப பாடல் நம்ம வித் பாரத் தமிழகம் 102.3.

எங்களை அழைப்பில் உங்கள் தேர்வில் அடுத்த விருப்பமான பாடலாக விரும்பி கேட்டிருக்காங்க. நண்பர் சங்கர் சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. அன்பே அவசரத்தில் வந்து நம்ம விருப்பமான பாட்டு வரணும்னு ஓடிவாங்கிறத கோடிவான்னு அடிச்சு விட்ருக்காரு டைப்பாக. ஸோ அன்பே ஓடிவா படத்துலேருந்து அழகான பூக்கள் பாடலை வந்து இந்த நேரத்தில் அப்படியே தூவி விடுங்கன்னு கவிதையாக கேட்டிருக்கிறாரு. அவர் வந்து எஸ்பிபி அவருடைய குரல் வரின்னு அப்படியே எல்லா டீட்டெயிலும் அந்த பாட்டு கொடுத்துட்டார். எஸ்பி பாலசுப்ரமணியம் உடைய குரலில் வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில் அன்பே ஓடிவா படத்துலேருந்து அழகான பூக்கள் பாட்டு விருப்பமான பாடலாக சங்கர் அவர்களுக்காக கேட்டிருக்கிறதுக்கும் சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து கேட்டிருக்காரு. பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்சி இணைந்திருங்கள். வித் பாரதி தமிழகம் 102.3 மனங்கிறது முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.

10:42 ஆகிட்டு இருக்கு, கேட்டுட்ருக்கோம். உங்கள் விருப்பமான பாடலை எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில். அடுத்ததாக இளநிலா, அம்பத்தூர் சென்னையிலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இளநிலா வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி தான் பாடலையும் கேட்டிருக்காங்க. இந்த பாட்டோடைய டான்ஸு ஸ்டெப்பை வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஹெவி ஸ்டெப்லாம் போட தேவை, அந்த பாட்டுக்கு பிளெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டெப்பை போட்டு விட்டோன்னு வச்சிங்களேன். எட்டாவது உயரத்தில் நிலவை வைத்தவன் யார் அப்படின்னும் போது அடாடாடாடாடா, அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பாட்டில். டான்ஸு, காஸ்டியூமு எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி ஒரு பாட்டை தான் மின்சார கனவு படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஹரிகரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில், வைரமுத்து வரிகளில், ஏஆரம்மன் இசையில், விருப்பமான பாடலாக இளநிலா வெண்ணிலவை பாடலை கேட்டிருக்காங்க. அவளுக்காமல் கேட்டிருக்கிறதுங்க விருப்ப பாடல்.

10:54 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் நிகழ்ச்சியோட நிறைவு படலாக விரும்பி கேட்டிருக்காங்க. முத்துமாரி குறுக்குப்பேட்டையிலேருந்து இணைந்த கைகள் படத்துலேருந்து அந்தி நேர தென்றல் காட்டேன்னு அந்த ட்ரெயின் சவுண்ட்லாம் அதில் அழகாக வரும். எஸ்பி பாலசுமணியன் ஜெயச்சந்திரன் இவங்களுடைய குரலில், ஆபாவானன் அவருடைய வரிகளில், கியான் வர்மா இவருடைய இசையில தான் நிகழ்ச்சிக்கான நிறைவு பாடல் பிளே ஆக போகுது. முத்துமாரி அவங்களுக்காக குறுக்குப்பேட்டையிலேருந்து கேட்டிருக்காங்க. நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து பாடல் கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக அவ்வளோ பாடலையும் இந்த நேரத்தில் ப்ளே பண்ண முடியாது அப்படின்றது

ஜெயச்சந்திரன் இவங்களுடைய குரலில், ஆபாவானன் அவருடைய வரிகளில், கியான் வர்மா இவருடைய இசையில தான் நிகழ்ச்சிக்கான நிறைவு பாடல் பிளே ஆக போது. முத்துமாரி அவங்களுக்காக குறுக்குப்பேட்டலேருந்து கேட்டிருக்காங்க. நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து பாடல் கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக அவ்வளோ பாடல்களையும் இந்த நேரத்தில் ப்ளே பண்ண முடியாது அப்படின்றது உங்களுக்கும் நம்மளுக்கும் தெரியும். ஆனால் கேட்ட பாடல் இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைவே கொடுத்துருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையில் மீண்டும் உங்களெல்லாம் இன்னொரு நல்ல நாள் சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். வாட்ஸ்அப்லேயும் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்க வித் பாரத் தமிழ் 102.3 கேட்டிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பேர் வந்து எமோஜிஸு பாட்டு நல்லாயிருக்கு அப்படி இப்படிலாம் கமெண்ட்டு சூப்பராக கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றிகளோட வித் பாரதி தமிழ் 102.3 கேட்டிருக்க எல்லாத்துக்கும் மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வந்து சந்திக்கிறேன். அதோட ஸ்டேட்யூண்டாக கேட்டுருக்கணும் வித் பாரதி தமிழ் 102.3. இந்த நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலை ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். இது வித் பாரதி தமிழ் 102.3 மனங்கள் முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

வணக்கம் நேர்களே, நேரம் 11:00. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணி வரை நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். இனிமையான இரவு பொழுதில் இனிய பாடல்களுடன் ஆர்.ஜே. கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சாமி போட்ட முடிச்சு படத்துக்காக இளையராஜா எஸ். ஜானகி பாடிய பாடல்.

மாதுளம் கனி அப்படிங்கிற ஒரு பாடலை முதல் பாடலாக நிகழ்ச்சியில் கேட்டோம். சின்ன சின்ன அந்த பாடல் வரிகளில் அழகான அந்த மெட்டுக்கு இனிமையான ஒரு பாடல் வரிகளை எழுதியிருந்தார் கவிஞர் கங்கை அமரன் ப்ளஸ் இளையராஜா இவங்களுடைய கூட்டணியில் தான் அந்த பாடல். இளையராஜாவுடைய இசையில் அவரே பாடின பாடல் எஸ் ஜானகி அமரன். அவர் அவங்களுடைய அந்த பாடலில் சின்ன சின்ன அந்த சில்மிஷங்கள் அந்த ஹா ஆ ஓ ஓ அப்படிங்கிற அந்த இசை வந்து அந்த பாடலுக்கு மிகவும் அந்த ஒரு பொருத்தமான ஒரு பாடல் வரியாக இருந்தது. தங்க மலர் பாதம் மேவி தாளம் போடும் கொலுசு போல இங்கும் அங்கும் ஆடி பார்க்கும் ஆசை எனக்கு அப்படின்னு அவருடைய ஆசையை வெளிப்படுத்தும் விதமாக இருந்தாலும், செங்கமலம் போல தேவி தேரில் ஏறி உன்னை கூட இங்கு வந்த நேரம் என்ன காதல் வழக்கு, அள்ளி அள்ளி கூடும்போது ஆசை வளர அங்கும் எங்கும் காதல் என்ற பூவும் மலர அப்படின்னு சொல்லி, என்னை தினம் பாடும் குயிலே வண்ணம் கொண்டு ஆடும் மயிலே அப்படின்னு அந்த மெட்டுக்குள்ளே அந்த கவிதை வரிகளை அழகாக எழுதி வச்சுனாரு. இந்த இரவு நேரத்தில் கேட்பதற்கு ஒரு இனிமையான அந்த பாடல். அந்த பாடலுடைய காட்சிகள் எல்லாமே அப்படி ஒரு டேம் பக்கமாக அந்த ஒரு இயற்கையான கிராமத்து வாசத்தை பின்னி கொண்டு வந்த விதமாக அந்த பாடல் அமைஞ்சிருந்துச்சு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதுநெல்லு புதுநாத்து படத்துக்காக சித்ரா உமாரமணன் பாடிய பாடல்.

இரண்டு பெண்கள் தனக்கு வரக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்பை தலைவரை நோக்கி வரக்கூடிய மாறுபட்ட ஒரு கவிதையை கற்பனை வரிகளாக எழுதியிருந்தார் கங்கை அமரன் அவர்கள். இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் 11:13, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியுடைய அணிஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்களில் தந்துவிட்டேன் என்னை படப்பாடல்.

பாடல் முதல்ல துவங்கின நேரத்தில் இருந்து அப்படி பாடல் முடிகிற வரைக்கும் வந்து தம்தன தம்தனம் அந்த இசை, அந்த பின்னணி இசையில் அந்த தபிலவனுடைய சத்தம் அந்த பாடலை கேட்டு மகிழ வைத்தது தான் சொல்லணும். ஏடெடுத்து நான் படித்த ஏட்டு கணக்கு இன்று வந்து சேர்ந்ததம்மா சொந்தம் எனக்கு, கூட்டுதற்கு நம் கணக்கு கோடி கோடி சுகம் இருக்குது, நாட்டம் இங்கு கூடுதற்கு நம்முன் தெய்வ பலம் இருக்குது, நல்லதொரு பாடம் சொல்லும் காதல் வகுப்பு, அள்ளி தினம் கூட சொல்லும் ஆசை தொகுப்பு வகுப்பு தொகுப்பு அப்படின்னு அவருக்குடைய உரித்தான பாடல் வரிகளை தான் எழுதியிருக்காரு. இந்த பாடலும் கங்கை அமரன் இளையராஜா இவங்களுடைய காம்போவில் வந்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல் தான் சொல்லணும். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம்.

பாடல் கேட்ட நேரத்தில் இருந்து அந்த பாடலை சின்ன சின்ன இசை நுணுக்கங்கள்லாம் நிறைய பாடலை பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த சரோத் இசையும் அந்த பேக்ரவுண்டோட அந்த கோரஸ் இசையும் அந்த மச்சா வந்தா மச்சா வந்தா ஓ அப்படின்னு அந்த பாடல் முடிகிற இடத்துல அப்படி அந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளூட்டினுடைய இசை துல்லியத்தை அழகாக வந்து பாடலை கொடுத்துருப்பாங்க. நினச்சி அந்த பாடலை கேட்கும்போது இன்னும் மினிமையாக தான் இருந்தது. வைக்காத செந்தூரம் தான் வச்சு வந்தே உன்னோடு தான், இப்போது நீ தந்தால் என்ன முத்தாரம் தான், வண்டோடும் கண்ணோரம் தான், வஞ்சிகளம் பெண்ணோடு தான், வந்தேனம்மா கொண்டாடத்தான் என் நேரம்தான், முட்டான தேகிலமே நீ தொட்டாடவே வரும் மாமனி, மேளம் ஒரு இடி இடிக்குது, வானம் ஒரு குடை பிடிக்குது, வா வா மாமா அப்படின்னு சொல்லி பூத்து பூத்து குலுங்குது அடி பூவு. அதை பார்த்து பார்த்து மனசுக்குள்ளே நோவன் அவருக்கு உண்டான தனித்துவமான வரிகள் தான் இந்த பாடல். கூட கங்கை மன்னன் அவர்கள் எழுந்து தான் இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம்.

இரு மனங்களுடைய அன்பின் வெளிப்பாடாய் அந்த பாடியிருந்தது. நீலமேகமே ஒரு வானம் பாடியே, சோலை குயில்கள் ஜோடியை சேர்ந்ததே, வசந்த காலம் தேடி வந்தது மதன ராகம் பாட வந்திடு, ஆயிரம் காலம் வாழ்ந்திட வேண்டும் தாயாய் நீயும் தாங்கிட வேண்டும், தாவியே ஓடி வரும் காவிரியே, ஓவியமே அழகு மேனகையே, கோவில் தெய்வமே ஒரு தீபஜோதியே, மேலதாளம் கேட்க வேண்டுமே அப்படின்னு ஒரு ஹாப்பி எண்டிங்கோடைய அந்த பாடல் முடிந்தது. அந்த மனங்கள் என்றைக்குமே அன்புக்கு ஒரு எல்லை இல்லை என்பது அந்த பாடல் மூலம் தெரிய வந்தது. இளையராஜாவினுடைய இசையில் உஷா அவர்களுடைய பாடல் வரிகள். நேர்களே, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னையின் செய்தி குறிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BBSC, உணவு தொழில்நுட்ப படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech போல்டரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை படிப்புகளுக்கான சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் http://adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் NRI, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வாட்ஸ் ஆஃப் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் ஃபாரின் நேஷனல் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் http://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.

நேரம் இரவு 11:34. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடியிருக்கும் என் அருகே நீ இருந்தால் படப்பாடல்.

இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடின அந்த பாடல் கவிஞர் நா காமராசன் அவர்களுடைய பாடல் வரிகள் இடம்பெற்ற அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியிலே தொடரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பிரம்மா படத்திற்காக.

பாடல் கேட்கும்போதே அப்படியே ஒரு ஹம்மிங்கோடு அந்த பாடல் வரிகள் கொஞ்சம் தெரிஞ்சாலும் தெரியாட்டால அந்த அப்படி வச்சு அந்த ஹம்மிங் பண்ணும்போதே அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கல, அந்த மாதிரி ஒரு இனிமையான பாடலை கேட்டு ரசித்தோம். கவிஞர் வா

மாளிகையின் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் அந்த பாடல் ஒலித்தது. நேரம் இரவு 11:45. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக தங்களது லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்து நேயர் யாருன்னு பார்க்கலாம்.

நிகழ்ச்சிக்கு நேயர்கள் தங்களது போஸ்ட் மற்றும் கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராயனிலிருந்து ரங்கராஜன் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கலீல் அகமத் பொன்னேரியிலிருந்து அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் அவங்க மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மன்னவனே மன்னவனே பாடல் நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்பதில் மகிழ்ச்சின்னு குறிப்பிட்டிருக்காங்க. முத்துலக்ஷ்மி லக்ஷ்மி அவங்க வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு கமெண்ட்ஸ் போஸ்டர்ஸ் நிறைய அனுப்பியிருக்காங்க. பர்வதவர்த்தனை இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் ராசாமகன் ஹரிச்சந்திரன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து கவிதைகள் எழுதியிருக்காங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சி, மயக்கம் தந்த நிகழ்ச்சி, மாதுளம் கனிசுவை பாடல், ராஜா ராணிக்கு பறிச்ச ரோஜா, ரம்யமான ராகம் தேடல், இரவை இனிமையாக்கும் இன்பமான அலங்காரம் அப்படின்னு சொல்லி கவிதை எழுதியிருக்காங்க. திருச்சி குமரநகர்லேருந்து லக்ஷ்மி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி பணப்பள்ளியிலிருந்து குணசேகரன் அவங்களும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. முத்துக்குமார் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் அவங்க வந்து பாடல் புதுநெல் புதுநாத் படத்துலேருந்து பாடலை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் கனியாம்பட்டி கனகரத்னம் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு தங்களுடைய மேலான ஆதரவை லைக்ஸ் மற்றும் கமெண்ட் வழியாக தந்த நேயர்களுக்கு நன்றி. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் குரல்களில் காதல் தேவதை படப்பாடல்.

0: கேட்ட பாடல் தர்மதுரை படத்திற்காக மனு எஸ் ஜானகி குழுவினுடன் இணைந்து பாடியது. இளையராஜாவின் விசையில் பஞ்சவர்ணா செல்வத்தின் பாடல் வரிகள். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக ஒலிக்கும் பாடல் குணா படத்திற்காக கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில் கவிஞர் வாலியின் பாடல் வரிகள்.
1: முதல்ல தூக்கம் வரும்.
2: தூக்கம் வரலையே. தூங்கறதுக்கு இருட்டு வரலையே.
1: வரும், அதுவும் வரும்.
2: காத்தே வரல.
1: வரும்,
2: அத போட்டா சத்தம்தான் வரும். வரும்,
1: வராது.
2: வரும், அன்னைக்கு வந்ததா எப்படி தெரியுமா? வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும்

0: செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நெரிலை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரலினி தொடர் இசைப்பாளர்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை FM ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி FM 102.1, கோயம்புத்தூர் FM 103 மற்றும் மதுரை FM 103.3 ஆகிய அலைவரிசைகளில் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என உங்கள் விழிகள் உறங்கினார்.

தாத்தா ஜொல்லு தரகடு தரகடுதான்.

கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்ட கட்

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.
1: கண்ணே, பொட்டுக்கவா கட்டிக்கவா? கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா?
2: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
1: பத்திக்கிட்டா பத்தட்டுமே. அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது.
2: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்கிது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்கிது.
1: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. விவித் பாரதி தமிழிசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். முதலில் டிஎம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல், உடுமலை நாராயணகவி அவர்கள் எழுதியுள்ள பாடல் வரிகள், கேவி மகாதேவன் இசையில். ஆதிபராசக்தி படத்திற்காக

நிகழ்ச்சியில் தொடரும் பக்தி பாடல். பி. சுசீலா பாடியது, வாலி எழுதி வி. குமார் இசையில், மங்கள நாயகி படத்திற்காக.

0: திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: மங்களம். அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். குடியாத்தம் சி அண்ணாமலை அவர்கள் தவில். கருட கமன பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம். ராகம் நாகஸ்வராவளி. ரூபகதாளம்.

அடுத்து சுதாமயி என்ற ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், அமிர்தவர்ஷினி ராகம், ரூபகதாளம்.

அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களை நாகஸ்வரி இசையில் தொடர்ந்து காமாட்சி என்ற முத்துசுவாமி தீட்சித்தர் கிருதி, ராகம் சிம்மேந்திர மத்தியமம், ரூபகதாளம்

நிறைவாக கருணை தெய்வமே என்ற மதுரை டி. ஸ்ரீனிவாசன் இயற்றிய பாடல் சிந்துபைரவி ராகம் ஆதி தாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: குடியாத்தம் சி அண்ணாமலை அவர்கள் தவில்

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நெரிலை நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இனி கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை